நேரம் 5:38. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேயர்களே, இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் ஃபார்ம் டு சிட்டி. இதில்
3: மாட்டு பண்ணை பொறுத்த வரைக்கும் மாடுல வந்து சேர்க்கணுங்க. பண்ண ஆரம்பிக்கிறோம் போயிட்டு நம்ம ஒன்னா போய் ஒன்னா வாங்க முடியாது. அது வாங்கினோம்னா வந்துட்டு நம்மளுடைய ஃபார்ம்ல வளர கன்றுகளாகட்டும் மாடுகளாகட்டும் கொஞ்சம் நாள் ஆகுனா கொஞ்சம் அதுக்கான எதிர்ப்பு சக்திகளாக அதுக்கு இருக்கும். நீங்க திடீர்னு வெளியிருந்து நிறைய வாங்கிட்டு வந்தீங்கன்னா
2: மாட்டு பண்ணை அமைத்து பால் விற்பனை செய்யும் கோயம்புத்தூர் மாவட்டம் காளப்பட்டி டி ஓம் பிரகாஷ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அஹிம்சை என்பது நாட்டின் பலவீனமாக யாரும் கருதக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு, இறையாண்மை, கண்ணியத்தை பாதுகாப்பதே அரசின் முதன்மையான கடமை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் சமண மதம் இந்தியாவின் நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமைக்குரிய அடையாளம் என்றும், அதன் மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு காலகட்டங்களில் கடத்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட புனித சின்னங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஜவுளி குழுவின் 62வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரமான ஜவுளிப் பொருட்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரம்பரிய இழைகளுடன் புதிய இழைகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி செய்யும் ஆலைக்கு சென்று பார்வையிட்ட அவர், மறுசுழற்சி, மறுபயன்பாடு போன்ற நடவடிக்கைகள் வாயிலாக ஜவுளி கழிவுகள் புதிய பொருட்களாக உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சிறு விற்பனையகத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் அங்குள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பயின்று வரும் மாணவர்களிடையே அமைச்சர் கலந்துரையாடினார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தாவேக அரசின் 100 நாள் சாதனைகள் குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். திருப்பூரை தூய்மையான நவீன நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், கடந்த காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். வரி பணத்தை முறைகேடு செய்பவர்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். பெருமளவிலான அந்நிய செலவாணியை ஈட்டும் வகையில் ஏற்றுமதியில் திருப்பூர் சாதனை படைத்து வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார்.

0: கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக கடந்த 2019 தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அனைத்து நதிகளையும் இணைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றும், தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை வழங்குவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மென்ட் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கழிவுகளை தரம் பிரித்து பாதுகாப்பான முறையில் கையாளுதல், உரம் தயாரித்தல் போன்ற நடைமுறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக சுகாதார கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: திடக்கழிவு மேலாண்மை 2026 வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றக்காக மக்கள்கிட்ட போயிட்டு அவேர்னஸ் மூலமா அந்த கருத்துக்களை சேர்க்கணுன்ற எண்ணத்துல அந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து எல்லா அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் முக்கியமா அந்த யூனிட்ஸ், மாஸ்க், டெம்பிள், கல்யாண மண்டபம், ஸ்கூல்ஸ் மற்ற எல்லா இடங்கள்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வர சொல்லி அவங்களுக்கு முறையான ஒரு அவேர்னஸ் கம் இந்த ட்ரைனிங் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்.
0: குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விளக்க நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று வெலிங்டனை சேர்ந்த குடியிருப்பு வாசி திரு வினோத் தெரிவித்தார்.
3: வெளிண்டின் கண்ட்ரோல்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்கு வந்து 26 சட்டத்தின் பிரகாரம் இன்னைக்கு எப்படி வந்து பிரிக்கும் மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் வந்து எவ்வாறு பிரிக்கணுன்ற வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. இது மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளாத நிகழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த கருப்பு பிளாஸ்டிக் வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த குப்பை வந்து எவ்வாறு பிரிக்கணும்னு சிறப்பாக வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக இருந்தது.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. பலோச்சிஸ்தானில் உள்ள மஸ்தாங் மாவட்டத்தில் குடிமக்கள் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பலோச் மனித உரிமைகள் குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பனாமா நாட்டு கொடியுடன் 24 மாலுமிகள் மற்றும் 72,100 மெட்ரிக் டன் இரும்பு தாதுவுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் வங்கக்கடலில் மூழ்கியது. மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளில் நிகழும் அன்றாட பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் கூட்டுக்குழு அமைப்பது என்று மேகாலயா, அசாம் மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. 387th மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் பெரிய திருமஞ்சன அபிஷேகம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது.

சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரேஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் காலை 6:55 இனி கேட்கலாம்.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
5: வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உப்பு. உப்பு அளவா சாப்பிடணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்ன்றது தெரியுமா? நம்ம டெய்லி நம்ம உணவுல எடுத்துக்கக்கூடிய உப்பின் அளவு எவ்வளோ இருக்கணும், இன்கேஸ் அதை ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டால் நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளம் வருதுன்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 1-3 வயசுக்கு உட்பட்டவங்க 1.2 கிராம்ஸ் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி 4-9 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 1.5 கிராம், 9-13 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 1.9 கிராம்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அபோவ் 13 இயர்ஸ் 2.5 கிராமுக்கு மேலே எடுத்துக்கவே கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டா நம்ம பாடியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? தொடர்ந்து அதிகமான உப்பின் அளவு நம்ம உடம்புல இருக்கும் போது உயர் ரத்த அழுத்தத்துக்கு இது ஒரு வழிவகுக்கும், அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கு. இந்த சோடியம் அதிகமா இருக்கிறதுனால பாடியில ஃப்ளூயிட் தங்கிரும். இதனால பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி பிரஷரும் அதிகமாகும். இந்த பிரஷர் அதிகமாகறதுனால அது ஹார்ட்ல தொந்தரவுகளும் கொடுக்கும். ஆர்டரிஸ் எல்லாம், நம்ம ரத்த குழாய்கள் எல்லாம் ரொம்ப ஹார்டன் ஆகி திக்காயி கார்டியாக் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிகமான சோடியம் அளவு நம்ம பாடியில இருந்து உப்பு அளவு அதிகமா எக்ஸ்கிரீட் ஆகக்கூடிய தன்மைய கிட்னில கம்மி பண்ண ஆரம்பிச்சு கிட்னி பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸும் குறைய ஆரம்பிக்கும். சோடியம் அளவு அதிகமா உடம்புல இருக்கும் போது யூரின்ல கால்சியம் அதிகமா வெளியேற ஆரம்பிச்சு போன்ல டீமினரலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான விஷயங்களும் ஏற்பட்டு உங்களோட எலும்பு வலு இழந்து போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோடியம் அதிகமா இருக்கும் போது உடல்ல இன்ஃப்ளமேஷன் இருந்துட்டே இருக்கும். மூட்டு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உப்பு அதிகமா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வலி குறையவே குறையாது. அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்களும் அதிகமான உப்பளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை தீராது, அதாவது முடக்குவாதம், சோரியாசிஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க. உப்பு அதிகமா நம்ம உடம்புல இருக்கும் போது உங்க தூக்கத்தை எஃபெக்ட் பண்ணும்னு சொன்னா நம்ப முடியுதான். தூக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வராது. வயிற்றுல புண் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலாவே உங்க உடம்பு ரொம்ப வீக்காவும் சோர்வாகவும் தெரிய ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க உப்பு எடுத்துக்கிறது தவறு கிடையாது, கரெக்டா அளவா முறையில எடுத்துக்கோங்க. அதிகமா எடுத்துட்டீங்கன்னா நம்ம பாடியில ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த சின்னதா உப்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக டயட்

0: கவுன்சிலிங்கும் கன்சல்டேஷனும் டாக்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி, பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கலாம், என்ன அளவுல எடுத்துக்கலாம், சால்ட் இன்டேக் நீங்க எவ்வளவு எடுத்துக்கணும், ஹார்ட் பிரச்சனை இருக்கா அப்ப என்ன மாதிரி எவ்வளவு அளவுல நீங்க வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும்னு ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் அட்டென்ஷன் உணவு பழக்க வழக்க முறைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம மருத்துவமனையை தவறாம அணுகுங்க. இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த சண்டே ஹாப்பி சண்டேவா அமையட்டுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல உங்க கூட ஜாயின் பண்றேன். நான் ஆர்ஜே பிரகதி.

0: பேக் மூன்று பாடல்கள் கேட்டும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல. முதல்ல கேட்ட பாட்டு 16 வயது நிலை படத்துல இருந்து எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் ஆலங்குடி சோம்பு. அதை தொடர்ந்து கேட்ட பாட்டு சகலகலா வல்லவன் படத்துல இருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது, பாடல் ஆசிரியர் வாலி. மூன்றாவதா கேட்ட பாட்டு அன்பே ஓடிவா படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வாலி.
1: இன்று
2: தேசிய விண்வெளி தினம். 2023 ஆகஸ்ட் 23 அன்று இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்த சாதனையை பெருமையுடன் நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ISROவின் பணி நிலவு மற்றும் கோள்களை பற்றிய ஆராய்ச்சியோடு மட்டும் நின்று விடுவதில்லை. விவசாயம், வானிலை முன்னறிவிப்பு, தகவல் தொடர்பு, வழிகாட்டுதல், பேரிடர் மேலாண்மை, பூமி கண்காணிப்பு, இராணுவம் போன்ற துறைகளிலும் அன்றாட பயன்பாடுகளிலும் விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் நம் நாட்டின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டவும் அவற்றை ஊக்குவிக்கும் நாளாகவும் தேசிய விண்வெளி தினம் அமைகிறது. இந்த ஆண்டு விக்ஷித் பாரதத்தை நோக்கி புதுமை படைத்தல், ஒத்துழைத்தல் மற்றும் உலகளாவிய விண்வெளி தலைமைத்துவத்தை நோக்கிய பயணம் என்ற மையக்கருத்தில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
1: இன்று
0: நேயர்களே, இன்று காலை 7:45 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் தேசிய

0: விண்வெளி நாளை ஒட்டி இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் பி சசிகுமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும்.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: குளிர்பதன கிடங்கு வந்து வெறும் அமைச்சு கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா இதுல வந்து முக்கியமா ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அதை பார்த்து கொடுக்கணும், செலுத்தி கொடுக்கணும். அப்போ சர்வீஸ்ங்கிறது வந்து இதுல வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இது, இதுல எங்களுடைய தொழில வந்து சர்வீஸ். கடந்த 1 வருஷமா என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்களே ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் குளிர்பதன கிடங்கு கொடுக்குறோமோ அந்த குளிர்பதன கிடங்குல என்ன வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்குது, என்ன ஈரப்பதம் இருக்குது, என்ன சிஓட்டு இருக்குங்கிறது எல்லாத்தையுமே.
3: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
4: கேட்டு பயன் பெறுங்கள்.
0: நேரம் கலை 7:14. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புமிக்க மரபை பாதுகாப்பது மற்றும் அதற்கு உரிய மரியாதை அளிப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவற்றை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசிய பாடலை அவமதிக்கும் எந்தவொரு முயற்சியையும் நிராகரிக்க பிஜேபி முடிவு செய்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அந்நாட்டில் நடைபெறும் இந்தியா ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பரஸ்பரம், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் யந்திரா இந்தியா நிறுவனங்களின் ஐந்து ஆலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் இன்று பங்கேற்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் ஜிஆர்எஸ்இ மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இதனையடுத்து ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமைச்சர் பார்வையிடுகிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்.

0: இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு தடையின்றி குறித்த நேரத்தில் உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கரீஃப் மற்றும் ரபி பருவத்திற்கான உரங்களின் தயார் நிலை குறித்து நேற்று திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார். மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பட்ட சிகிச்சை முறைகள், சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவது, நோய் பரவல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையைப் போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக்கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வெழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மறுதேர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர காலவரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒலிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரப் பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். தொழிலாளர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில்

0: இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ தைவானின் ரெய்ஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் கேட்கலாம். சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி நம்ம கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், சேலத்தில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், ஊட்டியில 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை மெட் சென்டர்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க.

கேட்ட பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. சின்ன கவுண்டர் படத்தில் இருந்து இசை இளையராஜா, பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார். நேர்களை இன்று காலை 7:45 தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி உரை வழங்குகிறார் இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் பி சசிகுமார் அவர்கள். நேரம் காலை 7:29 நேர்களே, இன்னும் சில நொடிகளில் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகள் பற்றிய தினசரி தகவல்கள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகள் பற்றிய தினசரி தகவல்கள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள்.

பாட்டு கட்டபொம்மன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது இசை தேவா.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணை கேட்கலாம். தேசிய விண்வெளி நாளை ஒட்டி இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் பி சசிகுமார் அவர்கள் வழங்கும் உரை.

0: ஆகஸ்ட் 23 இந்தியாவில் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது. விண்வெளியை குறித்த ஆராய்ச்சிகளை பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்துச் செல்வதற்காக இன்றைய விண்வெளி தினம் கொண்டாட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. இதை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்றால், நிலவிற்கு பல நாடுகள் செயற்கைக்கோள்களை அனுப்பியுள்ளன. 4 நாடுகள் மட்டும்தான் தங்களுடைய விண்கலங்களை வெற்றிகரமாக நிலவில் கால் பதித்துள்ளன. அதில் 4வது நாடாக இந்தியா 2023 ஆகஸ்ட் 23 இறங்கி சாதனை படைத்தது. அது மட்டுமில்லாமல் நிலவின் தென்துருவத்தில் இறங்கிய முதல் நாடு என்ற சாதனையையும் இந்தியா படைத்தது. இதன் நிகழ்வாக இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென்துருவத்தில் இறங்கிய ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு நிகழ்வாகத்தான் நானும் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: இப்ப யூஸ்வலா எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நிறைய அவேர்னஸ் அவங்களுடைய ப்ரொஃபைல் சார்ந்தோ அல்லது ப்ரொஃபஷன் சார்ந்தோ கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா சார்? அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, விண்வெளி துறை சார்ந்த செய்திகளையும் அவேர்னஸையும் பொதுமக்கள் கிட்டையும் மாணவர்கள் கிட்டையும் இஸ்ரோ எப்படி கொண்டு போய் சேர்க்குது, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
0: விண்வெளி இல்லாமல் இப்பொழுது உலகம் இல்லை. உலகில் ஒரு சில நாடுகளே ராக்கெட் தொழில்நுட்பத்தை வைத்துள்ளன. மேலும் பல நாடுகள் செயற்கைக்கோளை வடிவமைக்கும் திறனை பெற்றுள்ளன. ஆனால் இந்த இரண்டுமே இல்லாத நாடுகளாக இருந்தாலும் இவற்றின் மூலம் கிடைக்கும் பயன்கள், அதாவது விண்வெளி ஆராய்ச்சியிலிருந்து கிடைக்கும் பயன்கள், விண்வெளியின் பயன்களை பயன்படுத்துகின்றனர். ஸோ இதை பொதுமக்களுக்கு கொண்டு செல்வதற்காக தான் இது போன்ற விண்வெளியை பற்றிய தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. தேசிய விண்வெளி தினத்தை போல உலக விண்வெளி வார விழா கொண்டாட்டங்களும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. மனிதனால் உருவாக்கப்பட்டு எப்படி நிலவு புவியை சுற்றி வருகிறதோ அதேபோல் மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வருமாறு செலுத்தப்பட்டதைத்தான் முதல் செயற்கைக்கோள் செலுத்திய நிகழ்வாக அறிகிறோம். அது அக்டோபர் 4, 1957 ஸ்பட்னிக்

0: என்ற செயற்கை கோளை செலுத்தியதன் மூலம் இதை நாம் மனிதகுலம் நிலைநிறுத்தியது. அதை போன்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு அக்டோபர் 11 1967 உலகில் உள்ள நாடுகளுக்கு இடையே விண்வெளியை எப்படி பயன்படுத்துவது என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் உருவாகியது. ஸோ இந்த 1 வார கால இடைப்பட்ட நாட்களை அக்டோபர் 4 அக்டோபர் 11 வரை உலக விண்வெளி வாரமாக உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று 1999 முடிவு செய்யப்பட்டது. அதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருத்தை மையமாக கொண்டு அந்த நாடுகளில் உள்ள விண்வெளியில் சிறந்து விளங்கும் நிறுவனங்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பொதுமக்களை சந்தித்து எந்த விதமான ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன, அவை எப்படி பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்படுகின்றன என்பதை கூறி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த விண்வெளி ஆராய்ச்சி எதற்கு முக்கியம், எதிர்காலத்தில் ஏன் இதை படிக்க வேண்டும் போன்ற பல செய்திகளும் இதில் தெரிவிக்கப்படுகின்றன. கடந்த 2024 உலகில் உள்ள 88 நாடுகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உலக விண்வெளி வாரத்தை கொண்டாடின. இந்தியாவின் முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சிகள் பற்றியும் இந்தியாவில் நடைபெறும் ஆராய்ச்சிகள் மற்றும் உலக நாடுகளில் நடைபெறும் ஆராய்ச்சிகளை பற்றி உலக விண்வெளி வாரம் மற்றும் தேசிய விண்வெளி தினத்தில் மாணவர்களையும் வெகுஜன மக்களையும் சந்தித்து பல செய்திகளை கொண்டு செல்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய விண்வெளி நாளை ஒட்டி இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் பி சசிகுமார் அவர்கள் வழங்கிய உரை.

0: கேட்ட பாட்டு துடிக்கும் கரங்கள் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசை எஸ்பி பாலசுப்ரமணியம். இனி கேட்கலாம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். உலகெங்கிலும் இந்தோனேஷியா, வெனிசுலா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த ஆண்டு மட்டும் இதுவரை 10 முக்கிய நில நடுக்கங்கள் ரிக்டர் அளவில் 7 மேல் பதிவாகி மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. நம் நாட்டிலும் நம் நாட்டின் புவியியல் அமைப்பின்படி நிலப்பரப்பில் 59% பகுதிகள் நில அதிர்வுகளுக்கு ஆளாகக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய தேசிய நில அதிர்வு மையம் இந்த பகுதிகளை 4 நில அதிர்வு மண்டலங்களாக, அதாவது ஜோன் 2 முதல் ஜோன் 5 வரை வகைப்படுத்தியிருந்தது. இதில் ஜோன் 5 என்பது இமயமலை பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், டெல்லி, மும்பை உள்ளிட்ட நில அதிர்வால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளாகும். தற்போது நமது தேசிய நில அதிர்வு மையம் வெளியிட்டுள்ள புதிய நில அதிர்வு வரைபடத்தில் இமயமலை பகுதியை மட்டும் தனியாக கண்காணிக்கும் வகையில் ஜோன் 6, அதாவது அதிக அபாயமுள்ள ஒரு புதிய பிரிவில் வைத்துள்ளது. நில அதிர்வு அபாய வரைபடம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வெவ்வேறு இடங்களில் நில அதிர்வு எவ்வளவு வலுவாக இருக்கக்கூடும் என்பதை காட்டும் ஒரு அறிவியல் கருவியாகும். இது வரலாற்று நிலநடுக்கங்கள், புவித்தட்டு நகர்வுகள், உள்ளூர் நிலவியல் மற்றும் நில அதிர்வு அலைகள் தூரத்துடன் எவ்வாறு வலுவிழக்கின்றன என்பதற்கான மாதிரிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. இதனை அடிப்படையாக வைத்து நில அதிர்வுகளை தாங்குவதற்கு கட்டமைப்புகள் எவ்வளவு வலுவாக இருக்க வேண்டும் என்பதை பொறியாளர்களுக்கு தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இந்த புதிய திருத்தம் மலைப்பகுதி சுற்றுலா தலங்கள் முழுவதும் நில அதிர்வு குறித்த திட்டமிடல், கட்டிட விதிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை மறுவடிவமைப்பதோடு பயணம் மற்றும் உள்கட்டமைப்பு நிர்வகிக்கப்படும் விதத்தையும் மாற்றுகிறது. நவீன நிகழ்தகவு அபாய மாடல்கள் மற்றும் 10 நில அதிர்வு ஆய்வுகளை தொடர்ந்து இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: நேரம் காலை 7:59:35. இவ்வளவு நேரமும் FM Rainbow 103 கோவையில் வணக்கம்.

கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஆர்ஜி பிரகதி என் கூட தான் கேட்டீங்க. இன்னும் சில நொடிகள்ல 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையில இருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து ரெயின்போ வைவ்ஸ் நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக இங்க ஆர்ஜி சுதா பிரியா ரெட்டியை வெயிட் பண்ணிருக்காங்க. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ 103 கோவை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையில் இருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லிடலாம். இந்திய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழே, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இதன் கீழே மத்திய அரசால அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முக்கிய இயற்கை பேரிடர்களோட பட்டியல சமீபத்தில் இரண்டு பேரிடர்கள் சேர்க்கப்பட்டுச்சு. அவை எவை அப்படிங்கறதா இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா சொல்லலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: கேட்ட பாடல் மலபார் போலீஸ் திரைப்படத்திற்காக கே சித்ரா மற்றும் சத்யராஜ் பாடியது. பாடலுக்கு இசையசிய ராஜ்குமார், பாடல் ஆசிரியர் கலைக்குமார். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நாம கேட்டிருந்த கேள்வி வந்து பேரிடர்கள் இரண்டு புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு, அவை எப்படி எவை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, இந்திய பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழ மத்திய அரசால தேசிய பேரிடர் மீட்பு நிதி, மாநில பேரிடர் மீட்பு நிதி மூலம் நிவாரண உதவி பெற தகுதியுடையதாக 12 வகையான பேரிடர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 12 இருக்கு, இப்ப புதிதாக 2 சேர்க்கப்பட்டு மொத்தம் 14 பேரிடர்கள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா, புயல், வறட்சி, நிலநடுக்கம், தீ விபத்து, வெள்ளம், சுனாமி, ஆலங்கட்டி மழை, நிலச்சரிவு, பனிச்சரிவு, மேகவெடிப்பு, பூச்சிகளோட தாக்குதல், பனி உறைவு மற்றும் குளிர்காற்று, இதெல்லாம் ஆல்ரெடி சேர்க்கப்பட்டிருக்கு.
1: DJ Pro by Axel Technology unregistered version. உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

கேட்ட பாடல் ஆசையில் ஒரு கடிதம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: இன்னைக்கு நாம ரெயின்போ வைப்ஸ்ல கேட்டிருந்த கேள்வி, இந்திய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இதன் கீழ மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முக்கிய இயற்கை பேரிடர்களோட பட்டியலில் சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ள இரண்டு பேரிடர்கள் எவை அப்படின்னா, பேரிடர் அப்படின்னா என்னன்னா, மனிதர்களோட வாழ்வாதாரம், உயிருக்கு மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அழிவையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் திடீர் விபத்து அல்லது ஆபத்து. இது மக்களோட இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக பாதித்துவிடும் அல்லது முடக்கியும் விடும். இயற்கை பேரிடர்கள் மனிதனால் உருவாக்கும் பேரிடர்கள் அப்படின்னு இரண்டு வகையா பிரிக்கலாம். இயற்கை பேரிடர்கள்ல நிலநடுக்கம், சுனாமி, புயல், வெள்ளம், வறட்சி இந்த மாதிரி நிறைய இருக்கு. மனிதனால் உருவாக்கும் பேரிடர்கள் அப்படின்னு சொல்லும்போது விபத்துகள், தொழிற்சாலைகள்ல நச்சுவாயு கசிவு, போர் மற்றும் தாக்குதல்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இது பண்ணலாம். இப்போ பேரிடர் காலங்கள்ல நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் நம்ம பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாம் இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க பூலியோபாளையம் ஆனந்த முருகன், தொடம்பாளையம் ரவி செல்வி, கோவை ரத்னபுரி ராஜா முகமது, தேவனூர் ஜோதிலட்சுமி, கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், பாரதி மகாலிங்கம் கல்லிவலசு, விஜயகுமார், ராஜேந்திரன் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர்லிருந்து, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார், மலர்குடி சபரிபிரியா பிரியா, சரோஜினி செல்வராஜன் அரசூர்லிருந்து, கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம், ஹோப் காலேஜ் பிரணயா குகன், மல்லேகவுண்டன் பாளையம் வேணுகோபால் பூபனா, சண்முக சுந்தரம் விநாயகபுரம் பகுதியிலிருந்து, விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து கணேஷ் சிறுமுகை, மனோ அண்ட் கிரிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ் பகுதியிலிருந்து, வீரதுரை அரியலூர்லிருந்து, பார்வதி கணபதியிலிருந்து, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, கோணமலை ஆனந்தன், இவங்கெல்லாம் சரியான பதில சொல்லியிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பேரிடர் மேலாண்மைனா என்னன்னா, இப்ப இயற்கை அல்லது மனிதனால் ஏற்படும் பேரிடர்களோட தாக்கத்தை குறைக்கவும் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்கவும் எடுக்கப்படும் திட்டமிட்ட முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கை. இது ஆபத்தை தடுத்தல், தயார்படுத்துதல், மீட்பு பணி மற்றும் மறுசீரமைப்பு இப்படிங்கிற நிறைய நிலைகளை கொண்டிருக்கு. இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்ப ஏற்றப்பட்டது அப்படின்னா 2005 ஏற்றப்பட்டது. இது இந்தியாவில 2004 சுனாமி ஏற்பட்டது இல்லையா, அதற்கு பிறகு இந்த சட்டம் ஏற்றப்பட்டது.

கேட்ட பாடல் கனவே கலையாதை திரைப்படத்திற்காக ஹரிகரன் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடலாசிரியர் வைரமுத்து. இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005 ஆம் ஆண்டு, அதாவது டிசம்பர் 23 அன்று இது வந்து இயற்றப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்த நாள் 2006 ஜனவரி 9. இது வந்து 2004 ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்திய பெருங்கடல் சுனாமிக்கு பிறகு கொண்டுவரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 12 பேரிடர்கள் இதுவரை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் புயல், வறட்சி, நிலநடுக்கம், தீ விபத்து, வெள்ளம், சுனாமி, ஆலங்கட்டி மழை, நிலச்சரிவு, பனிச்சரிவு, மேகவெடிப்பு, பூச்சிகளோட தாக்குதல், பனி உறைவு மற்றும் குளிர்காற்று, இதெல்லாம் வந்து அடங்கும். இப்போ புதிதாக

இரண்டு பேரிடர்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. அது எது அப்படின்னு சொல்லிதான் நாம கேட்டிருந்தோம். நாம கேட்ட கேள்விக்கு தேவராயபுரம் சுகம் ராஜா, சிறுமுகை சோமு கலைவாணி, மேனகா விஜயகுமார், ரோஹித் நரஞ்சன் மடத்துக்குளம் பகுதியிலிருந்து, ரமணமுதலி புதோ, சண்முகசுந்தரம், வெள்ளிக்குப்பம்பாளையம் நாம் முத்துக்குமார், ராதிகா லக்ஷன், விஸ்வந்த் பிரணீதன் இவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க.

0: இந்திய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முக்கிய இயற்கை பேரிடர்களோட பட்டியலில் சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ள இரண்டு பேரிடர்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கான பதில் வெப்ப அலைகள் மற்றும் மின்னல் தாக்குதல். இன்னைக்கு ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 8:50.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
4: ஒரு குரு, இளம் சீடர்கள் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம், அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல், தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
3: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும். நான் சுதா பிரியா. 9 மணிக்கு கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் முகமது. அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்கவுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங் FM Rainbow 103 கோவையில் 9:02:55 நொடியில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது எங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். இன்னைக்கு நம்மளுடைய அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில 80களின் இனிய கானங்களை பேக் டு பேக்கா கேட்க போறீங்க வித் மீ அஜய் பிரகதி.

பாட்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்துல இருந்து இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வாலி. இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாட்டு ஆராதனை படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ரெயின்போ 103 கோவையில நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு உங்களுக்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் பி சைலஜா பாடியது நதியை தேடி வந்த கடல் படத்திலிருந்து இசை இளையராஜா பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது எங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: இதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: பாட்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பகலில் ஒரு இரவு படத்திலிருந்து இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூர், எஃப்எம் ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

விரதம் உண்டு. தகஜன தகஜன தகஜன தகஜன. கதக்கும் உண்டு தீன தீன தீரனா.

பாட்டு சட்டம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடியது இசை கங்கை அமரன். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இவ்வளவு நேரமும் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது எங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதற்கு

ஏய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தள்ளணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா.

பாட்டு பொண்ணு ஊருக்கு புதுசு படத்துல இருந்து இளையராஜா சுதாகர் பாடியது. இசை இளையராஜா பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். பாட்டுல சைக்கிள் ஓட்டுறத கேட்டோம். வீட்லயும் உங்க வீட்டு வாண்டுகள் எல்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில 10:02 ரெடியா இருக்கு சொல்லுங்க. ஏன்னா குழந்தைகள் பங்கு பெறக்கூடிய சுட்டிஸ் டாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டீஸையும் பங்கு பெற செய்ய கால் பண்ணலாம். 2312103 மற்றும் ஒரு 2317046. இன்னைக்கு காலையில 10:02 இப்போ நம்மளுடைய இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில க்ளோரியஸ் 80s பேக் டு பேக்கா கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாட்டு உங்களுக்காக அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது. இசை KV மகாதேவன், பாடலாசிரியர் பாலி.

எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில கேட்ட பாட்டு சுப முகூர்த்தம் படத்துல இருந்து கேஜேஎஸ் தாஸ் கல்யாணி மேனன் பாடியது இசை சங்கர் கணேஷ். நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு உங்களுக்காக தங்கை கோர்கீதம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசையமைத்து பாடல் வரிகளையும் கொடுத்திருக்கிறார் டி ராஜேந்தர்.

கேட்டுட்டு இருக்க இந்த பாட்டு நான் போட்ட சவால் படத்துல இருந்து மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியது. இன்னைக்கு நம்மளுடைய இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில குளோரியஸ் 80s பேக் டு பேக்கா கேட்டீங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்.

பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையில் இருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசிக்கவிருக்கிற நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ். இன்னைக்கு குழந்தைகள்லாம் பங்கேற்க போறீங்க சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில. உங்களுக்காக சின்ன சின்ன கேம்ஸ் கூட நம்ம விளையாட போறோம். ஸோ குட்டீஸ், உங்க வீட்டிலேருந்து நீங்க கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 231-2101-03 231-7046 இந்த நம்பர்ஸ்க்கு கூப்பிட்டுட்டு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லலாம். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு எனக்கு வந்து கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்தோ அல்லது கைபேசிலேருந்தோ அழைக்கிறவங்க மறக்காம 042-22 இந்த இணைப்பு என்னையும் சேர்த்து அழைங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் கால் பண்ணலாம். கால் பண்ண இந்த நம்பர்ஸும் நம்ம சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு லக்ஷ்மி படத்துலேருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சூட்டீஸ் சாய்ஸ். இன்னைக்கு குழந்தைகள் பங்கேற்கலாம், குழந்தைகள் நீங்க எங்க கூட பகையின்ற சின்ன சின்ன கேம்ஸ்ல எல்லாம் கூட நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ நிகழ்ச்சியில காத்திருக்கிற முதல் குழந்தை யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரியில இருந்து விஷாலினி பேசுறேன்.
0: விஷாலினி, விஷாலினி பேரே ரொம்ப நல்லா இருக்கே.
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, தேங்க்யூ. விஷாலினிக்கு சிரிப்பு வருது இல்லையா? விஷாலினி, சண்டேக்கு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க? என்ன பிளான் வச்சிருக்கீங்க சண்டேக்கு?
1: மேம், தாத்தா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சாப்பாடுலாம் செய்வார் மேம். இது அவர் செய்யறதுலயே அந்த இடியாப்பம் இருக்குல்ல மேம்,
0: ஆமா
1: அதான் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் செய்வாருன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்.
0: அவர் செய்வாருன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இடியாப்பம்காக? அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, தாத்தா உங்க இடியாப்பம்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்களா? நீங்க ரெண்டு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் சொல்லணும். ஓகேவா? ரெண்டு நம்பர் தள்ளி இன்னொரு நம்பர் சொல்லணும். ஓகேவா? இப்போ சொல்றேன், 7 10 10. ஓகே, 11
1: 14
0: 14. ஓகே,
1: 15
0: 19
1: 19 ஆ
0: 18. ஓகேடா ஓகேடா, நல்ல விளையாண்டீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லலாம்?
1: யூத் படத்துல இருந்து முட்டை கலக்கி சாங்.
0: முட்டை கலக்கி போட்டலாமா?
1: ஆ ஓகே மேம், தேங்க் யூ.
0: ஓகேடா, தேங்க் யூ. சரி,
1: தேங்க் யூ.

0: கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ். இன்னைக்கு குழந்தைகளா பங்கேற்று ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க, பேசவும் போறாங்க. சோ நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். வெளியூர்ல இருந்தோ கைபேசில இருந்தோ அழைக்கிறவங்க, அதாவது உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து கூப்பிடுறவங்க, மறக்காம 0422 இந்த நம்பர்ஸ் கூப்பிட்டு இந்த நம்பர்ஸ்ல வந்து நம்ம டயல் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டயல் பண்ணி நீங்க கூப்பிடணும், ஓகேவா? சோ உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க, அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, கால் பண்ணி தர சொல்லி அவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரோட கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு டயல் பண்ணி தருவாங்க. இப்ப நிகழ்ச்சியில காத்திருக்கிற குட்டி யார், எங்க இருந்து? வணக்கம். தக்ஷா, செல்வபுரம்ல இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க தக்ஷா? 5th ஸ்டாண்டர்ட். ஆனா வாய்ஸ் அவ்வளவு ஸ்வீட்டா, அது 1st ஸ்டாண்டர்ட் குழந்தை மாதிரியே இருக்கு. சொல்லுங்க.
1: டேசி.
0: மூணு ஃப்ரூட்ஸ் நேம்.
1: ஆப்பிள், மேங்கோ, பொமோகிரனேட்.
0: பொமோகிரனேட், ஓகேடா, சூப்பரா. எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடிஞ்சது?
1: எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? அப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவீங்களா? நிஜமாவா? இல்ல அம்மா கிட்ட வேணாம், எனக்கு ஃப்ரூட்ஸே பிடிக்காது, எனக்கு வெஜிடபிள்ஸே பிடிக்காது அப்படி சொல்லுவீங்களா? என்ன பாட்டு வேணும் செல்லத்துக்கு? தங்கச்சி பேசுறாளா? தங்கச்சி கிட்ட கொடுங்க பாக்கலாம். ஹலோ, யாரு பேசுறீங்க? யாரு பேசுறீங்க?
1: என்ன
0: படிக்கிறீங்க பாப்பு? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இன்னைக்கு லீவ் உங்களுக்கு? இல்லையா? இன்னைக்கு லீவ் இல்லையா? சண்டே லீவ் இல்லையா உங்களுக்கு? இருக்கு இருக்கு. இருக்கு இருக்கு. அப்ப இருக்கு இருக்கு. ஓகேடா செல்லம், நீங்க ஏதோ கேம் விளையாடுறீங்களா? ஒரு ரெட் கலர்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க பாக்கலாம். ரெட் கலர்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் ஓகேடா, பாருங்க ரெட் கலர்ல நீங்க ஒன்னு கேட்டீங்க, நான் எவ்வளவு வேணா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அக்கா கிட்ட கொடுங்க. ஹலோ, என்ன பாட்டு வேணும்டா செல்லம் உங்களுக்கு? ஓகேடா, உங்களுக்காக அந்த பாட்டு வர போகுது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: ஜூரிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில் குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யார் எங்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: கேஷவ், பட்டணத்துல இருந்து பேசுறேன்.
0: பட்டணம்ல இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: புரியல.
0: என்ன படிக்கிறீங்க?
1: ஃபோர்த்.
0: ஃபோர்த், ஓகேடா. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஏதாவது சொல்றீங்களா?
1: வேர்க்குரல் சொல்றேன்.
0: சொல்லுங்கடா.
1: என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான், ஓகேடா, சூப்பரா. ஓகே, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாமா?
1: ஓகே.
0: என்ன கேம்னா, நான் ஒரு வேர்டு சொல்லுவேன், அந்த வேர்டு எதில் முடியுதோ, எந்த லெட்டரில் முடியுதோ, அதுலேருந்து நீங்கள் ஒரு வேர்டு ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா?
1: ஓகே ஓகே
0: ஓகேவா? சன்.
1: புரியல.
0: சன், சன்.
1: எண்ணில் தானே முடியுது.
0: ஆமாம்.
1: நைட்.
0: நைட், ஓகே. மறுபடியும் சொல்கிறேன். ட்ரீ.
1: ஈகிள்.
0: ஈகிள், ஓகே. அடுத்தது வந்துட்டு என்ன சொல்லலாம்? ஃப்ளவர்.
1: ராபிட்.
0: ராபிட், வெரி குட். ஓகே, ரொம்ப அழகா விளையாடுனீங்க. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: பீஸ்ட்ல இருந்து.
0: ஓகேடா, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: FM 101.03 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சூட்டீஸ் சாய்ஸ். இன்னைக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப அழகா பேசிட்டே இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யாருங்க? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: குடமல்பேட்டில இருந்து மேகா பேசுறேன்.
0: மேகா பேசுறீங்களா? மேகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேகா,
1: நான் இங்க வீட்ல உங்க கூட போன் பேசிட்டு இருக்கேன்.
0: பா, எப்படி சொல்றீங்க பாருங்க. மேகா என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்டா? ஓகே ஓகே ஓகே. மேகா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அப்ப இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? நாளைக்கு ஸ்கூலுக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆவீங்க?
1: நாளைக்கு எனக்கு மந்த்லி எக்ஸாம், மேக்ஸ் நான் படிப்பேன்.
0: அப்படியா? அப்ப எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே ஓகே. நீங்க எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்னா எப்படி, முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடுவீங்களா, இல்ல எக்ஸாம் அன்னைக்கு தான் உட்காந்து படிப்பீங்களா, எப்படி படிப்பீங்க நீங்க? என்ன வந்து பாலைவன கப்பல் சொல்லுவாங்க. நான் வந்து என்ன சொல்றது, பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய அனிமல் தான்.
1: கேமல்.
0: கேமல். எப்படி பாலைவன கப்பல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? பாலைவனம்னாலே கேமல் தானே, அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. ஓகேடா ஓகேடா, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிளாப் எல்லாம் பண்ணிருக்காங்க, கேட்டீங்களா? ஓகேடா, சொல்ல வாழ்த்துக்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுட்டீஸ் சாய்ஸ் இன்னைக்கு குழந்தைகளா பங்கேற்று ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ஸோ குழந்தைகள் வந்து கால் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேளுங்க உங்க அப்பா அம்மா கிட்ட, ஓகேங்களா? ஸோ அவங்க கால் பண்ணி தருவாங்க, நிச்சயமா நீங்க பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம குட்டி யார் எங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஜெசிகா, அன்னூர்ல இருந்து பேசுறேன்.
3: அன்னூர்ல இருந்து பேசுறீங்களா? ஜெசிகா எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 4th
3: ஸ்டாண்டர்டா?
4: ஆமா.
3: ஓகே ஜெசிகா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? என்ன சொல்ல போறீங்க?
4: ஏதாவது क्वेश्चन கேளுங்க.
3: நான் ஏதாவது கேக்கட்டுமா? சரி, நான் ஒரு டங் ட்விஸ்டர் னு சொல்லுவேன், அதை வந்து நீங்க திரும்ப சொல்லணும், ஓகேவா? காகம் கா கா கா என கரைந்தது, குயில் கூ கூ கூ என கூவியது. சொல்லுங்க ஜெசிகா. ஹலோ,
4: காகம் கா கா என,
3: ஓகே, ஷார்ட்டா சொல்லட்டா? ஷார்ட்டா சொல்லட்டுமா? காகம் கா கா கா என கரைந்தது. சொல்லுங்க.
4: காகம் கா கா கரைந்தது.
3: ஓகே. குயில் என்ன பண்ணு? குயில் கூ கூவென
4: கூவியது.
3: வெரி குட் ரா, அழகா சொன்னீங்க. சரியா, இன்னும் ட்ரை பண்ணியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும், ஓகேவா? ஏன்னா நீங்க இப்ப ரொம்ப அழகா சொல்றீங்க, இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருங்க, சரியா? ஓகேடம்மா, என்ன பாட்டு வேணும்?

0: புலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு
1: போட்டுடலாமா? இப்ப டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க கரெக்டா?
0: ஆமா.
1: ஓகேடா, டான்ஸ் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க, சரியா?
0: தேங்க் யூ.

0: FM 2.03 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுட்டி சாய்ஸ். எனக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப அழகா சூப்பரா பேசிட்டே இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து பேசுறீங்க. நான் கேக்குற மாதிரியே தான் சொல்லுவீங்க இல்லையா? நாங்க எப்படி ராகத்துல கேக்குறோமோ அதே ராகத்துலதான் சொல்லுவீங்க இல்ல?
1: என்னன்னா
0: ஒரு மூணு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பேர் சொல்லுங்க பாக்கலாம்.
1: மூணு கார்ட்டூன் கேரக்டர்.
0: ஆமா,
1: டாம், ஜெர்ரி, வின்சென்ட்.
0: ஓகே, சூப்பர். சோ கார்ட்டூன்ஸ் எல்லாம் பாப்பீங்கல்ல?
1: ஆ பாத்தேன்.
0: ஓகே,
1: நான் பாத்தேன். இப்ப பாக்கல.
0: இப்ப படிப்பு தான் ஃபர்ஸ்ட் இல்ல?

0: ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் பாப்பீங்களா? எந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: ஃபுட்பால் பிடிக்கும்.
0: ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குமா? ஃபுட்பால் கத்துட்டு இருக்கீங்களா?
1: ஃபுட்பால் இல்ல,
0: கத்துக்கணும்னு ஆசை இருக்கா?
1: கத்துக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு.
0: நிறைய ஆசை இருக்கு, கொஞ்ச நாள்ல கத்துக்கோங்க சரியா?
1: சரிங்க.
0: இப்ப எத்தனாவது படிக்கிறீங்க?
1: இப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 5th ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்களா? ஓகேம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு பிகில் இருந்து சிங்கப்பெண்ணை பாட்டு வேணும்.
0: ஓகேம்மா போட்டலாம். இந்த பாட்டு யாருக்காக கேக்குறீங்க? சிங்கப்பெண்ணை? யார் சிங்கப்பெண்?
1: எங்க அம்மாக்காக.
0: உங்க அம்மாக்காக? ஓகே, சோசி.
1: பாட்டிக்காக.
0: ஓகேம்மா ஓகேம்மா, ரெண்டு பேருமே சிங்கப்பெண் தான்ல?
1: ஆமா.
0: ஓகேம்மா, எல்லாருக்காகவும் இந்த பாட்டு கொடுத்துடலாம், உங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு பிகில் படத்துலேருந்து.

0: ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூரில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். சுட்டீஸ் சாய்ஸில் குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் காத்திருக்கிற அடுத்த குழந்தை யார் எங்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? கடல்ல வாழ்ற ரொம்ப பெரிய ஒரு விலங்கு, அதோட பேர்லயே ஒரு கலர் இருக்கு. கடல்ல வாழ்ற ரொம்ப பெரிய ஒரு விலங்கு, அதோட பேர்லயே ஒரு கலர் இருக்கு, அது என்னவா இருக்கும்?
1: டால்பின்.
0: டால்பின். ஓகே, டால்பின் சொல்லி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா உடனே ஈஸியா அதோட பேர்லயே ஃபர்ஸ்ட் அதோட பேரே வந்து ஒரு கலர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த கலர் கூட ஸ்கையோட கலர். ஈவன் சீயோட கலர் நம்ம சொல்லுவோம். அது என்ன கலர்? ப்ளூல. என்னது, ஏதாவது அனிமல் வருமா ப்ளூல? ஏதாவது வருமா ப்ளூல? ஏதாவது அனிமல் வருமா கடல்ல? ப்ளூ வரையும் கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஓகே, ப்ளூ வரையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ளூ வேல், நம்ம வந்து நீல திமிங்கலம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணீங்க, ஹாப்பி எனக்கு. ஓகேம்மா, என்ன பாட்டு வேணும்? ஹலோ, என்ன
1: பாட்டு?
0: ஓகேம்மா, உங்களுக்காக ஒரு பாட்டு போட்டுடலாம். தேங்க்யூ, ரொம்ப அழகாக பேசினாங்க. ப்ளூ வரையும் வந்துட்டாங்க, பரவாயில்ல. அடுத்த டைம் ட்ரை பண்ணும்போது சூப்பராக ஆன்சர் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த பாட்டு உங்களுக்காக.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: FM Rainbow 103 கோவில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சூட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில காத்திருக்கிற அடுத்த குழந்தை, வணக்கம், யாருங்கிறது?
3: அனுஷா பொள்ளாச்சில இருந்து.
2: அனுஷா பொள்ளாச்சில இருந்து. அனுஷா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனுஷா, உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஓகேடா ஓகேடா, ஒரு கேம் விளையாடலாமா? ஓகே, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மூணு விஷயம் சொல்லுங்க பாக்கலாம்.
3: ப்ளூ கலர்ல
2: மூணு மூணு பொருள் பொருளா இருக்கலாம், ஏதாவது ஒன்னு ப்ளூ கலர்ல சொல்லுங்க.
3: ப்ளூ கலர்ல கை. ப்ளூ வெயில்.
2: ஓகே.
3: வாட்டர்.
2: ஓகேடா, வாட்டர் கூட. ஓகேவா, நம்ம எடுத்துக்கலாம் அப்படி. ஓகே சரிடா, என்ன பாட்டு வேணும்
3: இன்னைக்கு?
2: ஓகேடா போட்டுடலாம். ஸோ இன்னைக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. இன்னைக்கு கால் பண்ணி பேசின எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதாப்ரியா. நிகழ்ச்சியோட நிறைவான பாட்டு வந்துட்டே இருக்கு, டியூட் படத்துலேருந்து.

வந்து கதை கேட்டுட்டு இருப்போம் இல்லைங்களா. சொந்த வகையில் இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கு அழகிரி சாமி இவருடைய ஒரு படைப்பான குமாரபுரம் ஸ்டேஷன், இதுதான் அந்த கதையோட தலைப்பு. இந்த கதை கேட்டு முடிக்கும் போது ஒரு இடம், ஒரு பயணம், ஒரு நபர், இந்த மூன்று விஷயங்களும் வந்து ஒரு சேர ஒரு சிலருக்கு ஞாபகத்துக்கு வரலாம், இல்லை இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எனக்கு இந்த கதை கேட்கும்போது இந்த மூன்றுமே வந்து ஞாபகம் வந்தது போல இருந்தது. குமாரபுரம் ஸ்டேஷன், இதை கேட்ட உடனே உங்களால் கணிக்க முடிஞ்சிருக்கும் அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பத்தின கதை அப்படின்னு. நீ இந்த இப்படி ஒரு உண்மையாகவே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்கத்தான் செய்யுது. இந்த குமாரபுரம் ஸ்டேஷன் கதை அப்படிங்கறது வந்து ஒரு ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமா, ரொம்பவே ஆள் நடமாட்டமே இல்லை அங்க. ஆனாலும் அந்த ஊருக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்க ஒரு சில பயணிகள் வராங்க. அவங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ரெண்டு தரப்பு பயணிகள் வராங்க. ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இவங்களுடைய அந்த பயணத்தையோட இவங்களுடைய வாழ்க்கை கதையையும் வந்து கேட்க போறோம். இதுதான் வந்து இன்னைக்கு கதையில கேட்க போறீங்க வித் மீ ஆர்ஜே பிரகதி. சோ கதையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பாட்டு உங்களுக்காக ஜெயம் படத்துல இருந்து.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒவ்வொரு சண்டே

103 கோவையில படித்ததில் பிடித்ததுல நாம இன்னைக்கு கு அழகிரிசாமி இவருடைய படைப்பான குமாரபுரம் ஸ்டேஷன் இந்த கதையை தான் கேட்க போறீங்கன்னு சொல்லியிருந்தேன். உண்மையாலுமே இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கதான் செய்யுது. ஓகே, கதைக்குள்ள போயிடலாமா? இந்த குமாரபுரம் அப்படிங்கிறது வந்து ஒரு காட்டு ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த கதை எழுத ஆரம்பிச்ச காலத்துல அரை மைல் சுற்றளவுக்கு எந்த ஊருமே இல்லாம தான் இருந்திருக்குது. ஆனாலும் ஒரு ஸ்டேஷன் இந்த இடத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. பேர் ஏதோ ஒன்று வச்சாகணும் இல்லையா, அதனால குமாரபுரம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்களே ஒழிய அந்த ஸ்டேஷன் அமைஞ்சதுல இருந்து அப்போ பாத்தீங்கன்னா கிழக்கால ஒரு மைல் தாண்டி போனாதான் குமாரபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமமே இருந்திருக்கு. ஒரு ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு பஞ்சத்தின் போது மக்களுக்கு நிவாரணம் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சியிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு ரயில் பாதை போடப்பட்டதா சொல்லுவாங்க. அந்த பாதையில கோவில்பட்டிக்கு தெற்குல ஒரு 7வது மைல்ல இருக்குது இந்த ஸ்டேஷன். அந்த சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய கிராமவாசிகள் எல்லாம் வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறைதான் வந்து கோவில் குளம் அப்படின்னு ஒரு யாத்திரை மாதிரி கிளம்பி போவாங்க. அப்படி அவங்க ஊர்ல இருந்து 10 மைல் தூரத்துல ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும், அதுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வர்றது அவங்களுடைய வழக்கமா இருக்கும். இந்த ஊருக்கு போறதுக்கு வந்து ரயிலும் தேவைப்படாது, மோட்டரும் தேவைப்படாது. பெரும்பாலான சமயங்கள்ல அப்படி அவங்க ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கு ஏதாவதுக்கு போகணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்ற தூரத்துல பாதி தூரத்தை கடந்தாங்கனாலே ஊருக்குள்ள போயிடலாம். சோ அப்படி இருக்கும்போது அந்த கிராமவாசிகள், அதாவது இந்த குமாரபுர ஸ்டேஷன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசிகளுக்கு அதிகமா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பயன்படுச்சா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நேரா ஊருக்கு நடந்து போகாம ஸ்டேஷனுக்கு வந்து ரயிலுக்கு போறத அந்த அளவுக்கு யாருமே பிரியப்படாம இருக்கும் போகுது. அந்த ஊருக்கு வந்து ரொம்ப முக்கியஸ்தர் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்பராம ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வராரு. இவர் எங்கிருந்து வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 நாள் பயணமா 3 நாள் வந்து இந்த குமாரபுரம்ங்கிற ஸ்டேஷன்ல அந்த ஊர்ல வந்து தங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து கோவில்பட்டியிலிருந்து கிளம்பி வராரு. எதுக்காக அப்படின்னா அப்போதுதான் வந்து டிரான்ஸ்பர் ஆகி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு மாஸ்டர் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்திருக்கிறாரு. அவருடைய பால்யகால நண்பர் தான் இந்த சுப்பராம ஐயர். ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னாவே ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட தூரத்து உறவினர்கள் கூட, ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையினால பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பார்த்த போது மறுபடியும் அந்த ரீகனெக்ட் ஆயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்து பேசிக்கிறாங்க. இப்போ இந்த புதுசா மாறுதலாகி வந்திருக்கிறார் இல்லைங்களா குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர், இவருடைய பையனுக்கு 6வது பர்த் ஆனிவர்சரி வருது. 6வது வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக நீங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. பெருசா விழாலாம் எடுக்கல, ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல அந்த குமாரபுரம் ஸ்டேஷன் வந்து ஒரு காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஊருக்கு ஒதுக்கப்புறமா ரொம்ப அமைதியான சூழல்ல இருக்கிறதுனால பார்த்ததுனால கூப்பிடுறாரு. வாங்க, இது ஒரு சாக்கா வச்சு கூப்பிடுறாரு. சரி, சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு இவரும் வந்து வராங்க. ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு போயிட்டு

வந்தால் நல்லா இருக்குமே நினச்சி சுப்பராமையரும் ஒரு 3 நாள் உங்கள் ஊரில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து இருக்கிறாரு. எப்பொழுதும் போல எப்படி இருந்தது இந்த காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக அவருடைய சுப்பராமையரனுடைய 3 நாள் பயணத்தில் 1 நாள்ங்கிறது கழிஞ்சிருது. அடுத்த நாள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அடிக்கொரு தடவை அவருக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஸ்டேஷனுக்கு போயிட்டு போயிட்டு வராரு. கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டேஷனும் அவருடைய வீடும், அதாவது ரயில்வே ஸ்டேஷனும் வீடும் வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது. அதனால அப்பப்போ எட்டி எட்டி பார்த்து இவருடைய வேலையும் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் சுப்பராமையருக்கு தான் வந்து எப்படி நேரத்தை போக்குறதுனே தெரியல. ஏன்னா பேச்சு துணைக்கு தனக்கு நல்லா தெரிஞ்ச நண்பர் இவர் ஒருத்தர் தான். அவரும் அடிக்கடி வேலைங்கிறதுனால வெளியில் போயிடுறாரு. அதனால ஸ்டேஷன் மாஸ்டரனுடைய பையன், 6 வயசு பையன் கிட்ட தான் ஏதோ ஒன்று பேசி நேரத்தை போக்கடிச்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானமா தூங்கி எந்திரிச்சு ஒரு புக் ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. அந்த புக்கை எடுத்துட்டு போய் சாவகாசமா படிக்கலாமே அப்படின்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து போறாரு. ஆள் நடமாட்டமும் அதிகமாகவே இல்லை. ஆனா அந்த ஸ்டேஷன் அமைஞ்சிருந்த சூழல் அவ்வளவு எழில் கொஞ்சம் விதத்துல அமைஞ்சிருக்குது. அதை அப்படியே ரசிச்சபடியே அவர் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு.

കേട്ട പാട്ട് ടി എം സൗന്ദരരാജൻ പാടിയത്. சிவகாமியின் செல்வன் படத்திலிருந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். எஸ் பேக் டு குமாரபுரம் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அழகிரிசாமி அவருடைய படைப்பான இந்த குமாரபுரம் ஸ்டேஷனை தான் வந்து கதையை தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த குமாரபுரம் ஸ்டேஷனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த தன்னுடைய நண்பரை பார்க்கறக்காக இந்த சுப்ராம ஐயர் வந்திருக்கிறாரு. என்ன எப்படிதான் டைம் பாஸ் பண்றதுனே தெரியல, அதனால என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கையில இருந்த ஒரு புக் எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த இடம் ரொம்பவே வந்து எழில் கொஞ்சம் விதத்துல ரொம்ப அமைதியா இருந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது ஒரு கோடை காலமா வேற இருந்ததுனால நல்லா அங்கிருந்த ஒரு 5-6 வேப்ப மரம்லாம் இருந்திருக்கும். அதனால நல்லா பூத்து கிட்டத்தட்ட அந்த பூக்கள்லாம் கீழே விழுந்து அதுவே ஒரு படி அளவுக்கு உதிர்ந்திருக்குமா. நல்லா காத்து வர இடமா பார்த்து போய் ஒரு புக் எடுத்துட்டு போய் உட்காந்து அவர் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல தெற்கிருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டி வருது. வழக்கம் போல ஆள் இல்லாததுனால அங்க இறங்குறதுக்கும் ஆள் இல்லை, ஏறுறதுக்கும் ஆள் இல்லை அப்படிங்கறதுனால அந்த ஸ்டேஷன்ல நிக்காம போயிருது. இனி அடுத்த எப்போ ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வரும்னு கேட்டீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு. அது வரைக்கும் பெரிய வேலை இல்லை அப்படிங்கறதுனால ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து தன்னோட நண்பரை பார்த்து பேசலாம் அப்படிங்கறதுக்காக வராரு. அவர் வரவும் இவர் புக்கை மூடி வச்சுட்டு பேச்ச தொடர்றாங்க. எப்ப அந்த ஸ்டேஷனுக்கு யாருமே வர்றதே இல்லையா, ஏன் நேத்து கூட நீங்க வரலையா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் வந்தேன், எனக்கு முன்னாடியோ இல்ல எனக்கு அதுக்கப்புறமாவோ யாருமே வந்த மாதிரியே தெரியுது அப்படின்னு கேக்குவோம். கிடையாது, நாளைக்கு திங்கக்கிழமை இங்கிருந்து கோவில்பட்டி சந்தை இருக்கும். கட்டாயம் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிக்கெட்டாவது வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த 10 டிக்கெட்டுக்கு தான் ஒரு ஸ்டேஷன் ரன் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் வந்திருக்கிறது வந்து பார்க்கணும்னா ஒரு கோடை காலத்தில் வந்திருக்கிறீங்க, அதனால் இப்போ கொஞ்சம் வந்து வறட்சியாக உங்களுக்கு காட்சி தருது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து விவசாயம் நல்ல செழிப்பாக தான் இருந்துகிட்ருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இது நல்ல செழிப்பான பூமி, மக்களும் வந்து அடிக்கடி சந்தைக்கு போயிட்டு வரதுக்குன்னு இங்க இருக்கக்கூடிய ரயில் பயணத்தை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்கன்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிறவங்க வந்து குடி தண்ணீர் பிடிப்பதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண் களையங்கள்லாம் இருந்துட்டு இப்போலாம் வந்து நம்ம குடம்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுவும் இல்லை அக்வா வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து மண் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மண் களையங்கள்லாம் எடுத்துட்டு வருவாங்க. 20 களையும் தண்ணீராவது தினமுமே குறைஞ்ச அளவில் வந்து தேவைப்படும். அந்த வகையில் இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு வகையில் பயன்படுத்தி தான் இருக்கு. அப்போ இந்த ஸ்டேஷனை நீங்கள் தண்ணீர் பந்தலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சுப்ராம ஐயர் கேட்குறாரு. ஏதோ ஒன்று மக்களினுடைய பயன்பாட்டுக்கு இருக்கத்தான் செய்யுது இல்லையா அப்படிங்கிற வகையில அவங்களுடைய பேச்சு தொடர்ந்துட்டு இருக்கு. சரி, இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்களே, கோவில்பட்டி ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. கோவில்பட்டி எப்பொழுதும் போலதான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த ஊர்ல பள்ளிக்கூடம்லாம் இல்லையான்னு சுப்ராம ஐயர் கேக்குறாரு. பள்ளிக்கூடமா இல்லாம என்ன இருக்குதான் செய்யுது, கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் பக்கமா இந்த ஊர்லயும் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கவும் பரவாயில்ல, தண்ணீர் பந்தல் மாதிரி பள்ளிக்கூடமும் இருக்குன்னு சொல்லவும்

ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. என்னன்னா, எல்லாருமே அறிவை வளர்த்துக்கிறதுக்காக ஒன்றும் படிக்கிறது கிடையாது. ஒரு வேலை கட்டாயம் வேணும், ஒரு வேலைக்கு போகணும்னா குறைந்தபட்ச தகுதியாக ஒரு படிப்பு இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்காக தான் எல்லாரும் படிக்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அதுக்காக இல்லை, அறிவை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சுப்ரமணியனுடைய ஒரு போக்கு. இப்படியாக அவருடைய 3 நாள் பயணத்தில் 2 நாட்கள் கழிந்துடுது. 3வது நாள் அவர் வந்து கிளம்பி ஊருக்கு பயணம் ஆகணும். ஆனா இன்னமோ தெரியல, சுப்ரமணியருக்கு வந்து அந்த ஒரு அமைதியான சூழல் உட்கார்ந்து வேப்ப மரத்தடியில உட்கார்ந்து படிக்கிறது ரொம்ப பிடிச்சு போகுது. அன்னைக்கு அவர் வந்து ஊருக்கு கிளம்பி போகணும், ஆனாலும் கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த திண்ணில அந்த உட்கார்றக்க ஒரு பெஞ்ச் மாதிரி போடப்பட்டிருக்கும், அங்க வந்து உட்கார்ந்து அவர் அந்த வேப்ப மரத்துக்கடியில் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்போதான் கவனிக்கிறாரு, ஊர் மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்டேஷனுக்கு. முந்தைய நாளே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அடுத்த நாள் கோவில்பட்டி சந்தை இருக்குது, அதுக்காக போறதுக்கு மக்கள் வருவாங்கன்னு. கிட்டத்தட்ட ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கும், ஆனாலும் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ மாடு பிடிச்சிட்டு போன கதை, மாடு வாங்கின கதை, இது எல்லாத்தையும் ஒருத்தர் சுவாரஸ்யமா சொல்ல, மற்றவங்க எல்லாரும் இன்னும் அதிசுவாரஸ்யமா அதுல கேள்வி எல்லாம் கேட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சுப்ரமணியருக்கு எவ்வளவு வெகுளியா இருக்கிறாங்க மக்கள். உலகம் ரொம்ப வேகமா வெளியில வளர்ந்துட்டு போனாலும் இங்க இருக்கிற மக்கள் ரொம்பவே தொலைவில் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் அதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. பேசாம போய் யாராவது கூட பேச்சு கொடுக்கலாமான்னு கவனிக்கிறாரு. ஆனா அப்போதான் அவருடைய பார்வை கொஞ்சம் திரும்பி பார்க்கிறாரு. ஒரு 4 பசங்க தூரத்துல பாக்கும்போது ஏதோ வெள்ளை வேஷ்டியோட வர மாதிரி தெரியுது, ஆனா இல்ல, ஸ்கூலுக்கு போற பசங்க யூனிஃபார்மோட வராங்க. கூட ஒரு வயதான ஒரு பெரியவர் ஒருத்தர் வர்றாங்க. அந்த பெரியவர் தான் இந்த 4 சிறுவர்களையும் கூட்டிட்டு வராங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பயணிகள் கிட்ட கேக்குறாரு பெரியவர், டிக்கெட் கொடுத்தாச்சா அப்படின்னு. இன்னும் இல்லை அப்படின்னு ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு சுப்ரமணியரை பார்த்தோன்னே ஒரு மிரட்சி, ஏன்னா பட்டணத்திலிருந்து ஒரு ஆள் வந்து அவ்வளோ மிடுக்கா தங்களுடைய ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறத அவங்க பார்த்ததே இல்லை. அவங்க அவ்வளவு மிடுக்கா பார்த்த ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பள்ளிக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக வெளியில இருந்து வருவாங்க இல்லையா, சோ அப்படி அதுவும் பட்டணத்துல இருந்து தான் வருவாங்க. அப்படி வரக்கூடியவங்க மட்டுமே ரொம்ப ஒரு மிடுக்கா கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு தோரணையில பாத்துருக்கிறாங்க. அப்படியாக ஒரு நபர் வந்து அவங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கவும் ரொம்ப மிரட்சி. அது மட்டும் இல்லாம அந்த பசங்க அப்படியே ரயில்வே ஸ்டேஷனே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக நிறைய தடவை மாடு ஓட்டிட்டு போறதுக்கு இல்ல அங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக நிறைய முறை அந்த ரயில்வே ஸ்டேஷன் அவங்க கடந்து போயிருந்தாலும் முதல் முறையா வாழ்க்கையில ரயில் பயணத்தை எதிர்கொள்றதுக்காக, ரயில்ல பயணம் செய்யறதுக்காக அவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்திருக்காங்க.

கேட்ட பாட்டு கே ஜமுனா ராணி பாடியது. பாசமலர் படத்துல இருந்த இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். படித்ததில் பிடித்ததுன்னு நாம இன்னைக்கு குமாரபுரம் ஸ்டேஷன் இந்த கதையை தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா நினைவுபடுத்தணும்னு கூட இருக்காது. ரயில் பயணம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதுவும் நிறைய பேர்த்துக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா முதல்ல நீங்க செஞ்ச அந்த ரயில் பயணத்தை ஞாபகம் இருக்கா? எந்த வயசுல செஞ்சீங்க? அந்த நினைவுகள் அப்படியே அசை போட்டுக்கிட்டே இன்னைக்கு நம்மளுடைய கதையை கேட்கலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம ட்ரெயின்ல போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே நிச்சயமா முந்தைய நாள் இரவு தூக்கத்துக்கு கொடுத்துருக்காது. அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல போகும்போது பக்கத்திலேயே இன்னொரு ட்ரெயின் ஒரு சீட்டு போச்சுன்னா அது ஒரு பயமா இருக்கும். திகில்லான சம்பவங்களோட நிறைய எக்ஸைட்மெண்டான இருக்கக்கூடியது தான் அந்த ட்ரெயின் ஜேர்னி. அப்படித்தான் குமாரபுரம் ஸ்டேஷன்லயே தங்களுடைய முதல் அந்த ரயில் பயணத்தை எதிர்நோக்கி நான்கு சிறுவர்கள் கூட ஒரு பெரியவரோட காத்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து சுப்பராமையரை பார்த்து, என்ன இந்த இடத்தையே ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, இந்த இடத்துல நல்லா காத்து வருது. அது மட்டும் இல்லாம ஏதோ மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு இந்த இடம்னு சொல்லுவோம். அப்படியா, அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா நிச்சயமா அடுத்த முறை வாங்க, இதே மாதிரி மூணு நாளா இல்லாம பத்து நாள் வந்து இருந்துட்டு போற மாதிரி வாங்கன்னு சொல்லுவோம். நிச்சயம் வர, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாரு சுப்பராமையர். அது மட்டும் இல்லாம ட்ரெயின் வரப்போற நேரம் அவருக்கு நிறைய வேலை வந்துருச்சியா இருக்குன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. அதனால அவர் அப்படியே சரி நிச்சயமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவு உச்சாரங்கள்லாம் கரெக்டா கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த பெரியவரும் அந்த கூட்டிட்டு வந்த நான்கு பசங்களை அப்படியே நிக்க வச்சுட்டு போய் டிக்கெட் வாங்கிட்டு வராரு. எல்லாருமே ஆவலா அந்த ட்ரெயின் வர்றதுக்காக தான் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டான நேரத்துக்கு ட்ரெயினும் வருது. டிக்கெட் எடுத்த எல்லாருமே வந்து கரெக்டா ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. அந்த கிராமத்திலிருந்து அந்த குட்டீஸோடைய ட்ரெயின் பயணம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ வண்டியில நிறையவே வந்து காலி இடம் இருந்துச்சு. ஒரு ஜன்னல் ஓரத்துல போய் சுப்பராமையர் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு எதிர் வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெஞ்ச், அந்த பெஞ்ச்ல நிறைய இடம் இருந்ததுனால நாலு பசங்களும் வந்து ஒன்னா போய் உட்காந்துக்கிறாங்க. பெரியவருக்கு பக்கத்திலேயே வந்து சுப்பராமையர் வந்து பெரியவருக்கு பக்க, அதாவது சுப்பராமையருக்கு பக்கத்துல பெரியவர் உட்காந்துக்கிறாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு ஜிஜாண்டிக்க ஒரு நபர் வந்து உட்கார்றாங்க. அவருக்கு எதிரில வந்து அவருடைய மனைவி உட்கார்றாங்க. அவங்களுடைய மனைவி பக்கத்துல பாத்திர

பாகங்கள்லாம் அப்படியே வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய மூட்டை முடிச்சோட இப்படி எல்லாரையும் ஏத்திக்கிட்டு ரொம்ப நாள் பயணிகளே இல்லாத அந்த குமாரபுரம் ஸ்டேஷன் இப்போ பயணிகளோட பாத்திர பண்டங்களோட ஏத்திட்டு தன்னுடைய பயணத்தை அங்கிருந்து ஆரம்பிக்குது. இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியம், என்னடா மரம் எல்லாம் ரிவர்ஸ்ல போகுது, அங்க பாரு இங்க பாருன்னு இந்த நாலு பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அவங்களுடைய அந்த பயணத்தை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா பசங்களை பார்த்து அந்த ஜான்டிக்கா ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து எடுத்த எடுப்படியே வந்து ரொம்ப நாள் தெரிஞ்ச பசங்க மாதிரி சகஜமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா எங்க பயணம் அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய குரல் வந்து அவருடைய உருவத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஜெய் ஜாண்டிக்கா கணீர்னு வருது. பசங்க அதுக்கு பதில் சொல்லவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயமும் கூட இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க வீட்டுல ட்ரெயின் எல்லாம் போகும்போது பார்த்து ஜாக்கிரதையா போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டதுனால அவங்க வாயை திறக்கல. பெரியவர் தான் வந்து பதில் சொல்றாரு, என்னன்னா அந்த மாதிரி இவங்க எல்லாரும் வந்து ஸ்கூல் பசங்க, கோவில்பட்டியில பெரிய பள்ளிக்கூடத்துல இவங்களை நான் சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு அவரும் வந்து நல்லா நாலு பசங்களையும் பாக்குறாங்க. நாலு பசங்களும் அவரையும் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்க. நல்ல வைர கடுக்குன்னு வைர மோதிரம் அப்படியெல்லாம் போட்டுட்டு பட்டணத்துக்காரர் அப்படிங்கறது வந்து அந்த பசங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. ஏற்கனவே வந்து அவங்க சுப்பிரமணியரையே அப்படிதான் மிரட்சியோட பார்த்தாங்க பட்டணத்தாள்னு. இவரையும் அப்படியே பாக்குறாங்க. எந்த கிளாஸ்ல சேர போறீங்க அப்படின்னு கேட்குமோ அதுக்கும் பெரியவரே தான் பதில் சொல்றாரு, நம்ம ஊர்ல ஆறாவது பாஸ் பண்ணிருக்கிறாங்க, அங்க கொண்டு போய் ஏழுல சேர்க்கணும், கோவில்பட்டிக்கு அதுக்காக தான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஊர் பசங்க அப்படின்னு கேட்கவும் பெரியவர் பதில் கொடுக்குறாரு, இடைச்சேவல் கிராமம். இடைச்சேவலா, அங்க ஏழாவது பிள்ளையா அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க ஏதோ கவர்மெண்ட்க்கு இப்பதான் அப்ளை பண்ணிருக்கிறாங்க, போதிய அளவுல மாணவர்கள் இருந்தா வரும், அதனால எதுக்கு வருஷத்தை வீண் பண்ணுவானேன்னு இவங்கள நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அங்க போய் படிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காக தான் நான் கூட்டிட்டு போறேன். என்ன இருந்தாலும் இந்த பெரிய வாத்தியாரும் ஒரு மாசமா வீட்லயே இந்த நாலு பசங்களையும் வர வச்சு நல்லா பாடம் சொல்லி கொடுத்தாருங்கன்னு பெரியவர் வந்து அந்த ஊர் ஹெட் மாஸ்டர் புகழ்ந்து பேசுறாரு. உடனே அந்த ஜெய்ஜாண்டிகா வந்தாரு இல்லைங்களா, அவரு ஒரு மாசமா படிச்சிருக்கீங்களா, சரி நான் ஒரு மூணு கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை ஏழாவதுல எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பசங்களுக்கா பயம் வந்துருது, இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டு எதுவுமே சொல்லல, இவரே ஏழாவதுல இவரே சேர்த்து விடுறேன்னு சொல்றாரு அப்படின்ட்டு. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேக்குறாரு. ஒரு பையன் மை நேம் இஸ் சீனிவாசன் அப்படின்னு பதில் சொல்றான். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்னு கேட்கவும் அடுத்த கேள்விக்கு மை ஃபாதர் நேம் இஸ் ராமசாமி அப்படின்னு சொல்றான். வாட் கிளாஸ் யூ பாஸ் அப்படின்னு அடுத்த மூணாவது கேள்வி கேட்கறதுக்கு அப்படியே தப்பு தவறுமா தான் அவரு வந்து இங்கிலீஷ் பேசுறாரு அப்படிங்கறத எதிரில் உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாரு சுப்பிரமணியர். அவருக்கு கொஞ்சம் நமட்டு சிரிப்பும் வந்துருது, ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. சிக்ஸ்த் கிளாஸ் அப்படின்னு சீனிவாசன் ரொம்ப அடக்கமா வந்து பதில் சொல்றான். சீனிவாசன் சொன்னதுக்கு அப்புறம் போதுண்டா, கெட்டிக்கார பையனா இருக்கிற, இப்படித்தான் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், நிச்சயம் நீ ஏழாம் வகுப்பு போயிருவப்போ பையனுக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்னு அந்த பையனை நல்லா கொஞ்சாரு. அப்படியே இந்த ரயில் ஸ்நேகம் அப்படிங்கறது இந்த பெரியவருக்கும் இந்த ஜெய்ஜாட்டிக்கா வந்தார் இல்லையா அவங்களுக்கும் இடையில உருவாகுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வர்றதை ஓரமா உட்கார்ந்து சுப்பிரமணியர் நம்ம கதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அவர் அப்படியே நேர்ல பாத்துட்டு இருக்கிறாரு.

பாட்டு சௌந்தரராஜன் பாடியது என்னை போல் ஒருவன் படத்தில் இருந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். படித்ததில் பிடித்ததுன்னு கு அழகிரிசாமி இவருடைய படைப்பான குமாரபுரம் ஸ்டேஷன் இந்த கதையை தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்களுடைய முதல் ரயில் பயணம் ஞாபகம் வந்திருக்குமே அப்படின்னு கேட்கும். சில நண்பர்கள் அவங்களுடைய ரயில் பயணத்தெல்லாம் வந்து பகிர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கதை முடியும் போது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் கூட ஞாபகம் வரலாம், அதுக்கு கேரண்டியா தெரியல, நிச்சயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரைட், வாங்க கதைக்குள்ள போலாம். ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா ஒரு நபர் வந்து இந்த பெரியவர் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அந்த பசங்க கிட்ட ரொம்ப சகஜமா பேச ஆரம்பிக்கிறார். வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச அந்த அரைகுறை இங்கிலீஷ் வச்சு அப்படியே வந்து கேக்குறாங்க. பசங்க டக்கு டக்குன்னு ஒருத்தன் பதில் சொல்லவும் அவங்களையும் வந்து பாராட்டுறாங்க. அப்படியே அந்த பெரியவருக்கும் அந்த ஜெய்ஜாண்டிக்கா வந்த அந்த நபருக்குமான ஒரு ரயில் சிநேகிதம் உருவாகுது. உங்களுக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்கவும், திருநெல்வேலி ஜங்ஷன்ல பங்கஜ விலாஸ் காஃபி கிளப் இருக்குல்ல, அது நம்ம கடை தான் அப்படின்னு அவரு சொல்லவும், அப்படியா, நீங்க வந்ததில்லையே அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி அப்படின்னு அப்படியே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேக்குறாரு பெரியவர். அதுக்கு அந்த நபரும் இருந்துட்டு, எல்லா பசங்களும் நம்ம பசங்க தான், காலேஜ் அந்த கிளப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி கடைக்கு எத்தனையோ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க, வந்துட்டு போற எல்லாருமே நம்ம பசங்க தான் அப்படின்னு அவரு சொல்லவும், மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு, அவங்களுக்கு குழந்தைகள் இல்ல, இருந்தாலும் எல்லா குழந்தைங்களையும் அவருடைய குழந்தைகளா அவர் பாத்துக்கிறத இன்டைரக்டா சொல்லவும் புரிஞ்சுக்கிறாரு பெரியவர். நீங்க சொல்றது என்னமோ ஒரு விதத்துல ஏத்துக்கிறது தான், தனக்கான வேலைங்கிறத தாண்டியும் ஒரு மாசம் மெனக்கெட்டு பாருங்க, இந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இவங்க கிராமத்துல இந்த பசங்களுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப கூட இந்த நாலு பசங்கள்ல ஒரு பையன்தான் என்னோட பேரை, மத்த மூணு பேரும் அவங்க கூட படிக்கிறவங்க. இதுல கடைசி அந்த மூலையில உட்காந்துருக்கான் பாருங்க, அவங்க வீட்டுல ரொம்ப ஏழ்மை, இவனை படிக்க வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் மூணு நாள் சாப்பிடாம பிடிவாதம் பிடிச்சு படிப்பேன்னு சொல்லி இப்ப நான் தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்கள பத்தின அப்படியே ஒரு குட்டியான ஒரு பிளாஷ்பேக் வந்து கொடுக்குறாரு. இதுல என்ன இருக்கு, நான் கூட தான் இப்ப கூட இந்த நாலு பசங்கள்ல ஒரு பையன்தான் என்னோட பேரை, மத்த மூணு பேரும் அவங்க கூட படிக்கிறவங்க. இதுல கடைசி அந்த மூலையில உட்காந்துருக்கான் பாருங்க, அவங்க வீட்டுல ரொம்ப ஏழ்மை, இவனை படிக்க வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும்

மூணு நாள் சாப்பிடாம பிடிவாதம் பிடிச்சு படிப்பேன்னு சொல்லி இப்ப நான் தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்கள பத்தின அப்படியே ஒரு குட்டியான ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து கொடுக்குறாரு. இதுல என்ன இருக்கு, நான் கூட தான்

அவங்கள ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிட்றாங்க. சுப்ரமணியருக்கும் வலுக்கட்டாயமா ஒரு காஃபியும் கொடுத்துடுறாங்க. இதுக்கு மேல உட்காந்து இவங்க பேசுறது வேடிக்கை பார்த்தா நம்மளையும் ஆட்டத்துல சேர்த்திக்குவாங்க. அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே என்ன, சுப்ரமணியர் என்ன பண்றாருன்னா ஒரு புக் எடுத்து படிக்கிற மாதிரியே வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே இவங்க வந்து பேசிக்கிட்டே வராங்க. ரொம்ப தூரம், அதாவது குமாரபுர ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு இவங்களுடைய பயணம் அப்படிங்கறது நாலாட்டின் புத்தூர் ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. பசங்களும் எழுந்து போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்து உட்கார்றாங்க. சுப்பராமையனுடைய கையில ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்ல இல்லைங்களா, அண்ணா கரோனினா லியோ டோல்ஸ்டாய் அப்படின்னு ஒரு பையன் மெதுவா எழுத்து கூட்டி படிக்கிறான். இது சுப்பராமையருடைய காதுல விழுந்துருச்சு. டோல்ஸ்டோயா, அதுவும் சரிதான், சொல்லி கொடுக்காத வரைக்கும் அது டோல்ஸ்டோய் தான், சொல்லி கொடுத்தா தான் அது டால்ஸ்டாய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இது டோல்ஸ்டோய் இல்ல தம்பி, இது டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எல்லாத்தையும் வந்து அவங்க வச்சிருந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. சோ அப்படியே பேசிட்டு இருக்காங்க. என்னது இது, ஹெட் மாஸ்டர் எழுதி போட்டது அப்படின்னு அந்த பையன் சொல்றான். எதுக்கு இந்த பேப்பர் எடுத்துட்டு போறீங்க? இல்ல, எங்கூர் ஸ்கூல்ல இருந்து கோவில்பட்டி ஸ்கூலுக்கு போன எக்ஸாம் வைப்பாங்களாமா, அந்த எக்ஸாம்ல நாங்க பாஸ் ஆகணும்னா இதெல்லாம் நாங்க படிக்கணும், அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து பசுவை பத்தி வந்து ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, அது இது அப்படின்னு ஆர்வமா எப்படி போட்டோ ஆல்பம் எல்லாம் காட்டுவான். அந்த மாதிரி அந்த பையன் காட்ட ஆரம்பிக்கிறான். இது நரியும் திராட்சையும் கதை, இது ஓனாயும் ஆட்டுக்குட்டிகளும் கதை அப்படின்னு, இது நண்பனுக்கு கடிதம் அப்படின்னு எல்லாமே இங்கிலீஷ் தான். பெரியவாதியாரு ரொம்ப படிக்க வச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனுஷர், எங்க அப்பா மாதிரி அவர் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு அந்த கொடுத்திருக்கிறாரு இல்லையா சிலபஸ், அது எல்லாத்தையும் அப்படியே நாலு பசங்களும் உட்காந்து ரயில் பயணத்திலேயே படிச்சுட்டே வராங்க. பசங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் போலன்னு அந்த ஜெயாண்டிக்கா இருக்கிறவரு அந்த பெரியவர்கிட்ட சொல்லவும், நிச்சயமா இவ்வளவு ஆர்வம் இவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் மெனக்கெட்டு இவங்கள நானே வந்து கூட்டிட்டு வரலான் இருக்கேன், சில வீட்டுல ஆதரவு இருக்கு சில வீட்டுல எதிர்ப்பு, இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தினால நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா இந்த பயணம் அப்படியே கோவில்பட்டி ஜங்ஷன் வரைக்கும் வந்துருது. அங்க வந்து இறங்கவும் ஒரு போர்ட்டர் இந்த பசங்களை பார்த்தோன்னு ஓடி ஓடி வந்து வணக்கம் வச்சு கூட்டிட்டு வராரு. சுப்பராமையருக்காக ஒரு குதிரை வண்டி காத்துட்டு இருக்கு. இப்படியே இந்த பயணம் அப்படியே ரயில் ஸ்நேகம்ங்கிறத அவங்க ரெண்டு பேருக்கும், யார் ரெண்டு பேருக்கும், இந்த ஜெய்சாண்டிக்கா வந்தார் இல்லைங்களா அவருக்கும் அந்த பெரியவருக்கும் இடையில வந்து முடிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து பயணத்தை தொடர்றாங்க. முன்ன சொன்ன மாதிரியே சுப்பராமையருக்காக ஒரு குதிரை வண்டி காத்துட்டு இருக்கு. ரொம்ப ஓய்வா களைப்பா பாக்குறக்கு உடல் மெலிந்து போய் தான் இருக்கிறாரு அந்த போர்ட்டர். ஆனாலும் அந்த தன்னுடைய ஊர்க்காரங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற இடைச்செவல்காரங்க தான் வராங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து அந்த பெரியவர் கொண்டு வந்த அந்த மூட்டைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு பசங்க எல்லாத்தையும், பசங்களா நல்லா படிச்சிருக்கீங்களா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கூட்டிட்டு போறாரு. அங்க நின்னு பார்த்த அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே புரிஞ்சிருது தன்னோட ஊர் பசங்க வந்திருக்கிறாங்கிறக்காக தங்க வைக்கிறதுக்காக அந்த போர்ட்டர் அந்த ஏழ்மை சூழ்நிலையுமே வந்து அந்த பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு. சுப்பராமையருக்கு குதிரை வண்டி வந்திருக்கு, அங்கிருந்து இவருடைய பயணமும் தொடர ஆரம்பிக்குது. மறுநாள் இவங்களை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து ங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு பெரியவர். நாலு பசங்களும் ரயில்ல படிக்க ஆரம்பிச்சவனுங்க படிச்சுட்டே தான் இருக்கானுங்க. நாலு பசங்களும் வந்துடுறாங்க. இங்க இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸாம்ல இவங்க தேர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் இந்த ஊர்ல ஏழாவது படிக்க முடியும். அதுக்காக ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரம் தேர்வு இருக்கும்னு ஒரு உதவி ஆசிரியர் வந்து சொல்றாரு. தலைமை ஆசிரியரை இப்ப நீங்க பார்க்க முடியாது, இதுல தேர்வுக்கான முடிவை அவரு தான் திருத்தி கொடுப்பாரு, பசங்க எல்லாரும் தயாரா இருக்காங்களான்னு கேட்கவும் பசங்க எல்லாரும் ரெடிங்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பெஞ்சில போய் உட்காரு அப்படின்னு சொல்லவும் இவங்களும் போய் உட்கார்ந்துறாங்க. இப்ப அந்த பெரியவரும் அந்த போற்றும் பள்ளியினுடைய வெளிய எதிரில வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தடியில் உட்காந்து அவங்களுடைய கதை ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பாடத்துக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கேள்வி இருக்குன்னு எல்லா கேள்வியும் ஆங்கிலத்துல தான் இருக்கு. எல்லாத்தையும் கேள்வி சொல்றாரு அந்த உதவி ஆசிரியர். சொல்ல சொல்ல பசங்க எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிறாங்க. இப்படியாக முதல்ல தேர்வுங்கிறது வந்து ஆங்கிலத்துல ஆரம்பிக்குது, அடுத்து தமிழ் கணிதம்னு இப்படி ஒவ்வொரு பாடத்திலையும் இவங்களுக்கான தேர்வு நடக்குது. தேர்வு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாலு பேரும் அந்த பெரியவரை பார்த்து வராங்க. இப்போ பேப்பரை திருத்தி ரிசல்ட் சொன்னாதான் இந்த பசங்க பாஸ் ஆவாங்களா இல்ல நாலு பேருமே சேர்றாங்களா அப்படிங்கறதா கதையினுடைய அடுத்த கட்ட நகர்வு.

அப்படின்னு அந்த உதவி ஆசிரியர் கூப்பிடுறாங்க. இப்ப பெரியவரும் அந்த போர்ட்ரூம் உடன் வராரு. அந்த நாலு பசங்களும் அப்படியே கையை பிசைஞ்சிட்டு பிசைஞ்சிட்டு பயத்திலேயே போய் நிக்கிறாங்க, ரிசல்ட் என்ன ஆகுமோ அப்படின்னு. உள்ள போனா எதிர்பாராத விதமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நபரை பார்த்து இன்னும் ஒரு ஷாக். என்னன்னா அவருதான் சுப்பிரமணியர், முந்தைய நாள் பார்த்த அதே ஆள். ஐயோ, நம்மளுக்கு வேற டால்ஸ்டாய் படிக்க தெரியலையே, டால்ஸ்டாய்னு படிச்சிட்டமே, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரா, இந்த இதனால நம்மளுக்கு எங்காவது அட்மிஷன் கிடைக்காம போயிடுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பயம் இருக்கு. என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு சுப்பிரமணியர். ஒன்னும் இல்ல, பரீட்சை எப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னு கேட்கவும், நல்லா பண்ணிருந்தோம் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க பசங்க. பரீட்சை நல்லாவே பண்ணிருக்கீங்க, நீங்க நாலு பேருமே பாஸ், நீங்க நாலு பேருமே அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே பெரியவருக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா நாலு பசங்களும் பாஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த எங்க ஊரு ஹெட்மாஸ்டர் தாங்க, அவர் அப்பா மாதிரி இருந்தது நாலு பசங்களையும் வந்து படிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி இந்த ஸ்கூல்லையும் பசங்க வாத்தியார்கள் இருக்காங்க, அப்பா மாதிரியே இந்த நாலு பசங்களையும் பாத்துக்குவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதாக இந்த கதை முடியும். கதை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னன்னா ஒரு இடம், ஒரு நபர், இதெல்லாம் ஒரு முதல் பயணம். ஒரு பயணம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒரு பயணம்னே நிச்சயமா நம்ம முதன் முதல்ல போனா அந்த ரயில் பயணம் வந்து நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும். ரெண்டாவது ஒரு நபர், யார் அந்த நபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில வழிகாட்டுதல், ஒரு தூண்டுதல் அப்படிங்கறத யாராவது பண்ணிருப்பாங்க. ஒரு பரீட்சைக்கு கூட்டிட்டு போகிறது, இல்ல நம்ம அம்மா அப்பா வர முடியாத சூழல்ல அவங்களுக்கு பதிலா யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அட, இப்படி ஒரு பரீட்சை இருக்குப்பா அப்படின்னு சொன்னாலே போதும், அதுவே நம்மளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டா லைஃப்ல நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கும். அப்படியான ஒரு நபர். அது போல சுப்பிரமணியர் அங்க குமாரபுரம் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து படிச்சாரு இல்லையா, ஒரு அமைதியான சூழல்ல ஒரு அஞ்சு வேப்ப மரம், அந்த வேப்ப மரம் பூத்து குழுங்குன அந்த பூ உதிர்ந்தே ஒரு படி மாதிரி ஆகி இருந்ததான். இப்படியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி இடத்த நினைச்சு பார்க்கும் போதே அங்க இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணும் இல்லையா. சோ இப்படியாக ஒரு பசங்களுடைய வாழ்க்கைக்கு சின்ன சின்ன உதவின்னு நம்ம செய்யறது அன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைவதாக அழகிரி சாமியினுடைய குமாரபுரம் ஸ்டேஷன்ங்கிற கதை உணர்த்தும். அது மட்டும் இல்லாம குமாரபுரம்ங்கிற ஒரு குக்கிராமத்திலிருந்து ரயிலே போகாத அந்த ஊர்ல இருந்தாலுமே, அதிகம் ரயில் பயணிக்காத அந்த ஸ்டேஷன் கூட வாழ்க்கையில அவங்களை எங்கேயோ ஒரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு உதவி இருக்கு அப்படிங்கறதாகத்தான் இந்த கதை முடியுது. இவ்வளவு நேரமும் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி ஆர்ஜி பிரகதி என் கூட தான் கேட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியின் நிறைவான பாட்டு உங்களுக்காக நாளை நமதே படத்துல இருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அழகிரிசாமி இவருடைய படைப்பான குமாரபுரம் ஸ்டேஷன் இந்த கதையை தான் இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு வழியா பரீட்சை எழுதி முடிச்சிட்டாங்க, இப்ப ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங். எல்லாரும் வாங்க போய் தலைமை ஆசிரியரை பார்க்கலாம்.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நேயர் நெஞ்சம் இந்நிகழ்ச்சிகளின் மறு ஒளிபரப்பு இடம்பெறும்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: அக்கா, நான் உங்களை பார்க்க தான் வந்துகிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களே.
4: என்ன அக்காக்கு என்ன வச்சிருக்க தாத்தா?
2: இங்க பாருங்க, ஆரஞ்சு மிட்டாய் உங்களுக்காகவே கொண்டு வந்தேன்.
4: ஐ, ஆரஞ்சு மிட்டாய் எங்க கொடுத்தாங்க?
2: எங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேல கொடியேற்றத்துக்கு போயிருந்தேன், அப்ப கொடுத்தாங்க.
4: ஒண்ணு கொடுத்திருந்தாங்களா?
2: இல்லக்கா, எல்லா அந்த ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தமா.
4: அலுமினே மீட்டு?
2: எஸ் ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தமா, டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அங்கதான் இந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க.
4: நிறைய கொடுத்த மாதிரி தெரியல, நீயா அள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கு.
2: உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அள்ளிட்டு வந்தேன். என்னன்னா,

0: நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஸ்கூல்ல குடுக்கறாங்களே இந்த ஆரஞ்சு மிட்டாய், அதோட டேஸ்டே தனிதான்.
1: அது கரெக்ட் தான் காமேஸ்வரா, எனக்கு ஒரு புளிப்பு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் ஆரஞ்சு மிட்டாய் குடு, அதையும் தின்னுவோம். கொடியெல்லாம் ஏத்தியாச்சா? சூப்பர். போ
0: அக்கா, இங்க பாத்தீங்களா?
1: ஆ, பாத்தேன் பாத்தேன். அது என்ன கொடி? எப்பவும் ஓடுற கொடி தானே?
0: இல்ல, எப்பவுமே நம்ம பின்னி வச்சு தானே குத்திக்குவோம். இது ஸ்டிக்கர் கொடி, அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
1: ஐ, நல்லா இருக்கே. இந்த கொடியை டிசைன் பண்ணது யாரு சொல்லு பாப்போம்.
0: ஐயா, இந்த கொடி எல்லாம் டிசைன் பண்ணல, முதல்ல இருந்தே கொடினா இப்படித்தான் இருக்கு.
1: ஐ, அடி வாங்குவ. நான் என்ன கேக்குறேன்னா, ஆரம்பத்துல யாரு இத டிசைன் பண்ணாங்க? அதை யாராவது ஒருத்தர் டிசைன் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க யாரு?
0: கரெக்ட், நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கிலீஷ்கார ஆண்டப்போ இந்த கொடி இருந்திருக்காது இல்ல? புக்ல, ஹிஸ்டரி புக்ல படிச்ச ஞாபகம் வருது. ஏதோ வெங்கையா நாயுடு அந்த மாதிரி ஏதோ பேரா?
1: அடாடாடா, அவரு வெங்கையா நாயுடு இல்ல, இவர் பேரு பிங்களி வெங்கையா.
0: நீங்க சொன்ன அப்புறம் ஞாபகம் வந்துச்சு,
1: அவரு தான் டிசைன் பண்ணாரு, கரெக்ட். ஆனா அந்த கொடியில வந்து நடுவுல என்ன இருக்கும், அது சர்க்கான் சொல்ற ஆட்டை இருக்கும். அது எப்ப இருந்ததுன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இல்லையா? அப்ப வந்து காங்கிரஸ்க்காக அவங்க டிசைன் பண்ணப்பட்ட கொடி அது. அதுதான் பிங்களி வெங்கையா பண்ண கொடி. இந்த மாதிரி இப்ப சுதந்திரம் கிடைக்க போகுது, கொடி ஏத்தனும் இல்லையா? அதுக்கு வேணும்னதும் ஜவஹர்லால் நேரு வந்து அவர் என்ன பண்றாரு, பத்ருதீன் தியாப்ஜிட்ட கொடுத்து நீங்க இதை ரீடிசைன் பண்ணுங்கிறாரு. அது ஒரு ஃபியூ டேஸ் தான் இருந்திருக்கு போல இருக்கு, கொடியை டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனா அவர் பண்ணார்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பண்ணது அவருடைய மனைவி சுரையா தியாப்ஜி தான்.
0: அப்படியா?
1: அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நிறைய நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப சுரையாக்கு 28 வயசு தான். டிசைன் பண்ணும் போது அவங்க யோசிக்கிறாங்க, எங்கே இருந்து எடுக்கிறாங்க இந்த ஐடியாவை? சரநாத் பில்லர்ல இருந்தா எடுக்கிறாங்க. அதோட ஒரு சக்கரத்தை மட்டும் எடுத்துட்டு இதுல வச்சிடறாங்க. அப்ப மத்ததெல்லாம் இருக்கே, லைன் கேபிட்டல் இருக்கு, அத தேசிய சின்னமாக்கிடுறாங்க, லட்சினை எம்பளம் ஆக்கிடுறாங்க. அதுவும் டிசைன் பண்ணது சுரையா தான். அதாவது 4 சிங்கம் இருக்குல்ல, நம்ம இங்க பார்த்தா இப்ப 3 சிங்கம் தான் தெரியும் இல்லையா? அது முறைப்படி ஏத்துக்கப்பட்டது வந்து 1947 22 ஜூலைல தான். ஆனா கொடி எப்ப ஏத்தப்பட்டது? 15th August ஏத்திட்டாங்க. அந்த கொடியை வரைஞ்சு ரெடி பண்ணி அதை வந்து பிரஸ்ஸுக்கு எடுத்துட்டு போறாங்க. எங்க பிரஸ் இருக்குன்னா, பிறந்த வைஸ்ராயோட வீட்டுல பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, அங்க போய் அது அச்சாகுது அந்த கொடி. அதான் அந்த துணியில அதை பண்ணி எல்லாமே, அதே மாதிரி இந்த 3 சிங்கம் அது எல்லாமே அந்த பிரஸ்ல நைட்டோட நைட்டா இந்த வேலை நடக்குது. அதுக்கப்புறம் அது ஜவஹர்லால் நேரு அவரோட கார்ல எடுத்துட்டு வந்து கொடியேற்ற இடத்துக்கு வருது. ரொம்ப சாதாரணமா இப்ப நம்ம சொல்றோம், ஆனா அவங்களுக்கு எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்ததா, அது எடுத்துட்டு போனது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு.
0: செமையா இருந்திருக்கும் இல்ல? சரிக்கா, அந்த சுரையாவை பத்தி சொல்லுங்க, அவங்க யாரு என்னன்னு.
1: அந்த சுரையா வந்து 1919 ஹைதராபாத்ல ஒரு இன்ஃபுளுஷனான ஒரு வசதி படைத்த குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க குடும்பத்துல எல்லாருமே பப்ளிக் சர்வீஸ்ல இருந்த குடும்பமா. அவங்க கணவர் வந்து அப்பவே ICS ஒரு சிவில் சர்வெண்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரா ஆகுறாரு. இவங்க சுரையா இல்ல, அவங்க வந்து ஒரு பெயிண்டரா அழகா வரையக்கூடியவங்க. அந்த காலத்திலேயே லண்டன்ல, அப்புறம் வந்து ஜகார்த்தா இந்தோனேஷியாவோட தலைநகரம், அங்கெல்லாம் எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க இந்த காலத்துல. அப்புறம் என்னன்னா, வீட்டுல லேடிஸ் இதெல்லாம் செய்யக்கூடாதுமாங்கல, ஏன் இந்த மலை ஏறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, அவங்க ஹைதராபாத்ல இருக்க குன்றுகள்லாம் ஏறி ஏறி இறங்கியிருக்காங்க அப்பவே. எதுலாம் பொம்பளைங்க செஞ்சா சுத்தமா பிடிக்காதும்பாங்களா அவங்க வீட்டுல, அதெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க பொண்ணு சொல்றா, இத சக்கரம் வந்து சத்தியம், வளர்ச்சி, நீதி, நம்மளுடைய சுதந்திர மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்றது. கூடவே நம்மளுடைய பண்டைய நாகரிகம், பாரம்பரியம் மிக்க நம்மளுடைய இந்தியாவோட கல்ச்சரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரிவர் ராயல் அப்படின்னு ஒரு ஆங்கில வரலாற்று ஆசிரியர், அவர் இதை பதிவு பண்ணியிருக்காரு, லாஸ்ட் டேஸ் ஆஃப் த ராஜ், பிரிட்டிஷ் இருந்த இந்திய ராஜ்யத்தின் கடைசி நாட்கள் தான் அந்த புத்தகத்தோட டைட்டில். அதுல அவர் கிளீனா குறிப்பிட்டிருக்காரு, இந்த பத்ருதீன் தியாப்ஜியோட மனைவி சுரையா தான் நம்மளுடைய தேசிய கொடியை டிசைன் பண்ணது, அந்த சக்கரம் தான் அதுக்கு முக்கியம். அதை வந்து ரொம்ப பாராட்டி அதுல எழுதியிருக்காரு. ஆனா பாரு, நம்ம பல பேருக்கு அது தெரியவே இல்லை. முக்கியமா நேஷனல் எம்பளம் அதை டிசைன் பண்ணதும் இவங்க தான்னு தெரியல. ஒரு பெண்ணுங்கிறதுனால வெளியில தெரியாம போச்சுன்னு தான் நினைக்கிறேன்.
0: இருக்கலாம். அதுக்காக தானே நீங்க எனக்காக வார வாரம் இந்த மாதிரி அன்சங் ஃபீமேல பத்தி சொல்றீங்க.
1: இதுலயே உனக்கு இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: என்னது?
1: இந்திய சுதந்திர தினம் இருக்கு இல்லையா, அந்த கொண்டாட்டம் சென்னையில எப்படி இருந்ததுங்கறத வந்து சொல்றாங்க. அதெல்லாம் முந்தின நாளே சொல்லிடுறாங்களாம், வண்ண விளக்குகள் இருக்கணும் எங்கன்னா, மவுண்ட் ரோட்ல, அப்புறம் மயிலாப்பூர்ல, திருவல்லிக்கேணில, மாம்பழத்துல, இந்த நாலு தானே அப்ப ஏரியா, அங்கெல்லாம் வண்ண விளக்குகள் இருக்கணும். அப்புறம் ஒரு 6-7 இடத்துல ஜெயபேரிகை வைக்கப்படும். ஜெயபேரிகைனா என்னன்னா முரசுதான். அப்புறம் பாடுறவங்க எல்லாம் கரெக்டா அந்த இடத்துல பாடுறதுக்கு வந்துடணும் நாளைக்கு காலையில.

0: அப்போ வந்து ஊரே சந்தோஷமா இருக்கணும், எல்லாரையும் கோலம் போட சொல்றாங்களாம், வண்ண தோரணங்களை கட்ட சொல்றாங்க. கவர்மெண்ட்டே வந்து எல்லாருக்கும் ஒளிபெருக்கில வீட்டு வாசல்ல வந்து சொல்றாங்களாம். அப்புறம் வந்து சுதந்திர விழா வந்து தொடங்கிடுச்சு அப்படிங்கறது எல்லாருக்கும் எப்படி தெரிவிப்பாங்கன்னா, அதிர்வேட்டுமாங்கல்ல, அது போட்ட உடனே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இருந்த மேயர் கிட்ட வந்து அந்த கொடியை நைட் அவுட் நைட்டா வந்து ட்ரெயின்ல வரும் கொடி, உங்களுக்கு யார்ட்டையோ கொடுத்து விடுறோம், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு வந்து டி சுந்தர் ராவ் அவர் வந்து மறுத்துறாராம், அதுக்கு வந்து உரிய மரியாதையோட வரணும், நான்லாம் வந்து அப்படி போய் வாங்க மாட்டேன். அப்ப இருக்கிற ஒரு செக்ரட்டரி மூலமா அது வருதான், ஜோடிக்கப்பட்ட ரெண்டு யானை கூட மேல தாளத்தோட போய் அதை ரிசீவ் பண்றாங்களாம், தேசிய கொடிய. சோ அப்படி அவ்வளோ அழகா இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த கொடி ஏத்தினது செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல, அப்புறம் அங்கங்க கொடி ஏத்தினாங்களா, அதெல்லாம் அப்ப பார்த்தேன்னு எங்க தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு, அதை தான் உனக்கு இப்ப சொன்னேன். சரி, கோயம்புத்தூர்ல எப்படி இருந்ததுன்னு தெரியுமா?
1: கோயம்புத்தூர் என்னக்கா, இந்தியா முழுக்க இதே அளவு சந்தோஷத்தோட தான் கொண்டாடி இருப்பாங்க.
0: இதை உனக்கு சொல்றேன் பாரு, இது வந்து 47 நிகழ்ச்சி குறிப்பு. எங்கெல்லாம் வைஷியால் தெருவோ, காந்தி மைதானம், டாட்டா பேடு, பள்ளப்பாளையம் ஏரி, பாபநாயக்கன் பாளையம், சௌரிப்பாளையம், ராமநாதபுரம், பிரேசர் சதுக்கம், இந்த இடத்துல எல்லாம் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அங்க ஜெயபெரிகை வைக்கப்படும், ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அதை முழக்க வந்து ஏற்பாடு செய்வாங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். காலை 5 மணிக்கும் வந்து தொண்டர்கள், அப்புறம் வந்து சரணர்கள் இங்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்களாம். அப்புறம் 5:30 எல்லா கட்டிடத்திலையும் இந்திய நாட்டின் கொடி வந்து ஏற்றப்படும். அப்புறம் ராணுவம், ஆகாயப்படை, போலீஸ் நெருப்பணைக்கும் படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து அணிவகுப்புக்கு ரெடியா இருக்கணும். அப்புறம் வந்து பாடுற கோஷ்டிகள் வந்து 4 மணிக்கே நாங்கள் இடங்களில் இருக்க வேண்டும். காலையில பர 5:25 சூரியோதயம், சூரியன் உதயம் ஆனப்புறமே விளையாட்டுகளும் கேளிக்கைகளும் துவங்கி விடும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தர்பார், சொற்பொழிவு இதெல்லாம் 6:30 to 7:30 இந்த மாதிரி ஒரு ஐட்டினரி கொடுத்துருக்காங்க. அதாவது நள்ளிரவு ஆரம்ப நேரத்துக்கு 30 செகண்டுக்கு முன் மைதானத்தில் போலீஸ் உதவிப்படை சார்ஜென்ட் மேஜர் அதிர்வேட்டு கிளப்புவார். அதிர்வேட்டும் அவுட்டும் விட்டவுடன் நகரின் கீழ்கண்ட 8 திக்குகளிலும் அதிர்வேட்டும் வான வேடிக்கையும் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா இது சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. சோ இது சுரையா தியாகி ஞாபகம் வந்து இது, அதை பார்த்த உடனே அதைதான் உனக்கு சொல்லணும்னு வந்தேன். அவங்க வந்து தன்னோட 59 வயசுல 1978 இறந்துடுறாங்க. ஆனா இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா பெண்களுக்கான இவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க. சோ இனிமேலாவது எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். சோ நம்மளுடைய இந்திய தேசிய கொடியை ரீடிசைன் செய்தது யார் அப்படின்னு கேட்டா
1: சுரையா தியாக்ஜி அப்படின்னு சொல்லணும்.
0: ஆமா, என்ன அழகா இருக்காங்க பாரு, இந்த போட்டோ பாரு,
1: அவங்க வடிவமைச்ச கொடி மாதிரியே அவங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க
0: பாரு, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட. சரி, இந்த மாதிரி இந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்ததை பத்தி சொன்ன பத்தியா, அது என்னவோ எவ்வளோ சாக்லேட் நம்ம சாப்பிட்டாலும் அந்த சுதந்திர திருநாளுக்கு நமக்கு ஸ்கூல்ல குடுக்கற மிட்டாய் இல்ல, அக்கம் பக்கத்துல கொடி ஏத்திட்டு குடுக்கற மிட்டாய் எல்லாம் அது ஒரு தனி சுவை தான் இல்ல?
1: ஆமா, கரெக்டா சொன்னீங்கக்கா, இது சூப்பர் சுவை தான் இது. வாங்க, அப்படி பொடி நடையா பேசிட்டே நடந்து போய் உங்க ஸ்கூல்ல போய் மிட்டாய் கலெக்ஷனை பார்ப்போம்.
0: எங்க ஸ்கூல்ல எல்லாம் அலுமினி மீட் எல்லாம் இல்ல, அதுவும் மிட்டாய்க்காக எல்லாம் போக முடியாது ஸ்கூலுக்கு, நம்மள அல்பமா பாப்பாங்க.
1: அப்படிங்கிறீங்க, அப்ப இப்ப என்ன பண்ணலாம்?
0: மறந்து போன மிட்டாய்கள்னு ஒரு கடை இருக்கான்.
1: அப்படியா, நிஜமாவா?
0: ஆமா, அங்க இருக்கா, நீ கேள்விப்பட்டிருக்கியா?
1: இல்லையே.
0: அந்த கடைக்கு நம்ம போவோம், அங்க மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்.
1: கிளம்புங்க, இப்பவே போலாம். அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. நீங்க என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? ஒரே படத்துல வந்த ரெண்டு பாட்டு தான் இந்த வாரமும். படம் பேரு சங்கு புஷ்பங்கள். பன்னீர் புஷ்பங்கள் ஞாபகம் இருக்கு, சங்கு புஷ்பங்கள் எங்கேயோ கேட்டோமே, ஞாபகத்திலே இல்லையே. ஆக்சுவலாக அது நல்ல பாடல்கள்லாம் இருக்குது சார். அந்த படத்துலேருந்து தான் ரெண்டு பாட்டு கேட்க போகிறோம். யார் நடித்த படம் இது? வந்து கபில் தேவன் ஒரு ஆக்டர் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுபமுகூர்த்தம்லாம் நடிச்சிருப்பார். அப்புறம் அந்த ஓரோரமாக ஆத்து பக்கம் தெனந்தோப்பு, அவர் தான் ஹீரோ இதில். அவரும் ஜீவிதாவும் அப்புறம் பாண்டியனும் வாணி விஸ்வநாத் இவங்க எல்லாம் நடித்த படம். இதுவும் ஒரு 80s படம் தான். இதுக்கு இசையமைச்சவர் யாரு? குணசிங். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம என்ரோல குணசிங் இசையமைப்பில் வந்த பாடலாம் கேட்டிருக்கோம். அவர்

யார் அப்படின்னா, ஒரு பெரிய ஃப்ளூட்டிஸ்ட். அவர் 1000 படங்களுக்கு மேலே ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு, நம்ம ராஜா சார் மாதிரி. ஆக்சுவலாக அவர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு, கின்னஸ் ரெக்கார்டே இருக்கான், 1000 ஃபிலிம்ஸ்க்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு. என்ன லாங்குவேஜ் எல்லாம் பண்ணியிருக்காருன்னா, அவர் கன்னடத்தில் நிறைய படம், அப்புறம் மலையாளம், அவர் ஒரு மலையாளி அதனால மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. தமிழ்லையும் ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கார், தெலுங்குலையும் பண்ணியிருக்கார். தீக்கடல் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துக்கு இசையமைச்சிருக்கார், அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் 1980. ஸோ 80s இருந்திருக்காரு ஒரு ஃபீல்டில். அவர் இசையமைச்ச படம் தான் சங்கு புஷ்பங்கள். சரி, ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன? கண்ணுக்குள் தீபம் ஏந்தி. கே ஜே யேசுதாஸ் அவர்களும் சித்ரா அவர்களும் சேர்ந்து பாடின டூயட் பாட்டு அது. ஒரு நல்ல மெலடி. இந்த படத்துல 6 பாடல்கள். அது நிலா நிலா ஓடிவர் ரைம்ஸ் மாதிரி எல்லாம் பாட்டு இருக்கு. அவர் குணசிங் சார் வந்து ஒரு ஃப்ளூட்டிஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, கண்டிப்பா பாடல் எப்படி இருக்கும், நிறைய ஃப்ளூட் பிரயோகம் இருக்கும், நல்ல மெலடி. அந்த பாட்டை கேட்போமா?

0: இதே மாதிரி வந்த தமிழ் பாடல் என்ன அவ்வளோதான் கேட்டிருந்தேன். இந்த டியூன் வந்து தி வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற பேண்டோட பெடல் புஷர்ஸ். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்டல் ராக் பேண்டு, வாஷிங்டனை சேர்ந்தவங்க. ஏர்லி 60s இவங்க பண்ணிடுறாங்க இந்த மியூசிக்கை. ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்கும்போது. மெயின் வந்து கிட்டார் தான், அதில் லீட் கிட்டார் உண்டு, பேஸ் கிட்டார் உண்டு, அப்புறம் ரிதம் கிட்டார் உண்டு, அண்ட் ட்ரம்ஸ் உண்டு. இதுதான் இவங்களோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அவங்க பண்ணது தான் இந்த இசை. அது பேர் பெடல் புஷர்ஸ். ஸோ இவங்களோட இந்த டியூனை வந்து அடாப்ட் பண்ணது யாரு, அதுக்கான விடை என்ன?
1: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே.
0: 1967 வந்த அதே கண்கள் அந்த படத்துக்காக ஏதாச்சலம் என்கிற வேதா இசையமைப்பாளர் அவர் இசையில வந்த இது அருமையான பாட்டு. அதே கண்கள்ல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும், நமக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் விடை. இந்த விடைய டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் அனுப்பிட்டீங்க, விதவிதமாக அனுப்பியிருந்தீங்க. ஆனால் பாட்டை ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக அனுப்பிட்டீங்க. சரி, யாரெல்லாம் கரெக்டாக அனுப்பியிருக்கீங்கன்னு பார்ப்போமா. அந்த காலத்தில் இங்கிலீஷ் டியூன்ஸ் எடுத்து நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அது காப்பி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அது பிளேகியரிசமாக இருந்தால் கூட அவங்க நமக்காக அழகாக அந்த டியூனை வந்து நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அவங்கள பாராட்டணும். சரி, இந்த வாரம் கரெக்டாக சொன்னவங்க பேரெல்லாம் பார்ப்போமா. சையத் ரசூல், சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதிலட்சுமி, டெய்லர் முருகன், திருப்பூர் பாலா, பிரபாகர் எஸ், சோமனூர்லேருந்து அப்துல் கஃபூர், செல்வபுரம்லேருந்து அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், பாபு மாதவன், அவினாசி, சிறுமுகை, சோமு கலைவாணி, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், கீதா முடப்பலூர்லேருந்து புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், உமா கணேஷ், சிறுமுகை, ராஜி ஐயப்பன், ஜி என் மெல்ஸ், திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ் குடும்பத்தார், கோத்தகிரி சிவக்குமார் கிருஷ்ணன், ஜீவியர் பால், ஜி என் மெல்ஸ், கனகரத்னம் கனியாம்பூண்டி, சரவணன் எஸ்ஏஹெச்எஸ் காலனி, ரத்னம் வேலப்பநாயக்கம் பாளையம்லேருந்து ராஜேஸ்வரி சங்கரலிங்கம். லாஸ்ட் வீக் இவங்க பேர் விட்டு போச்சு. ஆமாம், ஐயாசாமி அந்த கரெக்டாக அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் ஏ ஹரிஹரன் பெங்களூரு, ஜனார்தனன் அண்ட் ஃபேமிலி, தாசப்ப கவுண்டன் புதூர், ஷண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர், கோணமலை ஆனந்தன், விஜயகுமார் வெள்ளக்கிணறு, கோவை தெலுங்குபாளையம் பாலு, ரேவதி அஜய், கேஎன்பாளையம் பேச்சுமுத்து, செல்வபுரம் ஷர்மிளா பானு, குஹன் சிந்து, கோத்தகிரி பா இளங்கோ குடும்பத்தார், சுரம்பட்டி வலசு, கண்ணையன் ராமசாமி, வடவள்ளி கிரிஜா, ஆர் கே சண்முக ஆனந்தம் கஞ்சம்பட்டி, வி விஸ்வநாதன் டாட்டாபேட், செல்வலட்சுமி ராஜவீதி, மனவி சந்திரசேகர், விமலா வேணுகோபால், மல்லே கவுண்டன்பாளையம், சுமித்ரா பொள்ளாச்சி சேரன் மாநகர்லேருந்து, தேனி ஹரிஹரன், நவநீதன் சென்னிமலை, பாரதி மகாலிங்கம், சசிகலா கனக்கம்பாளையம், பாலாஜி ஜே கிருஷ்ணாபுரம், மினி கண்ணன் சரவணம்பட்டி, ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், திருப்பூர் பி யுவராஜ் குடும்பத்தார், வெள்ளலூர் மகாதேவன், பிரபாகரன் பல்லடம், பீடம்பள்ளி வாசுதேவன், ராஜ் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் குமார் சங்கமேஸ்வரன், பெருமாநல்லூர், சேர் நடராஜ் சாந்தி, பொன்னே கவுண்டனூர், செந்தில்குமார், ரமண முதலி புதூர், ஹரிணி, டெய்லர் மகாலிங்கம். இவங்க வந்து கரெக்டாக அனுப்பியிருக்காங்க, போன வாரமாக அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் வந்து போத்தனூர்லேருந்து பாலசுப்ரமணியன், இவர்களுடன் அவரும் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, லக்ஷ்மி தேவி, அப்புறம் வந்து அரவிந்த், கவிதா, சாரு கேசினி, சாம்பால், சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி, எவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க. கரெக்டா சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். இதுக்கே நான் 1-2 போடலன்னா எல்லாருமே உடனே சொல்லிட்டீங்க. டைப் படிக்கிற அந்த டைம் தான். சோ எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஓகே, இந்த வார குவிஸ் என்ன? இப்ப ஒரு பாட்டு வரும், இந்த பாட்டு போர்ஷனை கண்டுக்காதீங்க, அதுல ஒரு ஹம்மிங் வரும் பாருங்க, அதை நல்லா ஒத்து கேளுங்க.

நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாட்டோட ஹம்மிங் தான் இது ஹம்மிங். ஓகேவா, அந்த ஹம்மிங்கோட மெலடி லைனை எடுத்து ஒரு முழு பாட்டையே அவர் பண்ணியிருப்பார், கண்டுபிடிச்சிருவீங்க. அதுதான் உங்களுக்கு க்ளூ, ஹம்மிங் தான் அதுலேயும் ஹம்மிங், அதுதான் பாட்டு. ஓகேவா, என்ன சும்மா கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. வார வாரம் நானும் கஷ்டமாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன், கஷ்டமாலாம் கொடுத்ததில்ல. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. அப்புறம் க்ளூ, இந்த பாட்டை இப்போதான் கேட்டீங்க. இப்பனா எப்போ? இந்த வாரம் காலையில கேட்டீங்க. இதுக்கு மேல சொன்னா டைம் டேட்டு எல்லாம் சொல்லணும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. நம்மளுடைய வெறித்தனமான ரசிகர்கள் இல்லையா நீங்க, அதனால கண்டுபிடிச்சிருவீங்க. பாட்டோட க்ளூ அந்த டைம் எல்லாம் இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே இருக்கு, ஏன்னா அத்தனை பேரை நீங்க பாட்டெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது. விடை தெரிஞ்சுதான் டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. பாப்போம், நம்பர் சொல்லணுமா? 9 58 58 00 103. என்றோ கேட்டது இன்றும் மினிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் சாங் என்னன்னா ஆவாரமே தேவாரமே, ஒரே ஆரவாரமா இருக்கிற பாட்டு. டி எல் மகாராஜன் எஸ்பி சைலஜா பாடின பாட்டு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ குணசிங் அவர்களோட இசை வந்து யாரது மாதிரி இருக்காது. அப்கோர்ஸ் அந்த கண்ணுக்குள் தீபம் மீதி கொஞ்சம் அந்த மலையாள சாயல் இருக்கும், ஆனால் இந்த பாட்டு அப்படி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எவ்வளோ நல்ல நல்ல மியூசிஷியன்ஸ் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இசையமைப்பாளர்கள் வந்து ஒரு பல்கலை வித்தகராக இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ளூட்டிஸ்டாவோ ஒரு கிட்டாரிஸ்டாவோ ஒரு ட்ரம்மராகவோ இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருந்திருக்கு. அண்ட் லிரிசிஸ்டா நிறைய இசையமைப்பாளர்கள் இருந்திருக்காங்க. சரி, சங்க புஷ்பங்கள்ல வந்த ஆவாரமே தேவாரமே குணசிங் இசையில வந்த இந்த பாட்டை இப்ப கேட்டு ரசிப்போம்.

உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். ஒரு அருமையான ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நான் ஒரு கொங்கு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு யார் போட்டிருக்காரு, ராஜா கண்ணு அப்படிங்கிறவரு பிரான்ஸ்ல இருந்து மெசேஜ் போட்டிருக்காரு. பாரிஸ்ல இருந்து நான் யூனிவர்சிட்டியில உயர்பட்டம் பெற்று வந்தபோது வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்து ஆடியது. அப்ப எனக்கு அடைக்கலம் தந்தது பிரான்ஸ் நாடு தான். என் பேரு ராஜா கண்ணு அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்ப உங்களுக்கு இந்த பாட்டு தான் சார், உங்களுக்காக தான் அந்த பாட்டு. பிரெஞ்சு கலாச்சாரத்துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அப்புறம் லூவர் மியூசியம், வாவ், அதுல பணி புரிஞ்சேன். அப்புறம் 14 லூயி மன்னனின் வார்சே அரண்மனையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன்னு போட்டிருக்காரு. ஓ சூப்பர். அப்ப வந்து உங்களுக்கு அந்த ஆர்டிஃபேக்ட்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? மியூசியம் பிரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் அதை பத்தி படிச்சிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதாவது லூவர் மியூசியம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த ரெனைசான்ஸ் பெயிண்டிங் அந்த புக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அதை பத்தி லூவர் மியூசியம் பத்தி சப்ஜெக்டே இருந்தது எனக்கு. ஆனா அங்கேயே நீங்க வேலை பார்த்திருக்கீங்க பாருங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு 70 ஆயிடுச்சு, 40 ஆண்டுகளாக பிரான்ஸ் தேசத்தில் வாழறேன். ஆனாலும் சாய்வு நாற்காலியில் உட்காருவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் அவர் நம்ம நிகழ்ச்சியை கேட்டு பாராட்டி இருக்காரு. உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் 103 FM ஆர்ஜேக்களுக்கு அறிவிப்பாளருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கோயம்புத்தூர் வரும்போது உங்களை எல்லாரையும் சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார், மர்சி, மிஸ் யூ. இப்பெல்லாம் கிரீட்டிங்ஸ் கார்டு கிடைக்குதா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு அழகான கிரீட்டிங் கார்டு, அதுவும் யாருக்கு, நம்ம FM பிறந்த நாளுக்காக. இப்படி விரிச்ச அந்த ரோஸ் அந்த பூக்கள்லாம் அப்படி விரியுமே, அந்த மாதிரி மடக்க வேண்டாம் அப்படிலாம் போட்டு அழகா போஸ்ட்ல அனுப்பியிருக்காரு. யார் அனுப்பியிருக்காங்க பாப்போம். ஜோதிபுரம்ல இருந்து நல்ல தம்பி அனுப்பியிருக்காரு. அழகா அதையும் பாருங்க, அந்த கிரீட்டிங் கார்டையும் டெக்கரேட் பண்ணிருக்காரு. சைட்ல எல்லாம் வந்து கோல்டு பேப்பர் எல்லாம் ஒட்டி ரொம்ப ஜோடனையா இருக்கு. நிஜமாவே ஒரு பிறந்தநாளுக்கு உண்டான ஜொலிப்போட வந்து சேர்ந்திருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. நிறைய வந்து பாராட்டி இருக்காரு. சுந்தர்ராஜன் பண்ண கவிதையும் கானமும் வந்து பாராட்டி இருக்காரு. சில பல ரெக்வஸ்ட வச்சிருக்காரு அவரு. தேசபக்தி பாடல், மெல்லிசை, பன்மொழி அதெல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தேச பன்மொழி பாடல்கள் நம்ம போடலாம், நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் அப்பப்ப. அது வந்து நீங்க சொல்ற மெல்லிசை அதெல்லாம் அலைவரிசை 1 வரும். இது வந்து FM மோட்ல வந்துருச்சு இல்லையா, இனிமே இப்படிதான் வரும். அப்புறம் அரை மணி நேரம் வந்து கிராமபோனும் 103 அரை மணி நேரம் தான் வருது. என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியும், NCERT இல்லையா. இதை நம்ம டிசைட் பண்றதுல, இதெல்லாம் டெல்லி, இது அங்கிருந்து வருது, அதை நம்ம போட வேண்டியது நம்மளுடைய வேலை. தேன் கிண்ணம், நேர் விருப்பம், அதெல்லாம் போகுதே, பேரு தான் மாதிரி இருக்கு. 3 போகுது, எல்லாம் இருக்கு. நேரலை பேச விடாமல் நீங்கள் பண்ணலாமே. அது பேசறதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பே, அதை போய் பேச விடாம பண்றதுல என்ன இருக்கு. சரி, உங்களோடதெல்லாம் நான் படிச்சிட்டேன். பூச்செண்டு நிகழ்ச்சி, பூச்செண்டில் எப்படி இருக்கும், மலர், விதவிதமான மலர்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்க்கு தான் அது கொடுக்கறோம். நீங்க இப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அது உங்க ரெக்வஸ்ட்டை நான் வந்து, இது ரெக்வஸ்ட்டாக தான் நீங்கள் வைக்க முடியும். இது ஒரு ஒரு சேஞ்ச் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? அதான் முதல்ல விளக்கேற்றுற நேரத்தில் ஒரு சாமி பாட்டு தானே போடுறோம், அதையும் ரசிக்கணும் நீங்கள். நன்றி, நீங்கள் சிரமப்பட்டு எங்களுக்கு கார்டு அனுப்பியிருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. நல்ல தம்பி அவர்களே, தேங்க்யூ ஸோ மச். FM ரெயின்போட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷஸ் சொன்னீங்க, அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. சில பேர் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தீங்க, ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் இல்லை, மற்றபடி எங்க குடும்ப உறுப்பினர் கோயம்புத்தூர் 103 FM ரெயின்போ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உமா கணேஷ் கூட சொல்லியிருந்தாரு அந்த வார்த்தையை. சாய் மனோகர் சிங்காநல்லூர்லேருந்து, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர். சரி, எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பெரிய பெரிய மெசேஜ் அடிச்சிருந்தீங்க.

கவிதா அவர்கள் வழங்கிய கவிதையும் கானும் பாடல்கள் கேட்டபோது என்னோட காலேஜ் டேஸ் நினைவுக்கு வந்தது. கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சாகிதா பானு அனுப்பியிருக்காங்க திருப்பூர்ல இருந்து. அப்படியா சாகிதா, தேங்க்யூ. அறிவிப்பாளர் ஸ்ரீதேவி செய்த கவிதையும் கானமும் சூப்பர் அப்படின்னு பாராட்டியிருக்கார் கனகரத்னம் கன்னியாபூண்டியிலிருந்து. தமிழரசி கூட்டிட்டு போன ராமபட்டினம் ஊருக்கு நாங்களே போன ஃபீலிங் கிடைச்சது அப்படின்னு குணசேகரன் பனப்பள்ளியிலேருந்து அனுப்பியிருக்காரு. 9 மணிக்கு எங்கள் சாய்ஸ். அது எங்கள் சாய்ஸ்ன்னு நீங்க சொல்றீங்க, அது உங்கள் சாய்ஸ் தான். அதாவது நான் வந்து உங்கள் சாய்ஸ் 5 நாளும், இது எங்கள் சாய்ஸ் 2 நாளும் நான் சொல்றேன்ல, அதுக்கு அவர் போட்டிருக்காரு பிரபுதேவி. அப்படி பார்த்தா அது எங்க சாய்ஸ் தான் மேடம். ஆமா, நான் ஏற்கனவே சொன்னேன், அதெல்லாம் உங்க சாய்ஸ் தான், போடுறத மட்டும் நாங்க. அது வந்து அவ்வளோ அருமையா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. 4 மணி பாடல் சும்மா அதிர்வேட்டு தான் அப்படின்னு வசந்தி சந்திரசேகர் போட்டிருக்காங்க. கோணமலை ஆனந்தன், சி என் நடராஜ், சாந்தி, பொன்னை கவுண்டனூர்லேருந்து ஆட்டம் போட வைக்கும் தூளான பாடல்கள். சண்டேக்கு சண்டே இல்லையா, ஸ்பெஷலா கொடுக்கணும்ல, அதனாலதான் காலையிலயும் அப்படி இருந்ததுன்னு பாராட்டிருக்கீங்க, ஈவினிங் அப்படி இருந்திருக்கு. இறுக்கமான மனது வந்து உங்க போடுற பாட்டை கேட்டு மனசு லேசாயிடுச்சு அப்படின்னு புலிராஜ் கீழ்கொந்தாலேன்னு போட்டிருக்காரு. குணசேகரன் அவரும் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் அப்படின்னு. விஎன் இளங்கோ சாமி செட்டி பாளையத்துல இருந்து போட்டிருக்காரு. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்ல இருந்து பாடல் தேர்வு மயக்கி விட்டது அப்படின்னு போட்டிருக்காரு. போன வெள்ளிக்கிழமை ரெயின்போ பர்த்டேவை முன்னிட்டு நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்களே, நிலையம் பற்றி நீங்கள் சந்தித்த விஐபிஸ் குறித்து நிறைய சொன்னீங்க, எஸ்பிபி சாருடனான சந்திப்பு இதெல்லாம் அருமையா இருந்தது அப்படின்னு உமா கணேஷ் போட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை பாராட்டி ஏகப்பட்ட பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. அப்பாவின் வேஷ்டி அந்த கதை சண்டே வந்தது இல்லையா, ஆர்ஜே மெய்ஸ்ரி வந்து அந்த கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமை அப்படின்னு வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் குடும்பத்தார், அப்புறம் வந்து கீதா அண்ட் ஃபேமிலி முடப்பழுவூர்ல இருந்து அப்புறம் ரொம்ப தெளிவா அழகா சொன்னாங்க. அப்பா வேட்டியை வைத்து நாங்க சாமி கும்பிடுவோம், இனி இது போல் செய்யும் போது இந்த கதையும் எங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, பிரபுதேவி ஸ்ரீசாய் போட்டிருக்காங்க. உமா கணேஷ் அவரும் போட்டிருக்காரு, அப்பாவோட நூல் வேட்டியில தூளி கட்டுவோம், அப்பாவோட வேட்டியோட எங்களுக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர், அந்த கதை வந்து அவங்கள ரொம்ப உருக்கமா ஃபீல் பண்ண வச்சிருக்கு போல இருக்கு, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்றோல வந்த 2 பாடல்களும் அருமை, கேட்டிராத பாடல்கள் அப்படின்னு நவநீதன் சென்னிமலையில போட்டிருக்காரு. உங்களை மாதிரி ஆர்ஜே ஆக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு ராஜு. முதல்ல மத்த ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்கணும், அவ்வளவுதான். நான் ஆர்ஜே இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன், ப்ரோக்ராம்ஸ் கேட்கணும், கேட்டாதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். அம்னிக்குட்டி அப்படிங்கிறவங்க என்ன போட்டிருக்காங்க, ரமா என் குட்டி நாயர், அவங்க சித்தூர்ல இருந்து எல்லாருக்கும் விஷஸ் சொல்லியிருக்காங்க, ஓ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அம்னிக்குட்டி. நாங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையா இருக்கு அப்படின்னு பர்த்டே விஷஸ் போட்டிருக்காங்க. டாக்டர் பக்தவச்சலம் அவர்களோட இன்டர்வியூ வந்து அருமையா இருந்தது, துள்ளலா இருந்ததுன்னு ராஜையப்பன் போட்டிருக்காங்க. அப்புறம் அதே பாராட்டி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. டாக்டர் அவர்கள் அவினாசிக்கு வந்திருந்தாரு, 20 நிமிஷம் சிரிக்க சிரிக்க பேசினார் அப்படின்னு அவினாசி பிரபு போட்டிருக்கீங்க. மருத்துவர் பக்தவச்சலம் அவருடன் நேர்முகம் வந்து ரொம்ப அற்புதமான அனுபவம், உங்களின் நேர்முக திறமை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, டாக்டர் சொன்ன அத்தனை விஷயங்களும் சுவாரஸ்யமாக இருந்தன, இதுவும் வெறும் பேச்சு என்ற அளவில் இல்லாமல் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய ஒன்று என வலியுறுத்தி சொன்னார் டாக்டர். உங்களை நேசிக்கிறோம் சௌமியா மேம் அப்படின்னு போட்டிருக்காரு பாபு மாதவன் அவினாசிலிருந்து. தேங்க்யூ, உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் வந்து கேட்டுட்டு நிறைய பேர் பாராட்டி இருந்தீங்க, அது ரீபிராட்காஸ்ட் ஆச்சு உங்களுக்கு அலைவரிசை ஒண்ணுல, அதையும் கேட்டுட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. மனவி சந்திரசேகர் என்ன போட்டிருக்காரு, ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸ் பத்தி, நேரலை நிகழ்ச்சிகள் பத்தி, நியூஸ் டிவிஷன் பற்றி, இந்த நிகழ்ச்சிகளை பத்தி எங்களுக்கு சொன்னீங்க, நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்புறம் வந்து குகன் சிந்து, 4 to 6 ப்ரோக்ராம் வந்து அருமையா இருந்தது, எங்களை பத்தி ஆர்ஜிஎஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சோம், ஆனா நீங்க ஒவ்வொருத்தரையும் எப்படி கவனிக்கிறீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், கிரேட் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ சிந்து. சுதாகர் ஆதித்தன், 1 வாரம் நான் சொந்த ஊருக்கு போனதால் நிகழ்ச்சிகளை கேட்க முடியல. எம்பி ராமலிங்கம் சார் அவர் என்ன போட்டிருக்காரு, தடை நிறைய வரும், இறுதியில் வெற்றி கிடைக்கும், கோவை ரெயின்போவுக்கு பர்த்டே விஷஸ், எனக்கு லைன் கிடைக்காதுன்னு தெரியும், அதனால உங்களுக்கு தனியா மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன் குடும்பத்தினர் அவங்களும் வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. பூலக்காட்டு பாளையம் ஜெகநாதன் அவரும் போட்டிருக்காரு, உங்ககிட்ட பேச முடியலன்னு வருத்தம், நான் 157 முறை போன் செஞ்சேன். இந்த மாதிரி எல்லாரும் போட்டிருக்காங்க, 40 முறை 50 முறைன்னெலாம் போட்டிருக்கீங்க. நீங்க பேசும் தொலைபேசி நிகழ்ச்சி மட்டும் ஒன்று வையுங்கள், உங்களிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஏங்கி ஏமாந்து விட்டோம் நாங்கள்.

0: எனக்கே யோசிக்க முடியாத அளவுக்கு போன் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பேச முடியலன்னு சொன்னீங்க. இன்னொரு நாள் நிச்சயம் பேசுவோம். எப்ப பேசலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, பேசிடலாம். அவ்வளவுதானே? ஐ எம் வெரி சாரி, ஏன்னா நிறைய பேர் பேச முடியலன்னு நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. சரி, அதுக்கு வந்து வெரி சாரி, கையே வலிச்சு போச்சுன்னு எல்லாரும் கொடுத்துருந்தீங்க. என்ன செய்யறது? நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமும் நான் நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். 6:40 ரெண்டு நாளும் கொடுத்தேன். அப்புறம் ரிலேலாம் வந்தது, அதனால பேச முடியல. ஓகே, நிச்சயம் இன்னொரு நாள் பேசுவோம். கனகம்பாளையம் பாலசுப்ரமணியம், அதாவது உதய நாள் ப்ரோக்ராம் வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் நடராஜ் சாந்தி, ஒரு கவிதை போல போயமா அப்படியே அழகா எழுதி, அவர் கைத்தறி நெசவாளி, நல்ல ஒரு பாடல் மாதிரி எழுதி பாராட்டி இருக்காரு. தேங்க்யூ. கீதா கைலாஷ், அவங்க பண்ண கவிதையும் கானமும் ரொம்ப அருமையா இருந்தது. உங்கள் குரலில் நிகழ்ச்சியை ரசித்தோம், அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. புலக்காட்டுப்பாளையம் ஜெகநாத் என்ன போட்டிருக்காரு? உங்கள் பேச்சை கேட்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சரி, என்னடா மணி ஆகுதே, 12:40 ஆக போகுதே, நியூஸ் வரலையே. நியூஸ் தான் வரப்போகுது. அப்புறம் உங்க லெட்டர், உங்க மெசேஜஸ் எல்லாம் 12:50 மேல கண்டினியூ பண்ணுவோமா? தமிழ் நியூஸ் கேளுங்க, கேட்டுட்டு எங்களோட கனெக்டடாவே இருங்க.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.
2: நேர்களே, ஓணம் அன்னைக்கு, அதாவது 26ஆம் தேதி, ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கா, சிறப்பு நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து கேட்கறது எனக்கு புரியுது. கண்டிப்பா சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு. ஓணம் அன்னைக்கு காலையில 9:00 தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ நிகழ்ச்சியை வழங்குறாங்க சௌமியா.
3: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: குளிர்பதன கிடங்கு வந்து வெறும் அமைச்சு கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா இதுல வந்து முக்கியமா ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அதை பார்த்து கொடுக்கணும், செவிலி கொடுக்கணும். அப்போ சர்வீஸ்ங்கிறது வந்து இதுல வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இது, இதுல எங்களுடைய தொழில வந்து சர்வீஸ். கடந்த 1 வருஷமா என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்களே ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் குளிர்பதன கிடங்கு கொடுக்குறோமோ அந்த குளிர்பதன கிடங்குல என்ன வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்குது, என்ன ஈரப்பதம் இருக்குது, என்ன CO2 இருக்குங்கிறது எல்லாத்தையுமே.
5: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
6: கேட்டு பயன் பெறுங்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த

0: புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித் துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர், உலக அளவில் விண்வெளித் துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விண்வெளித் துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 23 தேதி சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவுகூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: கடந்த 2003 ஆண்டு ஆகஸ்ட் 23 தேதி வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்து அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 தேதியை விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவி

இந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட

ஈரானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட படகு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேரை காணவில்லை. துனிசியாவில் இருந்து இத்தாலி நாட்டிற்கு குடியேற முயன்ற அகதிகள் பயணம் செய்த படகு ஜார்சிஸ் பென் ஜோர்டனே இடையே விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய விமானப்படையினருடன் இணைந்து சர்வதேச பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மலேசியாவில் நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் இந்தியா சார்பில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், ஒடிஷா, கடலோர ஆந்திர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வீனில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: டாக்டர் பக்தவச்சலம் நிகழ்ச்சியை பாராட்டி சுதாகர் ஆதித்யன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது டாக்டர் கிட்ட அவர் ரொம்ப முடியாம ட்ரீட்மெண்ட் எடுத்ததை பத்தி சொல்லியிருக்காரு. என் உயிரை காப்பாத்தியவர் டாக்டர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. மற்றபடி எல்லா நிகழ்ச்சியும் நீங்க பாராட்டியிருக்கீங்க, தேங்க்யூ. ஏலகிரி குணசேகரன் என்ன போட்டிருக்காரு, கோயம்புத்தூருக்கு விஷஸ் போட்டிருக்காரு. சரி, மயக்கும் மாலை அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஆடி மாத முடிவு சிறப்பு நிகழ்ச்சி, கவிதையும் கானமும் அருமை அப்படின்னு செல்வபுரம் சையத் ரசூல் தேவகி அவர்களை பாராட்டி அனுப்பியிருக்காரு. மதுக்கரை பெரியசாமி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் லோகநாதன் அந்தியூர்ல இருந்து உடுமல்பேட்டில இருந்து அவர் என்ன போட்டிருக்காரு, ராஜமாதா வசந்த இல்லம் அதுல டாக்டர் நூருல் அவரோட இன்டர்வியூ கேட்டேன். பெண்களுக்கு வரும் பிரச்சனைகள், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பத்தி, எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நீங்க உங்களோட நேர்முகம் ரொம்ப அருமை, உங்க சின்சியர் எஃபர்ட்டுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ லோகநாதன் சார். ராஜகோபுரம் சாங்ஸ் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி கே என் பாளையம் பேச்சு முத்து அனுப்பியிருக்காரு. கதைகள் வழிய திருக்குறள் அது அருமை அப்படின்னு களத்து புதூர் அன்னபூரணி போட்டிருக்காங்க. நேத்து கலக்கிட்டீங்க ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு போட்டு யாரு, ஆர் பி கருணாகரன் அவர் போட்டிருக்காரு. எதுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு போட்டிருக்காரு. அந்தோணி ராஜ் சென்னையிலேருந்து அர்த்தமுள்ள அரட்டை வந்து அருமை, தகவல் வந்து சிறப்பு, என்றோ கேட்டது இன்று மினிக்குதுல வந்த ராஜகோபுரம் படப்பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் அபிமன்யு கீழ்குந்தா நீலகிரியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. எஃப்எம்மோட பர்த்டே ஸ்பெஷல் கவிதையும் கானமும் அறிவிப்பாளர் அரவிந்த் செய்தது ரொம்ப அருமையா இருந்ததுன்னு கோணமலை ஆனந்தன் அவர் போட்டிருக்காரு. அப்புறம் பல நேயர்கள் பாராட்டி இருந்தீங்க, தேங்க்யூ. இந்த வயலின் ஜாலம் ஒண்ணு போட்டீங்களே அது அருமை அப்படின்னு அதை கவனிச்சு செல்வபுரம் சையத் ரசூலும் அவினாசி பாபு மாதன் இவங்க

பலரும் பாராட்டியிருக்காங்க. சங்கரலிங்கம் தாராபுரம்லேருந்து விஷஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே, பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி நட்சத்திரம் மயிலிருக்க அருமையா இருந்தது. அந்தோணி ராஜ் சென்னையிலேருந்து பாராட்டியிருக்காரு. அதே நிகழ்ச்சியை பாராட்டி ஜெகநாதன் பூலக்காட்டு பாளையம், அப்புறம் கிருஷ்ணன் எஸ் சீர்காழியிலேருந்து சொன்ன விதம் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜகோபுரம் படப்பாடல் அர்த்தமுள்ள அரட்டை, அதுல வந்து காட்டை சார்ந்து வாழறத பத்தி எல்லாமே அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனமை சந்திரசேகர் பாராட்டியிருக்காரு. ராஜேஷ் சேரன்மாநகர்லேருந்து கும்பகோணம் மனோகர் இவங்க ரெண்டு பேருமே எஃப்எம்க்கு பர்த்டே விஷஸ் சொல்லி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அப்பப்ப பாராட்டி எனக்கு மெசேஜ் பண்றாங்க. தேங்க்யூ சோ மச். சாய்வு நாட்களில் இடம்பெற்ற மகேஸ்வரன் அவர்களின் நேர்காணல் மிகவும் நன்றாக இருந்தது. அவருக்கு என் வாழ்த்துக்கள். போவோம் அவர்வலம் அருமை. அப்புறம் வந்து ஊர்ப்புறத்திலே கொங்கு தமிழ் பேசிய அந்த தம்பதியினர் கொத்தமல்லி வியாபாரம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டு. என் பாலசுப்ரமணியம் தொகுப்பாளர் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சிருங்க அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, போத்தனூர்லேருந்து பாலசுப்ரமணியன் போட்டிருக்காரு. அப்புறம் குவிசுக்கான விட நீங்க சரியா சொல்லல அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம், நீங்க ஒன்னு கேட்டிருந்தீங்க, அதாவது சோகமும் ரசம் தானே, ஏன் அதுல பாடல்கள்லாம் நீங்க போட தயங்குறீங்க லிசனர் சாய்ஸ்ல அப்படின்னு கொடுத்திருந்தீங்க. நம்ம அதுக்கான டைம் இருக்கு. சோக பாடல்களை நம்ம எப்ப கேட்போம் அப்படின்னு ஒரு ரூலே இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. எப்ப அதை நான் அப்பதான் கேட்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அதர்வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ சோகத்தை சந்திக்கிறோம். அட்லீஸ்ட் ரேடியோலயா சந்தோஷமான பாடல்களை கேட்போமே, அதுக்குன்னு டோட்டலாவே நம்ம போடாம இருக்கிறது இல்ல. கொஞ்சம் லைட் சோகம், சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு, அதெல்லாம் போடுறோமே. இந்த மூணு மணி பாடல்கள்ல நீங்க பார்த்துதான் நீங்க கேட்கணும். சட்டி சுட்டதடா அந்த மாதிரி பாடல்கள், வீடு வரை உறவு அதெல்லாம் வேண்டாம். ஒரு பெரியவர் இங்க வந்திருந்தாரு, அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, வேண்டாம் அதை போடாதீங்க, நைட்டு கேட்டு தூங்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பெருவாரியான பேரோட அபிப்பிராயம். சோ அதனால அதை நம்ம தவிர்க்கிறோம் அவ்வளவுதான். சோ அதனாலதான் வேணும்னா நீங்க வீட்டுல கேட்டுக்கலாமே. சந்தோஷ படத்துக்கு தானே ரேடியோவே ஆன் பண்றோம், என்ன சொல்றீங்க? ஓகே தானே. ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப இந்த குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இப்ப வரப்போற டியூனை கேளுங்க. இதுல டியூன் இந்த ஹம்மிங் போர்ஷன் மட்டும் கேளுங்க, முன்னாடியே சொல்லிடுறேன், பாட்டை கேட்க வேண்டாம். பாட்டிலேயே ஒரு ஹம்மிங் வரும் பாருங்க, அதை மட்டும் மறக்காம கேளுங்க.

ஏன்னா அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்த தமிழ் பாடல் இருக்குல்ல, அதே ஹம்மிங் தான். அதுதான் பாடலுக்கு உயிர் நாடி, அதை வச்சுதான் பாடலே. ஆனா அது ஒரே ஒரு மெலடி லைனை எடுத்து எப்பேற்பட்ட காம்போசிஷன் கொடுத்துப்பாரு அந்த எப்பேற்பட்ட கம்போசர். இந்த பாட்டை இப்ப ரீசெண்டா தான் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படி இதை வருது, பாட்டே வருது வாயில, அப்படி அடங்கு அடங்குன்னு அடக்கிக்கிறேன். க்ளூ வந்து கொடுத்துட்டேன். இந்த பாட்டை ரீசெண்டா குதூகலமா காலையில குஷியா கேட்டீங்க நீங்க. பாடல்கள்லாம் குஷியாவும் ருசியாவும் இருந்ததுன்னு ஒரு நேர சொல்லியிருக்காரு பாருங்க. நான் இப்ப அந்த டைம் வந்து உங்களுக்கு நான் படிச்சுட்டேன், அதை வச்சு பாட்டை கெஸ் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பரா இருந்ததும் அதுல ரெண்டு வருஷன் வேற இருக்கு. சரி, இதெல்லாம் வேண்டாம், ஈஸியா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ அனுப்பி வைங்க. நம்பர் சொல்லணுமா? 9 58 58 00 103. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டியூன் போட்டு ஒரு அதை பத்தி ஒரு தகவல், இன்னும் டியூன் கேளுங்களேன், என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கும் கேட்கும் போது.

என்ன ஞாபகம் வருது உங்களுக்கெல்லாம்? அந்த காலத்துல கொஞ்சம் ஒரு பெரிய அந்த ஜில் ஜில்லுன்னு தியேட்டர்ஸ் எல்லாம் வந்த அப்புறம், கொஞ்சம் தியேட்டர்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் ஆன அப்புறம், 83-84 அப்புறம் அந்த கர்டன் அப்படியே தூக்கும் பாத்தீங்களா, அப்ப இந்த டியூன் வந்தது. ஞாபகம் இருக்கா? அதான் அந்த டியூன் தான் இப்ப நீங்க கேட்டீங்க. கிராஃப்ட் வர்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் எலக்ட்ரானிக் மியூசிக் குரூப். அதுலயும் ரெண்டு சைடு இருக்கும். ஒன்னு, ஒரு சைட்ல தி ரோபோ, இந்த ரோபோ இப்ப நம்ம கேக்குறோம்ல அதுதான். இன்னொரு சைட்ல வேற ஒன்னு பண்ணாங்க, அது பேரு ஸ்பேஸ் லேப். 1978 இது வந்திருக்குன்னா நம்மளால நம்பவே முடியல. வி ஆர் த ரோபோன்ஸ், நாங்க தான் ரோபோ அப்படிங்கிற பாட்டு தான் அது. ஆக்சுவலா லிரிக்ஸோட தான் வரும், ஆனா டியூன் வந்து டாமினேட் பண்ணும். அந்த சாங்ஸ் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம், அதாவது அதுதான் மேஜர் ஐடென்டிபிகேஷன். திருப்பி திருப்பி திருப்பி அதே டியூன் தான், அந்த பாட்டும் வரும். அதுதான் அந்த பேண்டுக்கே சிம்பிள் மாதிரி ஆயிப்போச்சு. சரி, என்னெல்லாம் வரும் அந்த பாட்டுல அப்படின்னா, நாங்க தான் ரோபோ, நாங்க இப்ப பேட்டரிய நல்லா சார்ஜ் பண்ணிக்கிட்டோம், நல்ல

0: இல்ல, ஃபுல் எனர்ஜியோட இருக்கும். நாங்க வந்து மெக்கானிக்கலா டான்ஸ் ஆடுவோம், ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா நாங்க தான் ரோபோ. இப்படி வரும், ரஷ்யன்ல கூட அந்த பாடல் வரிகள் வரும், இங்கிலீஷ்லயும் ரஷ்யன்லயும். நாலு பேர் இப்படி நடப்பாங்க ரோபோ மாதிரி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை விஷுவலா பார்க்க ஆரம்பிச்சோம். விஷயம்ல பார்த்த அப்புறமும் அது வந்து நாலு பேருமே ரோபோன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா நிஜமான ஆட்கள் தான், அந்த பேண்ட்ல இருக்கிற உறுப்பினர்கள் தான் அதுல பண்ணிருப்பாங்க. ரோபோட்டிக்கலா நடந்திருப்பாங்க. பின்னாடி ரோபோன்னு ஒண்ணு வரும்னு நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினது யாரு சொல்லுங்க பாப்போம்? சுஜாதா. ஆமா, என் இனிய இயந்திரா, அதுதான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? இது வந்து இன்னும் 1978 இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டெக்னோ எலக்ட்ரானிக் மியூசிக் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுவும் அந்த காலத்துல ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடி, அதாவது 2026 இருக்க மாதிரி 70 திங்க் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாருங்க, அந்த எந்திரன் படம்லாம் நமக்கு எப்போ வந்தது? அந்த பூம் பூம் ரோபோடா இல்லையா? இதெல்லாம் அப்ப பூம் பூம் ரோபோடா, நாங்களா ரோபோடா, நாங்க தாண்டா ரோபோ அப்படின்லாம் பண்ணிட்டாங்க. ஆச்சரியமான விஷயம், உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வி ஆர் த ரோபோ அப்படின்னு கேட்கும் போது ஐ எம் நாட் அ ரோபோ அப்படிங்கிற கேப்சர் ஞாபகம் வருதா? ஆனா எப்படி மாறப்போகு தெரியுமா? நானும் ரோபோ தான், ஐ எம் எ ரோபோ அப்படின்னு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப வந்து ஏஐலாம் வந்தாச்சு இல்லையா, இனிமே என்ன ஆகும்னே நமக்கு சொல்ல முடியல. பட் பாருங்க, இது எதுக்கு இந்த பாட்டு நான் இப்ப போட்டேன்னா, உங்களுக்கு இப்படி எல்லாம் அந்த காலத்திலேயே பண்ணிட்டாங்க. அந்த ஆல்பம் பேர் என்ன தெரியுமா? த மேன் மெஷின். பாருங்க, பொருத்தமான பேரை வச்சுட்டாங்க. அதுல கிராஃப்ட் ஒர்க்னு ஒரு பாட்டு, அது ஒரு ஆல்பம். அந்த ஆல்பத்துக்குள்ள இது ஒரு ஆல்பம், அதுல ஒரு சைடு அது, இன்னொரு சைடு வேற ஒரு பாட்டு. ஸோ அதை தான் நீ கேட்டீங்க. எப்படி இருக்கு இந்த வாய்ஸ்னா, அந்த வோக்கல் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் பாடின வாய்ஸ் இருக்குல்ல, அதை சிந்தசைஸ் பண்ணி வோக்காடர் அப்படிங்கிறாங்க. வாய்ஸ் ரெக்கார்டர் சேர்ந்தா வோக்காடர், வோக்காடர்ல ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஃபுல் எனர்ஜியில வருது இல்லை, அந்த கேட்க நல்லா இருக்கும். இப்போ வந்து அந்த பில் போர்டுமாங்க, அவங்களுக்கு ஒரு கவுண்டவுன் இருக்கும், அதுல இதுதான் டாப்ல இருந்திருக்கு. இந்தியாவுக்கு வர பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இது ஒரு அடிக்டிவ் மியூசிக் தான், கேட்க கேட்க திரும்ப கேட்கற மாதிரி இருக்கும். அதனால தான் பாருங்க, கர்டன் திறக்கிறதுக்கு கிராஃப்ட் ஒர்க்கோட தி ரோபோ இதை வந்து வச்சிருக்காங்க. நம்மளாம் எவ்வளோ கிரியேட்டிவ் பீப்புள் இல்லை, யார் பண்ணான்னு நம்ம அதை அழகாக யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அங்கே நிற்கிறோம் நம்ம. உங்களுடைய நாலேஜுக்காக இந்த பாட்டு வந்தது, என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சூப்பராக ரெண்டு இன்ட்ரோ கேட்டது பாட்டு கேட்டுட்டோம், அப்புறம் ரொம்ப தாட்ஃபுல்லாக ஒரு அரட்டை கேட்டுட்டோம். இந்த வாரம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான குவிஸ் எல்லாம் இல்லை. சரி, அடுத்த வாரம் இதோட ஒரு சூப்பர் நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? அண்டில் தென், யூ கீப் ஸ்மைலிங். உங்களிடம் இருந்து விடை பெறுவது சௌமியா. மீண்டும் சந்திப்போமா?
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், இன்று நாம் கேட்டது நேற்று ஒளிபரப்பான வசந்த இல்லம் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு.

நேரம் 1:12. நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம லஞ்ச் டைம் கேம் ஷோ கேட்க போகிறோம். இன்னைக்கு நேயர்கள் கால் பண்ணி நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ நேயர்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மெசேஜ் விட கால் பண்ணி பேசுறது, அதுவும் இந்த டைமில் வந்து கால் பண்ணி கொஞ்சம் நம்ம எனர்ஜெட்டிக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இன்னைக்கு கேம் ஷோ வந்து இருக்குது. ஸோ கேம் ஷோ எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாள் கிழமை நேரம் இதெல்லாம் வந்து எப்போவுமே பார்ப்போம். அதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள், எல்லா கோயில்கள்லையும் எனக்கு திருமணமெல்லாம் ரொம்ப சூப்பராக நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளும் கூட. ஸோ இந்த சிறப்பான நாளில் என்ன நாள், என்ன கிழமை, என்ன தேதி இப்படின்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஒரு கேம் தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னு சொல்லி கேட்டால், லதா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 12 ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம பர்த்டே வருதே, நம்ம பர்த்டேக்கு நம்ம ஃப்ரெண்டையெல்லாம் இன்வைட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. எப்போ இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பர்த்டேக்கு 17 முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸை அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ எந்த நாளில் இன்வைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி, ஓகேங்களா.

0: ஸோ நான் கேட்ட கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேர்களுக்கு நேர்கள் கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312103 2317046. வெளியூர் நேர்கள் கைபேசிலேருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 0422 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் காத்திருக்கிற நேர் வணக்கம், யாருங்கிறது? ஓகே, ஸோ நேர்கள் வந்து லைனுக்கு வரக்கு முன்னாடி உங்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வரலாம். நான் கேட்ட கேள்வி, செப்டம்பர் 12ஆம் தேதி லதா அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டே. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க, அதனால் 17 நாட்களுக்கு முன்னாடி இன்வைட் பண்ணுறாங்க. அது எந்த நாளாக இருந்திருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: ஐயப்பன் வீரன் பேசுறேங்க.
0: வீரன் சொல்லுங்க, வீரன் என்ன ஆன்சரா இருக்கலாம்?
1: 17 நாட்களுக்கு
0: முன்னாடி. ஆமாங்க, 17 நாட்களுக்கு முன்னாடியே பிறந்த நாளுக்கு இன்வைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா முன்னாடியே வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பராக இருக்கணும்ல, அதனால. அப்போ எப்போ இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: புதன்கிழமையா இருக்குங்களா?
0: புதன்கிழமையா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பட் என்ன தேதி என்ன நாள் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும், எக்ஸாக்டாக சொல்லணும். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: சிவகணேஷ் பேசுகிறேன் மேடம்.
0: சிவகணேஷ் சொல்லுங்க. சிவகணேஷ், எந்த நாளாக இருக்கலாம், என்ன தேதியாக இருக்கலாம், என்ன கிழமையாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்ன தேதியில கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி சொல்லணும். சரி, என்ன தேதியில அவங்க கூப்பிட்டுருப்பாங்க இல்ல கூப்பிட போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம நேயர்கள் வந்து சொல்லணும், ஓகேங்களா? ஒருவேளை அவங்க கூப்பிடலாம், இனிமேல் கூப்பிட போகலாம், என்னவா வேணா இருக்கலாம், பட் 17 நாட்களுக்கு முன்னாடி அவங்க இன்வைட் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. அவங்க எங்கிட்ட சொன்னாங்க, அதை தான் நான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவங்க எந்த டேட்ல வந்து எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொல்லலாம். நீங்க அழைத்து பேசணும், அழைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணணும். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்கிறது?
3: வணக்கம்
0: மேடம். வணக்கம்,
3: யாருங்க
0: பேசுறீங்க? கூப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கோம். ஏன்னா எனக்கும் கண்டிப்பா கால் பண்ணுவாங்க இல்லையா, அதனாலதான் இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும். வணக்கம், யாருங்க?
4: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து சொல்லுங்க. பேச்சுமுத்து அவங்க எப்ப கூப்பிட்டுருக்கலாம்?
4: ஆகஸ்ட் 20ங்க மேடம்.
0: ஆகஸ்ட் 20 கூப்பிடுவாங்களா? ஏன்னா செப்டம்பர் 12 தான் உங்களுக்கு பர்த்டே. அவங்க கரெக்டா 17 நாட்களுக்கு முன்னாடி கூப்பிடலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப எப்ப கூப்பிடுவாங்க? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஓணம் அன்னைக்கு தான் அவங்க வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓணத்துக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராமும் இருக்கு. தங்கத்தேரில் ஓணம் வந்தாலோ காலையில 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சியை வழங்குகிறார் சௌமியா, ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் நாம இப்ப சொல்ல போறோம். அடுத்த கேள்வியும் ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வியா தான் வந்து இப்ப கேட்க போறோம். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை 23:30 விமானத்தில் புறப்படுறாங்க, ஓகேங்களா? மொத்த பயண நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 12:30. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொண்ணு 23:30 விமானத்தில் புறப்படுறாங்க. அவங்களோட மொத்த பயண நேரம் 12:30. மொத்த பயண நேரம், அதாவது விமானத்தில் பயணம் பண்ணுறது திரும்ப வீட்டுக்கு வர்றது எல்லாம் சேர்த்து மொத்த பயண நேரம் 12:30. அவங்க வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ரெயின்போ எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்குங்க. அது என்ன ப்ரோக்ராமாக இருக்கும், என்ன நாளாக இருக்கும், அந்த ப்ரோக்ராம் பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும். நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312103 2317046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலேருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 0424 2 இந்த இணைப்பு என்னையும் சேர்த்து அழைக்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இன்னைக்கு நாம லஞ்ச் டைம் கேம் ஷோல என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாலு கிழமை நேரம் இதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த வகையில நாம கேட்டிருந்த ஒரு கேள்வி, ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை 23:30 அவங்க விமானத்துல புறப்படுறாங்க. அவங்களோட மொத்த பயண நேரம் பார்த்தோம் அப்படின்னா 12:30. அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனேயே ரெயின்போ எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராம் கேட்கறாங்க. அது என்ன ப்ரோக்ராமா இருக்கும், கூடவே அவங்க எந்த நாள்ல வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் யாருங்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
4: பெருமாள் சாமி,
1: சொல்லுங்க பெருமாள் சாமி, என்ன ஆன்சரா இருக்கலாம்?
4: மறுநாள் மதியம் 12 வந்திருப்பாங்க. வசந்த எல்லாம் நிகழ்ச்சி அப்ப போயிட்டு இருந்தாங்க.
5: என்ன ஆன்சரா இருக்கலாம் வசந்த இல்லம் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கும்.
1: சூப்பர் சூப்பர்ங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
5: நன்றிங்க.
1: அவரு சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. சோ இதே மாதிரி நேர்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமா பயங்கரமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்வி அப்ப இதை விட கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்கணும் போல இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கேள்வியும் எங்கிட்ட இருக்கு. ஒரு பள்ளியில என்ன பண்றாங்க அப்படின்னா, திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. திங்கட்கிழமை முதல் எத்தனை நாள் லீவுன்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு 11 லீவ் விடுறோம், ஜாலியா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த விடுமுறை எப்ப தொடங்குது அப்படின்னா, 17 தொடங்குது. அதாவது ஏற்கனவே தொடங்கிருச்சு விடுமுறை. அவங்க வந்து மொத்தமா எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னா, 11 லீவ் விட்டுருக்காங்க. அப்போ திரும்ப அவங்களோட விடுமுறை முடிஞ்சு எப்ப வந்து ஸ்கூல் ஓபன் ஆகும் அப்படிங்கறதான் கேள்வி. ஓகேங்களா, திரும்ப ஸ்கூல் முடிஞ்சு எப்ப வந்து ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. மறுபடியும் கேட்கிறேன், ஒரு ஸ்கூல்ல திங்கட்கிழமை உங்களுக்கு 11 லீவு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அவங்களோட லீவு எப்ப தொடங்குது அப்படின்னா, 17 தொடங்குது. திரும்ப அவங்களோட லீவ் முடிஞ்சு அவங்க எப்ப வந்து ஸ்கூல் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சோ நேர்கள் வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2312103 2317046 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஆன்சர்ஸ் வரக்கு நேர்கள்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்க?
4: நித்திராஜ் மேடம்.
1: ஓகேங்க, என்ன ஆன்சர்?
4: பதினேழாம்
1: தேதியே தொடங்குதுன்னு சொல்லிருக்கேன் விடுமுறை.

0: வந்து 17 தொடங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ 17 விடுமுறை தொடங்கும் போது எத்தனாம் தேதி அது முடியும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க நேயர்கள். அடுத்தடுத்து கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர். வணக்கம், யாருங்கிறது? வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? பாலா சொல்லுங்க. பாலா, என்ன ஆன்சர்? நேயர்கள் வந்து கைபேசில இருந்து, அதாவது உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்தோ அழைக்கும் போது மறக்காம 042 இணைப்பையும் சேர்த்து அழைக்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாருங்கிறது? அரசூர்ல இருந்து
1: தென்னம்பளை.
0: ஓகே சசிகலா, சொல்லுங்க சசிகலா, என்ன ஆன்சர்? 27ஆம் தேதி. என்ன கிழமை? வியாழக்கிழமை. ஓகே சசிகலா, அப்ப ஓணம் முடிஞ்சு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க இல்லையா? ஓகே சசிகலா, சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, ஸோ சசிகலா கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. 27ஆம் தேதி தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஓணம் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த கேள்வி என்கிட்ட ரெடியாக இருக்கு. குமார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு படத்தை 9:45 அதாவது 9:30 பார்க்க தொடங்குறாரு. படம் பார்த்தீங்க அப்படின்னா 2:35. படம் முடிஞ்சு 20 நிமிஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு அவர் தியேட்டர்லேருந்து 8 மணிக்கு வெளியே வருவார். மறுபடியும் கேட்குறேன், குமார் அப்படிங்கிறவரு ஒரு படத்தை 9:45 அவர் வந்து பார்க்க தொடங்குறாரு. சரிங்களா? படம் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த படத்தோட நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 2:35. படம் முடிஞ்சதும் என்ன பண்ணுறாரு, சரி அப்படியே தியேட்டரை விட்டு எதுக்கு வெளியே வரணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு எப்போ அவர் தியேட்டரை விட்டு வெளியே வருவார் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312103, 2317046.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு 4 கிழமை நேரம் இந்த மாதிரி கேமெல்லாம் நம்ம விளையாடிட்டுருக்கோம் இல்லையா. அந்த வகையில் நான் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, குமார் அப்படிங்கிறவரு ஒரு படத்தை 9:45 அதாவது 9:45 பார்க்க தொடங்குறாரு. படம் பார்த்தீங்க அப்படின்னா 2:35. படம் முடிஞ்ச உடனே ஒரு 20 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் தேட்டரை விட்டு வெளியே வராரு. அவர் தேட்டரை விட்டு எத்தனை மணிக்கு வெளியே வருவார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு யார் ஆன்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து?
3: ஹலோ, நான் பாலக்காடு மொடத்தூர் இருந்து கீதா பேசுறேன்.
2: கீதா சொல்லுங்க. கீதா என்ன ஆன்சரா இருக்கலாம் கீதா?
3: 12 மணி.
2: 12 மணி, சரி 12 மணியா இருக்கலாமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். உடப்பலூர்ல இருந்து கீதா சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
4: ஹலோ
2: வணக்கம்ங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன்.
2: திருப்பூர்ல இருந்து சொல்லுங்க, ஆன்சர் என்னவா இருக்கலாம்?
4: 12:45.
2: ஓகே, 12:45 இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா வந்து ஏறக்குறைய ஆன்சர் சொல்லிட்டாங்க. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீர் யாரெங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
5: பழனிசாமி, ரங்கசாமி கொண்டிருந்தது.
2: ஓகே பழனிசாமி, சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்கலாம்?
5: 12:40 மேடம்.
2: 12:40 எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க?
5: 45, 35, 80ங்க. அதுல 1 மணி 20 நிமிஷம், 20 நிமிஷம் கூட்டி அவர் பேசிட்டு வர்றாருல்ல, 20 நிமிஷம் அது சேர்த்திட்டாங்க.
2: ஓகேங்க டாடா, பயங்கரமா ஆன்சர் பண்ணிட்டாரு, சூப்பருங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்த கேள்வி கொஞ்சம் ட்விஸ்டா கொஞ்சம் கஷ்டமா கேட்கலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு கேள்வி வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு போட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜூலை தொடங்குச்சு ஓகேங்களா. அந்த போட்டி எத்தனை வாரம் இருந்துச்சு அப்படின்னா 3 வாரமும் 4 நாட்களும் இருந்தது. அப்போ போட்டி எப்போ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு சொல்லணும் ஓகேங்களா. ஒரு போட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜூலை ஆரம்பிச்சது. அது பார்த்தீங்க அப்படின்னா 3 வாரமும் 4 நாட்களும் நடைபெற்றது அந்த போட்டி. அப்போ அந்த போட்டி எப்போ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக டேட் தெரியல. ஸோ அந்த டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 2312-2103, 2312-7044 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் நேயர்கள் கைபேசியிலேருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 0424-222 இந்த இணைப்பு என்னையும் சேர்த்து அழைக்கலாம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம 4 கிழமை நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு போட்டி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் 5ஆம் தேதி தொடங்குது. போட்டி பார்த்தீங்கன்னா 3 வாரம் + 4 நாட்கள் நடைபெறுது. இப்போ போட்டி எந்த தேதியில் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதா கேள்வி. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீங்கள் யாருங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம். சிவகணேஷ் கோத்திலிருந்து. ஜூலை 29 மேடம்.
2: ஜூலை 29 முடிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கீங்க சிவகணேஷ் கோத்தகிரியிலேருந்து. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாருங்க? வணக்கம். ஓகே, நேர்கள் வந்து ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம பேசுறது வந்து கிளாரி என்ன சொல்கிறது கிளியராக இருக்கும் இல்லையா, கிளாரிட்டி நல்லா இருக்கும். இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர் வணக்கம். யாருங்கிறது? யாருங்க?
4: கோகிலா.
2: கோகிலா சொல்லுங்க. கோகிலா என்ன ஆன்சர்?
5: கனகரத்னம்
2: சொல்லுங்க. கனகரத்னம் என்ன ஆன்சரா இருக்கலாம் நினைக்கிறீங்க
5: மேடம்?
2: காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
6: ஹலோ
2: வணக்கம். யாருங்க?
6: அரசுலந்து பேசுறேங்க.
2: சொல்லுங்க என்ன ஆன்சர்?
6: ஜூலை யாருங்க மேடம்?
2: ஜூலை யாரா? ஜூலை 5ஆம் தேதி தான் தொடங்குது. ஜூலை 6 எப்படி முடியும்? ஏன்னா 3 வாரங்கள் 4 நாட்கள் நடைபெறுது இல்லையா போட்டி. அப்போ எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கால் பண்ணுங்க. ஏன்னா 28, 29, 30 கூட 23 ஜூலை 6 இப்படின்னு சொல்லி 5 ஆன்சர் வந்திருக்கு. இந்த ஆன்சரில் எது கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எங்களுக்கு கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 231-2103, 231-7046. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். யாருங்க? ஓகே, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு நேயர்கள் பேச வரலாம் இல்லையா. ஸோ

0: வெளியூர்ல இருந்தோ கைபேசி இருந்தோ அழைக்கிற நேயர்கள் மறக்காம 04-22 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கணும். நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: பெல்லம்பட்டில இருந்து சிபு சோமா கந்தமூர்த்தி பேசுறேங்க.
0: சிபு சொல்லுங்க. சிபு என்ன ஆன்சர்?
1: ஜூலை 29 தானுங்களா?
0: ஓகே, ஜூலை 29 தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிபு சொல்லியிருக்காரு. ஷிபு சொன்ன ஆன்சர் கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி, பட் ஷிபு வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா 5ஆம் தேதி தொடங்குது அப்படின்னா 3 வாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. 3 வாரங்களும் 4 நாட்களும் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 8ஆம் தேதி முடியும் அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஷிபு சொல்லியிருக்காரு. இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வீரதுரை, அரியலூர்ல இருந்து மேடம்.
0: அரியலூர்ல இருந்து வீரதுரை. சொல்லுங்க வீரதுரை, என்ன ஆன்சரா இருக்கலாம்? வாழ்த்துக்கள். சரி, அடுத்த கேள்வி கேட்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கஷ்டம் கஷ்டம் தான் நாம சொல்றோம், ஆனா நேர்கள் தான் ஈஸியா பதில் சொல்லிடுறீங்களே. என்ன கேள்வி அப்படிங்கறத சொல்லிடுறேன். ரவி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, திங்கட்கிழமை காலையில 7:30 மணிக்கு சென்னையில இருந்து ரயில்ல கிளம்புறாரு. பயணம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 29:45. ஓகேங்களா. ரவி எந்த நாளில் எத்தனை மணிக்கு அவரோட அந்த இருப்பிடத்துக்கு போய் சேருவார் அப்படிங்கிறதான். ஓகேங்களா. ரவிங்கிறவர் திங்கட்கிழமை காலையில் 7:30 மணிக்கு சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயினில் கிளம்புறாரு. அவரோட பயண நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 29:45. அவர் எத்தனை மணிக்கு எந்த நாளில் போய் அவர் ரீச் ஆவார் அவரோட இடத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும். ஓகேவா. நேயர்கள் அழைக்க வேண்டியங்கள் 231-2103-231-7046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க 04-22 இந்த இணைப்பையும் சேர்த்து அழைக்கலாம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ரவி அப்படிங்கிறவரை திங்கட்கிழமை காலையில் 7:30 சென்னையிலேருந்து ரயிலில் கிளம்புறாரு. பயண மணி நேரம் பார்த்தீங்க, பயணம் எத்தனை மணி நேரம் பண்ணுவார் அப்படின்னா 29:45 பயணம் பண்ணுவார். அவர் எந்த நாள் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீங்கள் யாருங்கிறது. வணக்கம்.
3: செவ்வாய்க்கிழமை மதியானம் 1:30
2: 1:30 செவ்வாய்க்கிழமை மதியானம். யாருங்க, பேரே சொல்லலையே.
4: செவ்வாய்க்கிழமை 49 மணி நேரம் 45 நிமிஷங்க
2: அவருக்கு பயண நேரம். 9:30 அவர் கிளம்புறாரு சென்னையில இருந்து, ட்ரெயின் ஏறாரு. ஓகேங்களா, நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நீர் யாரைங்க. வணக்கம். வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
5: ஹலோ, அரசூர்ல இருந்து சஞ்சித்.
2: சஞ்சித் சொல்லுங்க. சஞ்சித், என்ன ஆன்சர் சந்தி? சஞ்சித்,
5: செவ்வாய்க்கிழமை 12:45
2: அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சித் சொல்லியிருக்காரு. சஞ்சித் எந்த ஏரியால இருந்து கால் பண்ணாங்கன்னு சொல்லல, பட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டியவர்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, 231-2103 231-7046. வெளியூர் நேயர்கள் கைபேசிலிருந்து அழைக்கிறவங்க மறைக்காம 04-22 இந்த இணைப்பு என்னையும் சேர்த்து அழைக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரவிங்கிறவர் திங்கட்கிழமை காலையில் 7:30 சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறுறாரு. இந்த ட்ரெயினோட நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 29:45. அவர் எந்த நாள் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆவார், அவரோட இடத்த அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் ரீச் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேர்கள்லாம் அடுத்தடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்காக ரெடியாக கால் பண்ணியிருந்தாங்க.

0: நேயர்கள் ரொம்ப அற்புதமாகவும் நிறைய கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. எல்லா நேயர்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஸோ சரியான பதிலை சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அதுக்குள்ளே இன்னொரு நேயர் வந்துட்டாரு. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம், யாரேங்கிறது?
1: வணக்கம் மேடம், பழனிசாமி ரங்கசாமி கண்டது.
0: ஓகேங்க, சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கலாம் நினைக்கிறீங்க? நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், வணக்கம், யாருங்க பேசுறீங்க? நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க?
2: சசிகலா.
0: சொல்லுங்க சசிகலா, என்ன ஆன்சர்?
2: ஒன்னே கால்.
0: ஒன்னே கால், எந்த நாள்? என்ன கிழமை?
2: செவ்வாய்க்கிழமை.
0: செவ்வாய்க்கிழமை ஒன்னேகால். ஒன்னேகால்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை ஒன்னேகால், அதிகாலையா இல்ல மதியமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இல்லையா, எதுன்னு சொல்லி நேயர்கள் கண்டுபிடிச்சு சொல்லலாம். வணக்கம், யாரிங்கிறது? வணக்கம், வணக்கம்ங்க.
2: வணக்கம்,
0: என்ன ஆன்சர்? இன்னைக்கு நம்ம நாலு கிழமை நேரம் கேம் விளையாண்டோம். இன்னைக்கு பங்கேற்ற நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். இத்தினத்தையொட்டி இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டும் என அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள செய்தியில், தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாட்டு தலைவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறை சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல்வாய்ப்பாக

திகழ்கிறது என்றார். நாட்டில் விண்வெளித்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார்.

0: ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நாடு முழுவதும் 1800 நகரங்களில் நடைபெற்ற இப்பேரணியில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உடல் தகுதி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம், விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்திய ரஷ்ய ஆணையக் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும், அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000 மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகள் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில், அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர்நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த

0: 13 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஆவணி மூல திருநாளின் 11வது நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர் உள்ளிட்டர் பல்லாக்கில் நெல்லையப்பர் கோவிலிருந்து மானூருக்கு எழுந்தறிஞர். மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: திருவண்ணாமலை ஆரணி அருள்மிகு காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக 2 மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 1,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்திருந்தது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சிலாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் தன்வி குண்டேஷ் மற்றும் கோமல் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச்சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பேயை இன்றிரவு எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்ல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. சேலம்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், அங்கேயும் ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், பாலக்காடுல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்ப வெப்பநிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

0: Saransh Jain making his test debut. Kuldeep Yadav has been ruled out due to an infection. The hosts have also been forced into changes. Dinesh Chandimal has been ruled out after suffering a concussion, while Nishan Madhushka has been dropped. Kamil Mishra is making his debut, while Pasindu Surya Bandara also returns to the playing 11. In the FIH Hockey World Cup, the Indian women's team will take on Australia tonight. India must win this match to stay in contention for a semi-final berth. The Pool E match will begin at 10:30 p.m. India's qualification will also depend on the result of the earlier match between China and the Netherlands. India need China to lose that match. If China win, India will be eliminated even with a win over Australia. Law and Justice Minister Arjun Ram Meghwal today highlighted the need to reduce manual intervention in sanitation work through mechanization. Speaking at the Foundation Day celebrations of the National Commission for Safai Karmcharis in New Delhi, Mr. Meghwal stressed the importance of safety measures, protective equipment, training, health insurance and proper monitoring. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges space startups to build robust ecosystem and attract global talent, extends greetings on National Space Day. BRICS Sports Ministers meeting underway in Vishakhapatnam, Andhra Pradesh. External Affairs Minister Dr. S. Jaishankar to embark on a two-day visit to Russia today. Orange alert for heavy to very heavy rainfall issued for isolated places over Chhattisgarh, Odisha and coastal Andhra Pradesh today. Iran warns neighbours against joining US economic campaign against Tehran. In cricket, second and final test match of the series between India and host Sri Lanka underway in Colombo. And in the FIH Hockey World Cup, Indian women to take on Australia in a must-win match for a semi-final berth tonight. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். பிஎம் விஜயலட்சுமி திட்டம். தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான செலவுகளை எந்த உத்தரவாதமோ பிணையோ இல்லாமல் கடன் வழங்கும் ஒரு கல்வி திட்டம். நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக 2024-25 முதல் 2030-31 ஆண்டு வரையிலான காலத்திற்கு மொத்தம் 3,600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் 700,000 புதிய மாணவர்களுக்கு வட்டி மானியங்களுடன் கடன் வழங்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2026 அதாவது இந்த ஆண்டிற்கான வட்டி மானியம் மின் வவுச்சர்கள் மற்றும் CBDC எனப்படும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய பணப்பைகள் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களின் உயர்கல்வி கனவு நிறைவேற வறுமை ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக 2020 கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டு கடந்த 2024 கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம். இதன்படி QHEI எனப்படும் தரச்சான்று பெற்றுள்ள 860 உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 22 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்துள்ளது மத்திய அரசு. இந்த கடனுக்கு பிணையமோ உத்தரவாதமோ தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியின் முதல் வருடம் தொடங்கி படிப்பு முடியும் வரை ஆகும் செலவுகளுக்கு 7.5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. 7.5 லட்சம் வரையிலான கடனுக்கு 75% வரை பிணையில்லாத கடன் கிடைக்கும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. இந்த பிரிவில் கடன் பெறும் 1 லட்சம் மாணவர்களுக்கு அவர்கள் பெறக்கூடிய கடனுக்கு 3% வட்டி மானியமும் வழங்கப்படும். இது அவர்கள் உயர்கல்வி படிப்பை முடிக்கும் வரை வழங்கப்படும். பயன்பெற விரும்பும் மாணவர்கள் முன்னர் சொன்ன 860 தரச்சான்று பெற்ற கல்லூரிகளில் ஒன்றில் சேரும் தகுதியுடையவராக இருக்க வேண்டும். மேலும் 10 மற்றும் 12 வகுப்பு நிறைவு சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். மாணவர்கள்

0: முழங்கலை அல்லது முதுகலை அல்லது ஏதேனும் ஒரு ஒருங்கிணைந்த படிப்புக்கு ஒரு முறை மட்டுமே கடனை பெற முடியும். விண்ணப்பதாரர் இந்தியாவிலோ அல்லது வெளிநாட்டிலோ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். அரசின் வேறு எந்த திட்டத்திலும் பயனாளியாக இருக்க கூடாது. இந்த வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தில் கடனை திருப்பி செலுத்த கல்வி படிப்பு முடித்த பின் 15 ஆண்டுகள் அவகாசம் தரப்படுகிறது. இத்திட்டத்திற்கு முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். www.pmvidyalakshmi.gov.in என்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்க மற்றும் பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் கல்வி கடன் திட்டங்கள், அதற்கான தகுதி அளவுகோல்கள், வட்டி விகிதங்கள், திருப்பிச் செலுத்தும் முறை போன்ற பல விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசையை கேட்கலாம். கந்தக்கோட்டை படத்திலிருந்து டிப்பு தினா பாடியது.

0: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: குளிர்பதன கிடங்கு வந்து வெறும் அமைச்சு கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா இதுல வந்து முக்கியமா ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அதை பார்த்து கொடுக்கணும், செல்லி கொடுக்கணும். அப்போ சர்வீஸ்ங்கிறது வந்து இதுல வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இது, இதுல எங்களுடைய தொழில வந்து சர்வீஸ். கடந்த 1 வருஷமா என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்களே ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணிருக்கிறோம். நாங்க எங்கெல்லாம் குளிர்பதன கிடங்கு கொடுக்கறோமோ அந்த குளிர்பதன கிடங்குல என்ன வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்குது, என்ன ஈரப்பதம் இருக்குது, என்ன CO2 இருக்குங்கிறது எல்லாத்தையுமே.
3: விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
4: கேட்டு பயன் பெறுங்கள்.
0: தொடரும் பாடல் ஜெகமே தந்திரம் படத்திலிருந்து தனுஷ், சந்தோஷ் நாராயணன் மற்றும் தீ பாடியது.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரு இசை கேட்டோம்.
1: நேயர்களே,
2: இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
1: ஃபார்ம் டு சிட்டி. இதில்
3: மாட்டு பண்ணை பொறுத்த வரைக்கும் மாடலை வந்து சேர்க்கணுங்க. பண்ண ஆரம்பிக்கிறவங்க போயிட்டு நம்ம ஒன்னா போய் ஒன்னா வாங்க முடியாது. அது வாங்கணும்னா வந்துட்டு நம்மளுடைய ஃபார்ம்ல வளர கன்றுகளாகட்டும் மாடுகளாகட்டும் கொஞ்சம் நாள் ஆகினா கொஞ்சம் அதுக்கான எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதுக்கு இருக்கும். நீங்க திடீர்னு வெளியிருந்து நிறைய வாங்கிட்டு வந்தீங்கன்னா
1: மாட்டுப்பண்ணை அமைத்து பால் விற்பனை செய்யும் கோயமுத்தூர் மாவட்டம் காளப்பட்டி டி ஓம் பிரகாஷ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.

0: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். கடந்த நிகழ்ச்சியில குளிர்பதன கிடங்கின் பயன்கள், பிளாஸ்ட் ஃப்ரீசரின் பயன்பாடு, உணவு மற்றும் உணவு சார்ந்த பொருட்கள் மட்டுமல்லாம விவசாயம் மற்றும் சிறு தொழில் செய்யறவங்களுக்கும் குளிர்பதன கிடங்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிற தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில அதன் அமைப்பு சார்ந்த சில தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம், நான் அனந்தகிருஷ்ணன், முதல் தலைமுறை தொழில் முனைவோர். கடந்த 25 வருஷமா வந்து நான் இந்த தொழில இருக்கேன். குளிர்பதன கிடங்கு வந்து அமைச்சு கொடுக்கறதா என்னுடைய தொழில். என்னோட பேக்ரவுண்டு வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால அங்க பொருட்கள்லாம் எப்படி சரியான விலை கிடைக்காம பாதுகாக்க முடியாம பிரிசர்வ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்த்ததுனால இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக இந்த தொழிலுக்கு வந்தேன். நான் படித்தது வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சது 1998. ஒரு 2 வருடம் வேலைக்கு சேர்ந்துட்டு ஒரு 2 வருடம் கழிச்சதுமே இந்த தொழிலுக்குள்ள இறங்கிட்டேன். இன்னைக்கு 25 வருஷம் கடந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2500 ஒரு 3500 வாடிக்கையாளர்கிட்ட இருக்கிறாங்க.
0: என்ன மாதிரியான பொருட்களுக்கு குளிர்பதன கிடங்க அமைக்கலாம், நீங்க எதுக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க?

0: வேறான பொருட்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த குளிர்பதன கிடங்கு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இந்த பொருளுக்கு மட்டும் அப்படின்ட்டு இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு கிளைமேட்டை, ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கறதா இதோட தொழில். நாங்கள் ஆங்கிலத்தில் தான் என்ன சொல்லணும்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளைமேட் கிரியேட்டர்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கணும், வெப்பநிலை இருக்கணும், ஒரு காலச்சூழல் இருக்கணும், ஒரு ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னா, எந்த பொருளுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா அந்த பொருள் வந்து ரொம்ப நாட்கள் நம்ம அதை நீட்டிச்சு வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது எங்களுடைய தொழில். கடந்த 25 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க நாங்கள் பண்ணி கொடுத்த பொருட்கள் இருந்து. அவங்க மூலியமாக நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணி இன்னைக்கு வரக்கூடிய இளம் தலைமுறையினர் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கறதையும் கேட்டுட்டு அதுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: ஒரு தடவை குளிர்பதன கிடங்கு அமைச்சிட்டோம்னா அதை எவ்வளவு நாள் வரைக்கும் நல்ல முறையில் வச்சுக்கலாங்க?
0: குளிர்பதன கிடங்குடைய லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நாங்கள் சொல்றது 15 வருஷம். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு லைஃப்னு சொல்றது வந்து 15 வருஷம். நாங்கள் வாரண்டி கேரண்டின்னு கொடுக்குறது 2 வருஷம். 2 வருஷத்துக்கு நாங்கள் டோட்டலாக டேக் கேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். வருஷம் 2 டைம் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறக்கு ஒரு சார்ஜஸ் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் போய் பண்ணி கொடுத்து மெயின்டைன் பண்ணுவோம். பொதுவாக இந்த பஃப் பேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் தான், அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து இத்து போகிற பொருள் கிடையாது. மேபி அந்த ஷீட்டில் இருக்கிற பெயிண்ட் போகலாம், ஏதாவது மலத்தடிப்பட்டு துருப்பிடிக்கல இந்த மாதிரி இருக்கலாம் ஒழிய 15 வருஷம் வந்து உறுதியாக எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலுமே, என்னோட பிராண்டுன்னு இல்லை எந்த ஒரு கம்பெனி பிராண்டாக இருந்தாலும் நல்ல முறையில் அதை யார் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த பொருளெல்லாம் வந்து இந்த பொருளை கரெக்டாக இந்த வேலை தெரிஞ்சவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா 15 இல்லை 30 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம கார் மாதிரி தான், நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கரெக்டாக வச்சிருக்கணும், கரெக்டாக பண்ணவங்களா இருக்கணும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அறகுறையாக தெரிஞ்சிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து ஒன்று பண்ணிட்டு போகும்போது என்னன்னா 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் ஃபெயிலியர் ஆயிரும், இந்த மாதிரி சம்பவம் நடந்துடும். இந்த துறையில் வந்து அதுவும் இருக்குது உங்களுக்கு. அதனால நாங்கள் வாடிக்கையாளர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரேட்டை மட்டும் பார்க்காதீங்க, தரம் இருக்கான்னு பாருங்கள், எத்தனை வகை பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஏற்கனவே பண்ண வாடிக்கையாளர்களோட திருப்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாமே இருக்குது, பார்த்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே நடத்த முடியாமல் போனவங்க இருக்கிறாங்க, 3 வருஷம் மேலே நடத்த முடியாமல் போனவங்க இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்து எங்கள் கூட ஆரம்பித்த கம்பெனிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு 80% கம்பெனி இன்னைக்கு இல்லை, பண்ண முடியாது. இது ஏன்னா சர்வீஸ் கொடுக்கணும், இது சர்வீஸ் கொடுக்கணும். நீங்கள் வாடிக்கையாளர் நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டால் ஃபோன் எடுக்கணும், வாட்ஸ்அப்பில் வருவாங்க, மெசேஜில் வருவாங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். அது இருக்கு, நம்ம பதில் சொல்லணுங்கிறத விட அது ஒரு சேவையாக பண்ணணும். நான் வந்து காலையில் 9 to 5 தான் நான் பேசுவேன் அப்படின்னா பண்ண முடியாது. சில நேரம் பொங்கல் லீவ்லையும் கூட எனக்கு ஒரு வாடிக்கையாளர் பேசிகிட்டே இருந்தார், காலையிலேருந்து பேசினார். நம்ம வீட்டில் இருந்தாலும் கூட ஒரு ஃபோன்லேயே பேசி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், நம்ம பேச மாட்டோம் அப்படின்னா ஆர்டர் வராது. அதனால வந்து என்னென்னா, நமக்கு வாடிக்கையாளர் தான் மெயின். ஏன்னா அவங்க வந்து எல்லா நாளும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸு அவங்க பேசி ஆர்டர் கொடுத்து நாம் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஓட்டி கொடுத்து அவங்க பொருள் உள்ளே வச்சு அவங்க திருப்தி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ண போகிறதில்ல. அப்போ என்றைக்காவது ஒரு நாள் புத்தாண்டுக்கோ இல்லை பொங்கலுக்கோ வாழ்த்து போடுவாங்க, இல்லை நம்ம போடுவோம், அவ்வளோதான். யாரும் தொந்தரவு பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறதோ கண்டிப்பாக வந்து அது பண்ணுவாங்க, நம்ம அது தொந்தரவாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நாங்களும் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம். இப்போது எங்கள் கம்பெனிலேயே ப்ரொடக்ஷனில் ஒரு மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டா நான் பொறுத்துக்கோணா அப்படிங்கிறத கேள்வி. ஏன்னா எனக்கு வந்து 30 பேர் சும்மா நிற்பாங்க, நான் 30 பேர் சும்மா நிற்கூடாதுன்னு என்ன பண்ணுவேன், எனக்கு சர்வீஸ் கொடுக்குறவர் வந்து போட்டு நான் வந்து தொந்தரவு பண்ணுவேன். அதே மாதிரி தான் என்னோட வாடிக்கையாளர் என்னை நினைப்பாங்க அப்படிங்கிற நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது.
1: இப்போ நீங்கள் இந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கிறது மட்டும் இல்லாமல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா?
0: ஆமாம், ஏன்னா ஒரு குளிர்பதன கிடங்கு வந்து வெறும் அமைச்சு கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா இதில் வந்து முக்கியமாக ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அதை பார்த்து கொடுக்கணும், செலி கொடுக்கணும். அப்போ சர்வீஸுங்கிறது வந்து இதில் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இது, இதில் எங்களுடைய தொழிலில் வந்து சர்வீஸு. கடந்த 1 வருஷமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்களே ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் குளிர்பதன கிடங்கு கொடுக்குறோமோ அந்த குளிர்பதன கிடங்குல என்ன வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்குது, என்ன ஈரப்பதம் இருக்குது, என்ன CO2 இருக்குங்கிறது எல்லாத்தையுமே வாடிக்கையாளர் வந்து அவரோட மொபைல்லே பார்த்துக்கலாம். அப்போது எங்களோட ஆப்பை மட்டும் அவர் டவுன்லோட் பண்ணிக்கணும், நாங்கள் அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அவர் ஒரு 10 கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்கு கூட வச்சிருக்கலாம், 1, 2, 3 அதில் நம்பர் வந்துடும், அதுலேயே அவர் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒன்று ஒரு ப்ராப்ளம்னா கூட என்னாகுன்னா உடனடியாக அவருக்கு ஒரு அலர்ட் போயிடும். அவருக்கு மட்டும் இல்லை, அவரு கீழே இருக்கக்கூடிய அவங்க யாராவது ஒரு 3 பேர் கொடுப்பாங்க, அந்த 3 பேத்துக்கு வந்து நாங்கள் ஆப் கொடுத்துருவோம், அந்த 3 பேத்துக்கும் மெசேஜ் போயிடும், ஆப்பும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெய்லியுமே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு 9 மணிக்கு வாடிக்கையாளர் சொல்கிற டைமுக்கு மெயிலில் வந்து போயிடும். உங்களுக்கு கடந்த ஒரு 24 மணி நேரத்துடைய என்ன டெம்பரேச்சர் ஓடிட்டு இருக்குது, எதா ப்ராப்ளம் ஆயிருது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வாடிக்கையாளருக்கு வந்து இங்கே பாருங்க, நான் உங்கள் பொருளை வந்து கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் வெப்பநிலை தான் வச்சிருக்கேன் காமிக்கிறதுக்கு இது வந்து ஒரு டூலாக இருக்குது. நாங்கள் கொடுக்குற குளிர்பதன கிடங்கு எங்கள் சர்வீஸ் டீமும் பார்த்துக்குவாங்க, சர்வீஸ் பிரச்சனை வருதுன்னு வந்து வாடிக்கையாளர் கூப்பிட்டு சொல்ற மாதிரி நாங்கள் கூப்பிட்டு சொல்லிடுவோம், உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு அவங்களுக்கும் வந்துடும். இதை வந்து குளிர்பதன கிடங்கு கொடுக்கறது கூட வந்து அடிஷனலாக கஸ்டமர் இந்த ஒரு 1.5 வருஷமா வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுக்காகவே ஒன்று பண்ணிட்டு இனிமேல் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் வந்து

0: எல்லாமே மொபைல் ஓரியன்டா இருக்கிறதுனால எல்லாருமே போன்ல தான் பாக்குறாங்க. இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அவரு இங்கிருந்து சென்னை போயிட்டு இருப்பாரு, அங்க போயிட்டு இருப்பாரு, அங்கிருந்தா கூட வந்து அவருடைய குளிர்பதன கிடங்கு வந்து கரெக்டா எங்கிட்டு இருக்குங்கிறத அவர் அங்கேயே பாத்துக்கலாம். இல்ல அவர் சந்திக்கிற வாடிக்கையாளர் காமிக்கலாம், இங்க பாருங்க என்னோட இப்படி வச்சிருக்கேன்னு காமிக்கலாங்கிறது பண்ணிருக்கோம். வாடிக்கையாளர் இன்னொருத்திட்ட காமிக்கும் போது எங்களுக்கு அது ஒரு விளம்பரமாவும் கிடைக்குது.
1: இப்போ இது சார்ந்து வேற ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நாங்க வந்து தயாரிக்கிறோம், தயாரிச்சு போய் அவங்களுக்கு வாடிக்கையாளருக்கு பண்ணி கொடுக்கறோம். ஒரு சில நேரம் நாங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், கிட்டத்தட்ட சவுத் இந்தியா மட்டும் தான் நாங்க பண்றோம், ஏன்னா சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக சவுத் இந்தியா பண்றோம். இப்போ நார்த்தில் வடக்கு மாநிலங்களில் எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது அப்படின்னா, இங்கிருந்து பொருட்களை தயாரித்து அனுப்பும்போது அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இதெல்லாம் ஜாஸ்தியாகனால என்ன பண்ணால், அவங்களுக்கு கன்சல்டன்சி மட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி சப்சிடிக்கு எங்கே போகணும், யாரை பிடிக்கணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரி இதுக்கு மட்டும் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து என்னன்னா என்னோட கமிஷன் சார்ஜஸ் மாதிரி மட்டும் நான் வாங்கிட்டு டிசைன் கன்சல்டன்சி மட்டும் பண்ணுறோம். ஏன்னா அவங்க பொருளை வந்து அங்கேயே வாங்கிக்கலாம், இப்போ டெல்லியிலேயோ அங்கே மும்பையிலே வாங்குறத விட்டுட்டு திருப்பி வந்து இங்கிருந்து வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும். அப்போ அதனால நாங்களே என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் இங்கே வாங்க வேண்டாம், நாங்கள் டிசைன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம், நாங்கள் சொல்கிற டிசைனுக்கு நீங்கள் நாங்கள் எங்கேன்னு சொல்கிறோம் அங்கே நீங்கள் வாங்கி அங்கேயே போட்டுங்க, அவங்களே சர்வீஸும் கொடுத்துருவாங்க நாளைக்கு அப்படிங்கிறனால அப்படி ஒரு சர்வீஸை வந்து தனியாக பண்ணி கொடுக்குறோம். சில வாடிக்கையாளருக்கு வந்து கோயம்புத்தூர்லையும் கூட கன்சல்டன்சி பண்ணி கொடுக்குறோம். ஒரு கஸ்டமருக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம், 75,000 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, இப்போ இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து அது ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்சியும் பண்ணுறோம் சில இதுக்கு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
3: உட்புறத்திலே எங்கள் உட்புறத்திலே இது ஆகாசவாணியின் உட்புறத்திலே.
4: இப்ப நீங்க இது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய சிக்கல்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லீங்களா, அது எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க?
5: ஆரம்ப காலகட்டங்களில் சவால்கள் ஜாஸ்தியா இருந்துச்சு. முதல் முறையா ஒரு தொழில் முனைவார வர்றபோது நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எல்லாம் விவசாய குடும்பம். அப்போ வந்து என்னன்னா இதுக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது. ஆரம்பத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குளிர்பதன கிடங்கு எங்காவது அமைக்க முடியுமா, யாராவது நமக்கு வாடிக்கையாளர் கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி முக்கியமா அந்த சவால்கள் எல்லாம் வந்து எப்படின்னா நாங்கள் யாருக்கு குளிர்பதன கிடங்கு பண்ணி கொடுத்தோமோ அந்த வாடிக்கையாளரை இன்னொரு வாடிக்கையாளருக்கு சொல்லி சொல்லி தான் நாங்கள் வளர்ந்து வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் 6-7 வருஷம் அப்படிதான் ஏற்கனவே ஒருத்தருக்கு பண்ணியிருப்போம், அந்த வாடிக்கையில் இன்னொருத்தருக்கு சொல்லி இன்னொரு சொல்லி அப்படிதான் பண்ணோம். அப்புறம் 2010 அந்த காலகட்டங்கள் வரும்போது கொஞ்சம் விழிப்புணர்வு ஜாஸ்தி அங்கே இருந்துச்சு. மக்கள்கிட்ட வந்து குளிர்பதன கிடங்கு போகலாம், இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேயே பண்ணுறாங்க, இங்கேயே ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது

0: நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. மற்ற பெரிய ஆல் இண்டியா லெவலில் பண்ண நிறுவனங்களா இருந்தாங்க கூட அவங்க கூட போட்டி ஓடுறதுங்கிற விலையில மற்ற கொள்முதல் எல்லாம் சவாலா இருந்துச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, எல்லாரும் பண்ற பொருள் நம்ம பண்ண வேண்டாம். அப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து யாரு தீர்க்க முடியாத பிரச்சனை எங்க இருக்கோ அதையே தீர்த்து கொடுக்கறதுல மெயினா நம்ம போக்கஸ்டு அதுல வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு எடுத்துட்டு வாடிக்கையாளர் எங்க கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு.
1: குளிர்பதன கிடங்கு அமைப்பு தொழில இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்குதுங்க?
0: சவால்கள் அப்படிங்கறது வந்து என்னன்னா, இன்னைக்கு பொருட்கள் உற்பத்தி பண்றதுல வந்து சவால்கள் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு வாடிக்கையாளர் நம்ம சந்திக்கிறோம், ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்குறோம், அதுக்காக என்ன பண்றோம், நம்ம ஒரு கையில இருந்து ஒரு 30% 40% போட்டு பொருளா வாங்கி ரெடி பண்ணி வைக்கிறோம். ஏதோ ஒரு கால சூழ்நிலையினால அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பில்டிங் அப்ரூவல் கிடைக்கல, இல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன லோன்ல பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வரபோது என்னன்னா, அவங்களால அந்த குளிர்பதன கிடங்கு அப்படி எடுத்து நடத்த முடியறதில்ல, மேல கொண்டு போக முடியல. அப்ப அந்த மாதிரி நாங்க ஒருத்தருக்காக பண்ணி வச்ச பொருள் இருந்துட்டு விற்க முடியாது. இது இதுதான் இதுல இருக்கிற

0: சூழ்நிலையினால அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பில்டிங் அப்ரூவல் கிடைக்கல, இல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன லோன்ல பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வரபோது என்னன்னா அவங்களால அந்த குளிர்பான கடங்கள் மறுபடியும் எடுத்து நடத்த முடியறது இல்ல, மேல கொண்டு போக முடியல. அப்ப அந்த மாதிரி நாங்க ஒருத்தருக்காக பண்ணி வச்ச பொருள் இருந்து விற்க முடியாது. இது இதுதான் இருக்கிற பிரச்சனைகளுக்கு. ஏன்னா இது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் நாங்க பண்றோம். இதை நாங்க வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு விற்க முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் எங்களுக்கு வந்து நிறைஞ்சிச்சு. அப்போ எப்படின்னா ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க, 4 வருஷம் ஆகி இந்த பொருள் எடுக்க மாட்டாங்க. கேட்டால் எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வரல, லோன் வரல, அப்ரூவல் வரல, இந்த மாதிரி நிறைய சிக்கல் அவங்களுக்கு இருக்கு, பேங்க்ல ஏதோ ப்ராசஸ் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நாங்க ஆனால் அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட்வான்ஸ் கொடுக்கும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்பிக்கையாக வந்து பண்ணிடுவோம். அப்போ அவங்க எடுக்கலங்கிற போது அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. அதெல்லாம் தான் இப்போ என்ன பண்ணணும், ஓரளவுக்கு குறைச்சல் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒன்று பண்ணிருக்கிறோம். அப்புறம் ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் தான். குளிர்பதன கிடங்குங்கிறது வந்து ஏதோ ஒரு பொருள் பண்ணிட்டோம் வித்துட்டோம் அப்படின்ட்டு வர முடியாது. பொருள் பண்ணியிருப்போம், நம்ம பொருளை கொண்டு இறக்கியிருப்போம், ஆனால் அந்த குளிர்பதன கிடங்கு அங்கே வந்து எல்லாம் மாட்டி முடிச்சு ஓட்டி கொடுக்கறதுக்கு வந்து 6 மாதம் 7 மாதம் ஆயிரும். சில நேரம் நாங்கள் எல்லாம் முடிச்சிருப்போம், கரண்ட் இருக்காது. கரண்ட் இருக்கும், மற்ற வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னன்னா கஸ்டமர்கிட்ட நாங்களும் வேலையை முடிக்காமல் ஒரு பேமெண்ட்டை கேட்க முடியாது. கடைசி பேமெண்ட்டை வந்து வேலையை முடிச்சு கொடுத்தா கேட்க முடியும். ஆனால் அரசாங்கத்துக்கு வந்து என்னன்னா நம்ம பில் பண்ணதையுமே 100% வரியை கொண்டு கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 30% பேமெண்ட் வந்து வாடிக்கையாளர்கிட்ட இருக்குது, ப்ளஸ் அந்த 30% நாங்கள் வாங்கல, ஆனால் அதுக்குண்டான வரி அப்படின்னு வரும்போது 18% வரி அப்படிங்கிறது 18% நம்ம கையிலிருந்து போட்டு அரசாங்கத்துக்கு கட்டிட்டு நம்ம 6 மாதம் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே ஏதாவது ஒரு இதாகும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபினான்ஷியலி அந்த சிக்கல் இருக்கும் உங்களுக்கு. அப்போது ஜிஎஸ்டி வந்தபோது கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பாலிசியை மாற்றிட்டு கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ அதெல்லாம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதில் சிக்கல் அப்படின்னு சொல்கிறது வந்து சில நேரம் விலையேற்றம் ஒரு சிக்கலாக இருக்குது எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாதமும் காப்பரோட விலை உங்களுக்கே தெரியும், தங்க விலை இதெல்லாம் பார்த்து காப்பர் வந்து 900 ரூபாய்க்கு இருந்தது கிலோ, இன்றைக்கி 1425 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இந்த ஒரு 25 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா விலையேற்றம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வாடிக்காட்ட ஆர்டர் வாங்கியிருப்போம், அந்த 900 ரூபா ரேட்டு அதுக்குண்டான ஒரு லாபம் தான் வச்சு வாங்கியிருப்போம். அங்கே இப்போ செயல்படுத்தி மாட்டிகிட்டு இருக்க இன்னும் 1 மாதம் ஆகலாம், ஆனால் என்னென்னா இப்போ 500 ரூபா ஏறிடுச்சு. இதை போய் நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட கேட்க முடியாது. இந்த மாதிரி சில நேரம் ஒரு சில சிக்கல்கள் வரும் உங்களுக்கு. இது வந்து எங்களுக்கு இல்லை, எல்லா தொழிலுக்கும் இருக்கும். பட் எங்களில் வந்து அதிகமாக இந்த காப்பருங்கிறது முக்கியமான பங்கு எங்களோட மிஷின்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே. அப்புறம் இப்போது நமக்கு டாலரோட வீழ்ச்சி இதெல்லாமே நமக்கு போய் பார்க்கும்போது என்னென்னா இது எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான். ஒன்றா யூரோப்லேருந்து வரணும், மெயினாக யூரோப் தான், இல்லைனா சைனா, இந்த ரெண்டும் தான் சோர்ஸ் உங்களுக்கு. அப்போ நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் எனக்கு யூரோப் வேணும்னு சொல்லும்போது கம்பர்சன் யூரோப்லேருந்து பண்ணும்போது நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது ஒரு விலையாக இருக்கும், நம்ம ஆர்டர் போட்டு வர்றபோது அங்கேருந்து கிளம்புறபோது ஒரு விலையாயிரும். இதெல்லாம் கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் நமக்கு இருக்குது. அதனால் வந்து ஒரு இதில் லாபம் இருக்கும், ஒரு இதில் லாபம் கம்மியாக இருக்கும். அதைய நம்ம 1 வருஷமாக மொத்தமாக தான் பார்க்கணும். ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பார்த்தோம்னா பண்ண முடியாது.
1: இவ்வளவு நேரமும் ரொம்ப பொறுமையா குளிர்பதன கிடங்கு அமைக்கிறத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: இந்த ஆகாஷ்வாணியுடைய நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு என்னோட அனுபவத்தில் நடந்த நிகழ்வுகள் சொன்னதன் மூலியமா யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில சின்னதா அவங்களுக்கு பயன் கிடைச்சு ஒரு அடித்தட்ட மக்களுக்கு, ஒரு விவசாயிகளுக்கு, ஒரு வியாபாரிகளுக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மக்களுக்கு போய் சேரும்போது அவங்க வந்து குளிர்பதன கிடங்கு துறையிலேயோ குளிர்பதன கிடங்கு அமைச்சோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்க ஒரு வாழ்க்கையில் முன்னேறினாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மூலையில வந்து இது பயன்பட்டுச்சு அப்படின்னா செலவிட்ட நேரம் வந்து பயன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.
2: இதுவரை விவசாயிகளுக்கும் சிறுதொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விளக்கம் தந்தார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள்.
3: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய உருப்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரியாஹாப் யாசிர் நயினார் அவர்கள்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: ஃபார்ம் டு சிட்டி. இதில்
3: மாட்டு பண்ணை பொறுத்த வரைக்கும் மாடலை வந்து சேர்க்கணுங்க. பண்ண ஆரம்பிக்கணும்னு போயிட்டு நம்ம ஒன்னா போய் ஒன்னா வாங்க முடியாது. அது வாங்கணும்னா வந்துட்டு நம்மளுடைய ஃபார்ம்ல வளர கன்றுகள் ஆகட்டும் மாடுகள் ஆகட்டும் கொஞ்சம் நாள் ஆகுனா கொஞ்சம் அதுக்கான எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதுக்கு இருக்கும். நீங்க திடீர்னு வெளியிருந்து நிறைய வாங்கிட்டு வந்தீங்கன்னா
2: மாட்டுப்பண்ணை அமைத்து பால் விற்பனை செய்யும் கோயம்புத்தூர் மாவட்டம் காளப்பட்டி டி ஓம் பிரகாஷ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவிக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவிக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். ஆகாஷவாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கிராமபோனும் 103ம். சோ இந்த நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் அதுவும் 1950 முதல் 1969 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்க எப்படி பாடல் கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2316312 இந்த எண்ணுக்கு அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணும் போதே கோயம்புத்தூர் குறிய முன் இணைப்பு என்னன்னு 0422 எண்ணை நினைச்சு கால் பண்ணுங்க. 2 நம்பருமே பிஸியா இருக்குங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிக்கலாம். 9585800103 வாட்ஸ்அப் எனக்கு உங்க பேர் ஊரோட இப்ப நான் சொன்ன அந்த இயர் 1950 முதல் 1969 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படத்துல இருந்து நீங்க பாட்டு கேட்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர் யார் எங்கிருந்து பேசுறாங்க? ஹலோ.
4: ஹலோ மேடம், வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: விஜயலட்சுமிங்கா.
3: சொல்லுங்க விஜயலட்சுமி, எங்க இருந்து கால் பண்றீங்க?
4: திருப்பூர்ல இருந்து மேடம்.
3: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
4: பெரியார் காலனிங்க.

0: சரி, உங்களுக்கு என்ன படத்துலன்னு என்ன பாட்டு வேணும்?
1: இருந்து போடுங்க, சித்தாடை கட்டிக்கிட்டு. நன்றி மேடம், வாங்க
0: நன்றி,
1: சாப்பிடலாம்.
0: சாப்பிடுங்க. சாப்பிட்டு தான் வந்தேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜி பத்மினி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: 3:11 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கிராம போனும் 103 நேயர்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்த நேயர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், ஜாயிலிருந்து ராஜன் பேசுறேன்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
2: இருமலர்கள்ந்து மாவே பொன்மயிலாய் பாட்டு
1: தாட்டு வருது, கேளுங்க.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: 3:18 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராமபோனும். 103 நேயர்களினுடைய விருப்பமான பாடல்கள் ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு ஹலோ
3: சொல்லுங்க.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் தான் சத்தியமகள் சார், துரைசாமி பேசுறேங்க.
2: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
3: காத்தவராயில இருந்து ஜிகு ஜிகு ஜிகு ஜிகு ஜிகு சந்திரபாபு பாட்டுங்க.
2: பாட்டு வருது, கேளுங்க.

போனே கூறி பிடிக்க போனேன். அங்கு அலாபத்தம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. நான் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி பிடிக்க போனேன். அங்கு அலாபத்தம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. இந்த ஆளை கண்டதும் வேறிச்சா அவ அழக காட்டி முழிச்சா. அப்படி முறைச்சா இப்படி சிரிச்சேன். அப்புறம் நெளிச்சா நானும் கெளிச்சேன். அந்த அம்மா கண்ணு கும்மாளா.

கண்ணு கொஞ்சம் கட்டையான பொண்ணு காட்டு பத்திரி சேல கழுக்கு காட்டுவதே வேலை போட்டிருப்பா வங்கி அவ பேரு கூட சிங்கி உன தூண்டி போட வந்த அந்த

கிராமபோனும் 103 ப்ரோக்ராம் கேட்டுட்ருக்கீங்க. நேயர்களுடைய விருப்பமான பாட்டு அடுத்ததா யாருடைய விருப்ப பாட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கீதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர். கேரளா பாலக்காடிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வருது குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மணி 28 நிமிடம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கிராம போனும் 103 நேயர்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களே, உங்க விருப்ப பாட்டு இன்னும் நம்ம கிராம போனும் 103 நிகழ்ச்சியில இடம்பெறல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணிருங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். 0422 கோயம்புத்தூர்க்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல உங்க விருப்பம் தெரிவித்தால் போதும். 9858 0001 வாட்ஸ்அப் எனக்கு. உங்க பேர், ஊரோட 1950 முதல் 1969 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து உங்க விருப்ப பாடல கேட்கலாம். அடுத்த நேயர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: இன்னத்தடகம் அருகில் உள்ள நஞ்சண்டவரத்திலிருந்து பழனிசாமி.

3:34 நிமிஷம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராம போனும் 103 ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டுக்கூடிய இந்த டைம்ல போன்ல மட்டும்தான் விருப்பம் தெரிவிச்ச நேயர்களுக்கு பாட்டு கொடுப்பீங்களா? வாட்ஸ்அப்ல நாங்களும் இருக்கோம், இந்த பக்கமும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்காக இப்ப வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்க நேயர்களுடைய பாடல் தான். சிங்காநல்லூர்ல இருந்து தெய்வானை பாடல் கேட்டிருக்காங்க. பணமா பாசமா திரைப்படத்துல இருந்து இழந்த படம் பாட்டு தான் வேணும்னு அவங்களுக்காக பாடல் வருது. ஸ்டே டியூன்.

0: 3:39 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கிராம போனும் 103 நேயர்களினுடைய விருப்பமான பாடல்கள் அடுத்ததான். ஹலோ
1: ஹலோ, வணக்கங்க. நான் கோயில் படத்திலும் துரையன்
0: பேசுறேன். துரையன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: சிறுவர் செல்வன் படத்துல இருந்து மன்னவன் வந்தான்
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி
0: நன்றி.

தங்கத்தின் தாங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க

3:44 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கிராம போனும் 103 நேயர்களினுடைய விருப்பமான பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மனோ, ரெட்ஃபீல்ட்ஸ் ரோட்ல இருந்து. சோ அவங்களுக்காக பேசும் தெய்வம் திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, அழகு தெய்வம் அந்த பாட்டு தாங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட அதே பாட்டு வருது, கேட்போம்.

0: என்ன படத்துல இருந்து
1: பாட்டு வருது கேளுங்க.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்ம தூளு.
1: மூன்று மணி 53 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கிராமபோனும் 103. அடுத்த பாடல் வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தோழி பேர் சுரேஷ்குமார். அவங்களுடைய குடும்பத்தினர்ல பாடல் கேட்டிருக்காங்க. இங்க கோயம்புத்தூர் ராமநாதபுரம்ல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வருது படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்துல இருந்து.

0: கிராமபோனும் 103 ப்ரோக்ராம்ல கலந்துக்கக்கூடிய நிறைவான அழைப்பாளர். ஹலோ,
1: ஓ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாகர்கான்பூர் நடராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க நடராஜ், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: நல்ல சிவப்புல அடி இருந்தா இல்லை, இது இருந்தா அடி இல்லை
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: ஓகே, நன்றி
0: நன்றி.

0: நேரம் 4 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்வை நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: அழகான பாடல்களை ரொம்ப அருமையா கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக காத்திருக்குது. மயக்கும் மாலை திரைப்படம் தரும் திரைப்படங்கள்ல இருந்து நிறைய பாடல்கள் கேட்க இருக்கிறோம். சோ அந்த வகையில நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடல் மூடுபனி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. மயக்குமாலை கேட்டுட்டு இருக்கீங்க. 4:13 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜாடிக்கேத்த மூடி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, இசை ஹம்சலேகா.

0: கேட்ட அந்த பாடல் சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக அருண்மொழி கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. 4:22 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: மயக்கும் மாலை சூப்பரான பாடல்களை ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோபுரவாசலிலே திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: கேட்ட அந்த பாடல் பிரதாப் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை மரகதமணி. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை. இந்த நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சி வழங்கியோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: 4:34 மயக்கும் மாலை தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பார்வதி என்னை பாரடி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

0: நேயர்களே,
1: இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் ஃபார்ம் டு சிட்டி. இதில்
2: மாட்டு பண்ணை பொறுத்த வரைக்கும் மாடுல வந்து சேர்க்கணுங்க. பண்ண ஆரம்பிக்கணும் போயிட்டு நம்ம ஒன்னா போய் ஒன்னா வாங்க முடியாது. அது வாங்கினோம்னா வந்துட்டு நம்மளுடைய ஃபார்ம்ல வளர கன்றுகளாகட்டும் மாடுகளாகட்டும் கொஞ்சம் நாள் ஆகுனா கொஞ்சம் அதுக்கான எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதுக்கு இருக்கும். நீங்க திடீர்னு வெளியிருந்து நிறைய வாங்கிட்டு வந்தீங்கன்னா
0: மாட்டுப்பண்ணை அமைத்து பால் விற்பனை செய்யும் கோயம்புத்தூர் மாவட்டம்

0: காளப்பட்டி டி ஓம் பிரகாஷ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: 1 2

0: சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: மயக்கும் மாலை கேட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. 4:45 ஆயாச்சு. அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. புது கவிதை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

கேட்ட அந்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. 4:55 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மயக்கும் மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். ராசாமகன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

மயக்கும் மாலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி நேயர்களை. இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து தேசிய விண்வெளி தினத்தையொட்டி ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி கல்பனா அரவிந்த் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதமடித்தார். மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:02. தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி கல்பனா அரவிந்த் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.
3: அகில இந்திய வானொலி கோவை நேயர்களுக்கு கல்பனா அரவிந்தின் அன்பார்ந்த வணக்கம். இந்தியா தனது சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரை ஆகஸ்ட் 23, 2023 அன்று மாலை 6:03 சந்திரனின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறக்கியது. விக்ரம் லேண்டர் இறங்கிய புள்ளியை சிவசக்தி பாயிண்ட் என்று பாரத பிரதமரால் பெயர் சூட்டப்பட்டது. சிவன் என்பது மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கான உறுதிப்பாட்டை குறிக்கிறது. இந்த தீர்மானங்களை அடைவதற்கான வலிமையை சக்தி பிரதிபலிக்கிறது. இந்த சாதனையை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 இந்திய அரசு தேசிய விண்வெளி தினமாக அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளித்துறை நாடு முழுவதும் விரிவான கொண்டாட்டங்களை நடத்த உள்ளது. தேசிய விண்வெளி தினமான இன்று நேயர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறி சந்திரயான் 3 பற்றி இந்த பதிவில் காண்போம். சந்திரயான் 3 என்பது சந்திரயான் 2 பின்தொடர்ந்து சந்திர மேற்பரப்பில் பாதுகாப்பாக தரை இறங்குதல் மற்றும் ரோவர் மூமெண்ட் திறனை நிரூபிக்கும் பணியாகும். சந்திரயான் 3 உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட லேண்டர் மாடியூல், ப்ரொபல்ஷன் மாடியூல் மற்றும் ரோவர் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது கிரகங்களுக்கு இடையேயான பயணங்களுக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி நிரூபிக்கும் நோக்கத்துடன் உள்ளது. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை பூர்த்திவிடும் என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கேற்ப சந்திரயான் 2 திட்டமிடலில் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து சந்திரயான் 3 தரையிறங்கும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு வலுவான முக்கியத்துவம் அளித்தது. சந்திரயான் 2 மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று தகவமைப்பு மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவம். பின்னடைவுகள் விண்வெளி ஆராய்ச்சியின் ஒரு பகுதி என்றும் அவை மதிப்புமிக்க கற்றல் வாய்ப்புகளை வழங்குகின்றன. முதலாவதாக சந்திரயான் 2 நோக்கம் சேஃப், சாஃப்ட் அண்ட் ப்ரிசைஸ் லேண்டிங். இது சந்திரயான் 3 சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங் ஆக மாற்றப்பட்டது. சந்திரயான் 3 ஜூலை 14

0: 2023 அன்று விண்ணில் ஏவப்பட்டு ஆகஸ்ட் 5, 2023 அன்று லூனார் ஆர்பிட்டை சென்றடைந்தது. ஆகஸ்ட் 23, 2023 இந்திய நேரப்படி மாலை 6:03 பிளான் செய்யப்பட்ட பாதையில் பிளான் செய்யப்பட்ட இடத்தில் வெற்றிகரமாக தரை இறங்கியது. எங்களின் சேர்மன் டாக்டர் எஸ் சோமநாத் அதை அனௌன்ஸ் செய்த பிறகு எழுந்த கரவொலி அடங்குவதற்கு பல நிமிடங்களாகியது. இதற்காக அல்லும் பகலும் பாடுபட்ட விஞ்ஞானிகளின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. இன்று நினைத்தாலும் கண்கள் குளமாகித்தான் போகிறது. இந்த அபார சாதனைக்கு பின் ரோவர் லேண்டரின் மடியிலிருந்து இறங்கி சந்திர மேற்பரப்பில் கால் பதித்ததையும் லேண்டர் இமேஜர் கேமராக்களின் மூலம் நிகழ்நேரத்தில் பூமிக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அனுப்பிய பொழுது அனைவரும் ஆஹா என்று ஆரவாரித்தது இன்றும் மறக்க முடியாதது. இது மட்டுமே இல்லாமல் லேண்டரை ரோவர் கேமராக்களின் உதவியுடன் செல்ஃபி எடுத்ததும் ரோவர் டீம் 14 நாட்களும் இரவு பகல் என்று பாராது அதை 101 மீட்டர் மூவ் செய்து 101 நாட் அவுட் என்று கொண்டாடியதும் இன்றும் என் நினைவில் உள்ளது. பிரக்யான் ரோவரின் ஒரு சந்திர நாள் அதாவது 14 பூமி நாட்கள் முழுவதும் வேலை பார்த்த பிறகு ஆஃப் செய்யப்பட்டது. ஏனெனில் அதன் மின்னணுவியல் குளிர்ந்த சந்திர இரவை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை. இது மட்டுமே இல்லாமல் லேண்டரில் ஹாப் டெஸ்டும் செய்யப்பட்டது. இது பின்வரும் நாட்களில் சந்திரனின் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷனுக்கு முன்மாதிரியாகும். சந்திரயான் 2 கடுமையான சவால்களை எதிர்கொண்டிருக்கலாம், ஆனால் அது சந்திரயான் 3 வெற்றிக்கு வழிவகுத்தது. கற்றுக்கொண்ட பாடங்கள், பணி திட்டமிடல், துல்லியமான தரையிறக்கம், சோதனை, தகவல் தொடர்பு மற்றும் தகவமைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதில் விலைமதிப்பற்றவை என்பதை நிரூபித்தன. சந்திரயான் 3 வெற்றி சந்திர ஆய்வில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இது மட்டுமே அல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சியின் சவாலான துறையில் கற்றுக்கொள்ளவும் மாற்றியமைக்கவும் சிறந்து விளங்கவும் இஸ்ரோவின் திறனை நிரூபித்தது. எதிர்காலத்தை நாம் பார்க்கும்போது இந்த பாடங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி சந்திரனுக்கு அப்பாலும் பிரபஞ்சத்திலும் இஸ்ரோவின் முயற்சிகளை வழிநடத்தும். லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ் அண்ட் நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட் என்ற டாக்டர் அப்துல் கலாமின் கோட் உடன் இந்த வாய்ப்பை எனக்களித்த அகில இந்திய வானொலி நிலையத்தினருக்கும் மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: நேயர்கள் கேட்டது தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி கல்பனா அரவிந்த் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டோம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டா 5:15. இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு 23 நம்ம வந்து நேஷனல் ஸ்பேஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தகவல்களை இப்ப நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். இதற்கு காரணம் இந்த சந்திராயன் 3 அப்படிங்கிற விண்கலத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிலவுல சாஃப்ட் லேண்டிங் வந்து செஞ்ச ஒரு நாடு நமது நாடு. இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படிங்கிற பெருமையை பெற்றது நம்மளுடைய நாடு. இதுல இந்த நாளினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படிங்கிறது வெறும் ஒரு வெற்றியை நினைவு கூறக்கூடிய நாளாக மட்டும் இல்லாமல், இந்த விண்வெளி அறிவியல், டெக்னாலஜி, இனோவேஷன் இதுல எல்லாத்திலையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஈர்க்கக்கூடிய இந்தியாவின் விண்வெளி பயணத்தை மக்களிடம் கொண்டு செல்வதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆரியபட்டா, சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா L1 இப்படி பல முக்கிய மிஷன்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வருது. எதிர்காலத்துல ககன்யான் போன்ற மனித விண்வெளி பயண திட்டங்களும் நம்மளுடைய இந்தியாவில முக்கிய ஒரு இலக்குகள்ல ஒன்றாக இருக்கு. சோ வானத்தை பார்த்து கனவு கண்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ அந்த வானத்தையே தொட்டு சாதிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. சந்திரனை தொட்ட இந்தியாவின் பெருமையை கொண்டாடக்கூடிய ஒரு தினம்தான் இந்த நேஷனல் ஸ்பேஸ் டே, அதாவது 23. இது வந்து 3வது நேஷனல் ஸ்பேஸ் டேவாக இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் டைம் கரெக்டா 5:27 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு வந்து இன்னொரு மிக முக்கியமான தினமும் கூட, அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சாந்தி சேனா டே. இந்த தினம் சாந்தி சேனா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு அமைதிப்படை, பீஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தினம். நம்ம கையில வந்து ஆயுதங்களை ஏந்தி போராடக்கூடிய படையாக இல்லாமல் நம்ம வன்முறையை எதிர்த்து அகிம்சை வழியில தான் நம்ம வந்து போராடணும் அப்படிங்கறத ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட தன்னார்வ தொண்டர்களின் அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டது இந்த தினத்துல. சரி, இதை உருவாக்கியது யார் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், மகாத்மா காந்தியினுடைய இந்த அகிம்சை கொள்கையுடன் தொடர்புடையதுதான் இந்த சாந்தி சேனா தினம் அப்படிங்கிறது. வன்முறைக்கு எதிராக சமூகத்துல அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கு. அமைதியை மட்டும்தான் நம்ம வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு முடிவை சிந்தித்து எடுக்கப்பட்ட ஒரு தினம். இந்த தினத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கும் பொழுது, வினோபாவே அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துப்படி முக்கியமான பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை போய் சமாதானப்படுத்துவது கிடையாது, அதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய, அந்த பிரச்சனை உருவாக காரணமாக இருந்த வெறுப்பு, வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், நான் நீ அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவினையே இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான காரணிகளை நம்ம முதல்ல குறைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். வன்முறைக்கு பதிலாக அகிம்சையும், வெறுப்புக்கு பதிலாக அன்பை வந்து நம்ம கொடுக்கணும், பிரிவினைக்கு பதிலாக ஒற்றுமையாக நம்ம இருக்கணும், சண்டை போடக்கூடாது, அதற்கு பதிலாக பேச்சுவார்த்தைகளை நம்ம முன்னெடுத்து வைக்கணும், இப்படி பல வேறுபாடுகளெல்லாம் தாண்டி மனித நேயம் இங்க மேலோங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான். அவசர நிலைகள்ல மக்களுக்கு போய் உதவி பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த சாந்தி சேனாவினுடைய சிந்தனைகள்ல மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒருத்தருடைய உண்மையா இருக்கணும், அகிம்சை வழியில நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, இந்த பிரிவு சார்பெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்றைய காலத்துல சமூக ஊடகங்களையும் சரி எங்கிருந்தாலும் சரி, சின்ன ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அது என்னன்னு கூட முழுசா நம்ம ஆராய்

தெரியாம அந்த தகவல் வந்து வேகமா பரவி ஒரு வெறுப்பையும் மோதலையும் ஏற்படுத்தியிருது. இன்றைய காலத்தில் அதுதான் உண்மை இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல முதல்ல வந்து கேளுங்க, அப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அதற்கு பிறகு நீங்க பேசுங்க, அந்த வன்முறைக்கு பதிலாக அமைதியை வந்து தேர்ந்தெடுங்க அப்படிங்கறதுதான் இந்த இயக்கத்தினுடைய சிந்தனை. ரொம்ப பொருத்தமான ஒரு சிந்தனை இல்லைங்களா? ஒரு நாட்டை வந்து நம்ம வலிமையானதாக மாற்றுவதற்கு ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் அன்பும் தான் வந்து முக்கியமான காரணம். வெறுப்புக்கு பதிலாக அன்பையும் வன்முறைக்கு பதிலாக அகிம்சையையும் கையாளணும் அப்படிங்கறதான் இந்த தினத்தினுடைய மிக முக்கியமான தினம். அமைதிக்காக உருவாக்கப்பட்ட இந்த உயர்ந்த சிந்தனையை வந்து நினைவுபடுத்தக்கூடிய நாள் இன்றைய நாள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:43. இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான தினமும் கூட. அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடிய மக்களின் சுதந்திரம் மற்றும் மனித கண்ணியத்திற்கான போராட்டத்தை நினைவு கூறக்கூடிய நாளும் இன்றைக்குத்தான். அதாவது பாதிக்கப்பட்டவர்களை வந்து நினைவு கூறணும், அடிமைத்தனத்தால் உயிரிழந்தவர்களினுடைய துன்பப்பட்ட மக்களின் நினைவை பாதுகாக்கணும் அப்படிங்கறதான் இன்றைய தினத்தினுடைய நோக்கம். சுதந்திர போராட்டத்தை மதிக்க வேண்டும், அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடிய மக்களின் தைரியத்தையும் எதிர்ப்பையும் நினைவு கூறக்கூடிய தினம் இன்று. சமத்துவத்தை வந்து வலியுறுத்தணும் அப்படிங்கிறதும், மனிதர்கள் அனைவரும் சமமான கண்ணியத்திற்கும் உரிமைகளுக்கும் உரியவர்கள் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும். எதிர்த்தல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, அவங்க வந்து நம்மளை நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான ஒரு தினமும் இன்றுதான். ஒரு காலத்தில் மனிதர்களையே மனிதர்கள் விற்ற வரலாறெல்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு இருளுக்கு எதிராக சுதந்திரத்திற்காக எழுந்த ஒரு குரல்கள் உலகையே வந்து மாத்தியிருக்கு. இந்த 23 அந்த ஒரு நாளை நினைவு கூறக்கூடிய நாளாக மட்டுமல்லாமல், இந்த பாகுபாடு, மனித சுரண்டல் இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு உலகத்தை, நல்ல ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள எடுத்துக்கணும். மனிதர்களை பிரிப்பது, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு தினம் வந்து மனித நேயத்தை நம்ம காக்க வேண்டும் என்பது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் டைம் கரெக்டாக 5:53 ஆகிட்டுக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இந்த இளமை புதுமை நிகழ்ச்சியில் இன்றைய நாளினுடைய முக்கியத்துவம் என்ன, உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படக்கூடிய சிறப்பு தினங்கள் என்ன, அந்த டே நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு ஸ்பெஷல் டேவும் வெறும் கொண்டாட்டத்திற்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல விஷயத்தை நினைவுபடுத்தணும், சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்ட தகவல்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். இந்த முக்கியமான தினங்கள் சொல்லக்கூடிய சிந்தனைகளை நம்ம வந்து நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ புதுமையான சிந்தனைகளோடு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இளைய தலைமுறையாக நம்ம இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்ட டேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக நமக்கு ரகுதாதா படத்திலிருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி தொகுப்பில் இது வரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது நான் உங்க ஐஸ்வர்யா.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷவாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் TM சவுந்தரராஜன் பாடியது.

வச்சுக்கலாம். நேர்களை, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் இதில் மாட்டுப்பண்ணை அமைத்து பால் வியாபாரம் செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியை சேர்ந்த இளம் விவசாயி டி ஓம் பிரகாஷ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். 9 மணிக்கு இந்தியன் ஜெனரல் சீசன் 16 இரண்டாம் ரன்னர் அப் மன்ராஜ் வீர் சிங் பங்கேற்கும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் கேட்கலாம். நாளை 24/8/2026 திங்கட்கிழமை காலை 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி தீபா அவர்கள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் இதில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் லமன் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கோபர்தன் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே இதில் பொதுநல மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரெஹாப் யாசர் நைனார் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:20 சித்திரசிவானம் இதில் மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்கு பெறும் நேர்களை இடம்பெறும். 6:00 பூச்செண்டு. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் கடுகள் தகவல் களஞ்சியம் 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் கேட்டது இன்று மற்றும் நாளை அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்.

சங்கொலி இடையோ அசைந்திடும் கிங்கினி என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி

0: கேட்ட அந்த பாடல் நட்சத்திரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை சங்கர் கணேஷ். நேர்களை, நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நமது ஆகாஷவாணி 103 கோயம்புத்தூர், எஃப்எம் ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்வி நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: 6:14 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல பூச்சென்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களினுடைய வானிலை எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. ஈரோடுல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. சேலம்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கு. இறுதியாக கேரள மாநிலம் பாலக்காடுல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கிறதா சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் சொல்லுது.

கேட்ட அந்த பாடல் உனக்கும் வாழ்வு வரும் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை சங்கர் கணேஷ். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் பூச்சென்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா இப்போ டிராஃபிக் அப்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ காந்திபுரம் டு மேட்டுப்பாளையம் ரவுட்ல கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கங்கா ஹாஸ்பிட்டல் கிட்ட, சாய்பாபா காலனி, பெரிய நாயக்கன் பாளையம் கிட்ட எல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருக்கு. சேம் டைம் டவுன் ஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைஷால் ஸ்ட்ரீட்டு, ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட், ராஜா ஸ்ட்ரீட் இந்த பகுதிகளில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருக்கு. காந்திபுரம் டு சோமனூர் ரூட்லையும், அதாவது லக்ஷ்மி மில்ஸ், நவ இந்தியா, பீலமேடு, சிட்ரா ஆகிய பகுதிகளையும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்க ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க.

0: கேட்ட அந்த பாடல் திரிசூலம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா. லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது
0: பூச்சென்ற நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்களை மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து, இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர்வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசு போய் பார்த்தாதான் போன புரியும். ஜெயிச்சதோட சரி, எல்லா எம்எல்ஏ இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இதுவரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது கிடையாது, எந்த அமைச்சர் வந்தது கிடையாது, அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, பிசிக எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்கள் போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியாது. எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும்.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மூன்று அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: உள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
1: உங்களுடைய போன்ல வீடியோக்கள்ல யூனிஃபார்ம்ல யாராவது வந்து தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு, அதனால நாங்கள் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறையில டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே வந்து கிடையாது. அது போல எதனும் ஒரு கால் வந்தா உடனடியாக நீங்க அதை கட் பண்ணிடுங்க. 1-9-3 சைபர் அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க வந்து உடனடியாக புகார் பண்ணலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் கியூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச

0: பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம டீ கடையில இணைஞ்சிருக்கோம். சூடா டீ ரெடியா பத்மினி?
3: ரெடி ஆயிஷும். சோ அதே மாதிரி ஒரு சூப்பரான சூடான ஒரு டாபிக் கூடயுமே நான் வந்திருக்கேன்.
2: சொல்லுங்க.
3: சோ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், என்ன அப்படின்னா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வராதா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா உங்களுக்கும் இருக்கு இல்லையா?
2: அந்த ஏக்கம் இப்ப வரைக்கும் இருக்கு.
3: ஏக்கம் நிச்சயமாக நிஜமாகும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட நம்ம இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி
2: நம்ம ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம்.
3: எஸ் கண்டிப்பா
2: இருக்கிற எல்லாத்துக்குமே அது நிறைவேறணும். சரி,
3: எஸ் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு சென்ற அனுபவம் பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறதுக்காக காத்திருக்கோம்.
2: ஓகே,
3: சோ இது பத்தி ஷேர் பண்றதுக்காக நேயர்கள் இருக்காங்க. நம்பர் என்ன அப்படிங்கறத வந்துட்டு சொல்லிடலாம். 0422 கோயம்புத்தூருக்குரிய முன்னிணைப்பினோட 2312103 இந்த எண்ணுக்கு அல்லது 2316312 கால் பண்ணலாம்.
2: கண்ணா கால் பண்ணுங்க, பொறுமையா கால் பண்ணுங்க. வாடகை வீட்டுல இருந்ததுல இருந்து அப்படியே சொந்த வீட்டுக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கறத சேர்ந்து சொல்லுங்க.
3: நிச்சயமா
2: நிகழ்ச்சியில் நேயக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
2: ஓகே, அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம், டீ கடை யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஹலோ.
2: ம்,
4: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க மனோகரன், சொந்த வீட்டுல இருக்கீங்களா, வாடகை வீட்டுல இருக்கீங்களா?
4: நான் இப்ப வந்து வாடகை வீட்டுலதான் இருக்கிறோம். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி எங்க சொந்த வீட்டுல இருந்து நாங்க இங்க வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து வாடகை வீட்டுல இருந்தோம்.
2: வாடகை வீட்டுல
4: இருந்தப்ப எங்க அப்பா வந்து சாதாரணமா போலீஸா இருந்தாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி மாடி வீட்டுலாம் நம்ம கட்ட முடியுமா கட்ட முடியாதா அப்படின்னு ரொம்ப எங்க அப்பா ரொம்ப ஏங்கி இருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா காசு இது பண்ணி அது வந்து லோன் போட்டு வீடு கட்டி 45 இருந்தோம். இப்ப ஒரு 5 வாடகை வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்திருக்கோம். ஆனா வாடகை அந்த சொந்த வீடு இருக்கு. அந்த அதுல அந்த சொந்த வீட்டுல நாங்க வாடகை வீட்டுல படாத அவஸ்தப்பட்டோம். ஏன்னா கரெக்டா வாடகை கொடுத்தா கூட ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க அந்த ஓனர், ஹவுஸ் ஓனர்.
2: சரி, ஓகே,
3: லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குதுல.
2: இவரு வாடகை வீட்டுல இருந்துட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சொந்த வீட்டுல இருந்து எகைன் வாடகை வீட்டுக்கு வந்திருக்காரு போல.
3: அதுதான் அதுதான். சோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த நம்பர் பிஸியா இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் வாயிலாக கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
2: மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, என்னதான் மாசம் மாசம் வாடகை கொடுத்தாலும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க, இதெல்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற ரூல்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு மனசுல தோன்ற ரூல்ஸ் ஏதாச்சும் இருக்கா?
3: இருக்கு இருக்கு. டைம் நம்ம வந்து எல்லா பொருளையும் கரெக்டா யூஸ் பண்ணலாம், ஆனா தண்ணியை வந்துட்டு கம்மியா யூஸ் பண்ணணும், ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் போடும்போது எதுக்குடா இந்த வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா ஒரு ஃபீல் இருக்கதான் செய்யுங்க இல்லையா. அடுத்த நேயர் வந்துட்டாங்க.
2: வணக்கம், டீ கடை.
5: ஹலோ, வணக்கம்.
2: யார் பேசுறீங்க? சொந்த வீடு வாங்கணுங்கற லட்சியத்தோட ஓடிட்டு இருக்கீங்களா இல்ல எப்படி?
5: ஆமாங்க, ஒரு இடம் இருக்கு, அதுல கட்டணுங்கற ஒரு விருப்பம் ஆசை. ஓகே,
2: நிலம் இருக்கு. அந்த ஆசை வந்து நிச்சயமா நடக்கும்.
3: நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா இஷு அவங்க வந்து வாடகை வீட்டுக்கு இருப்பாங்க, பட் சேம் டைம் இருந்துகிட்டே வந்துட்டு ஏதாவது லேண்ட் வாங்கிடுவாங்க, எப்படியாவது ஒரு வீடு கட்டிடுவோங்கற ஒரு கனவு உங்களுக்கு இருக்கு இல்லையா?
2: 2BHK ஓ 3BHK ஓ கடைசில ஒரு
3: BHK, சரி,
2: கடைசில ஒரு குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்னு வேணும். இந்த ஒரு பழமொழி இருக்கு இல்லையா,
3: தொடர்ந்து கால் பண்ணலாம். இப்போ பிஸியா இருக்காங்க நினைக்கிறேன். சரி, பாட்டு கேட்டுட்டே கால் பண்ணிட்டோம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி
3: டீ கடை.
2: எஸ் டீ கடை கேட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
3: வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போனா எந்த அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கறத பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
2: நேயர் ஒருத்தர் காத்திருக்கிற ஐஸ்வர் உடனே பேசிடுவோம்.
3: பேசிடலாம்.
2: ஹலோ,
4: வணக்கம். மனவைக்கா சந்திரசேகர்.
3: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: வாடகை வீட்டுல இருக்கிறேங்க, வீடு சொந்த வீடு மாதிரி பாத்துக்கிறேங்க. வீட்டுக்காரங்க இங்க இல்லங்க, யாரா பொறுத்து இருக்கிறாங்க. சொந்த வீட்டுக்கு போறதுக்கு ஆசைங்க, அது நிறைவேறிச்சுன்னா குழப்பம் போலிக்கு ரொம்ப நன்றிங்க. சொந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டை நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கலாங்க. அந்த முதல் கால் வரைக்கும் சந்தோஷம் போட்டீங்களா? இதுக்கு தேவையான ஆசைப்பட்டேன் பாலகுமார்.

0: நடக்கும், உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். சரி,
1: அது அந்த டயலாகோட கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இது கூட நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்லைன் தெரிஞ்சா கூட அப்பப்ப
0: யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே, அடுத்த அழைப்பாளர். ஹலோ,
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க.
2: மேடம், வீடெல்லாம் கட்டிட்டுங்க, 3 வருஷம் கட்டி அதெல்லாம் முடிச்சுங்க.
0: ம்,
2: அதான் 1 வருஷம் மட்டும் பண்ண முடிய மாட்டேங்குது.

0: முன்னாலேயே வந்து நம்ம ரெடி டு மூவபிள் ஹவுஸ் கட்டி விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வீட்டுக்கு போயிடலாம். ஆனா அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை விட அது ஜாஸ்தியா
1: இருக்கும். எஸ் கண்டிப்பா, அதுக்கு நம்மளே கட்டிடலாம்
0: அப்படின்னு தோணும். மெயினா இந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது நம்ம வந்து வாடகைக்கு இப்ப அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பால் காய்ச்சிட்டு நம்ம போயிடுறோம். போறதுக்குள்ளேயே வந்து ஓனர் வந்து சொல்லுவாங்க, ஹவுஸ் ஓனர், ஆணியை அடிக்க கூடாது, தண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. அப்ப நம்ம வந்து ஏங்க நாங்க தான் மாசம் வாடகை தர்றோம் இல்லையா, என்ன இவ்வளவு ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தெரியாதுமா, எப்படி உங்ககிட்ட வீடு கொடுக்கணும், நீங்க போறப்போ அதே மாதிரி வீடு எனக்கு திரும்ப கொடுக்கணும்.
1: அதுதான், ஏன்னா இது அவங்களோட வீடுங்கிறதுனால நம்ம வாடகைக்கு இருக்கோங்கிறது
0: அப்பப்போ.
1: ஹலோ,
2: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: யார் பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மொழியில் தேனாமணிகின்ற டீ கடை நிகழ்ச்சியில் இணைகிறேன். இருவருக்கும் மாலை வணக்கம்
0: சொல்லுங்கள்.
2: ஏன்னா பல நெஞ்சங்களின் என்ன குமுறல்களை வெளிப்பட வச்சிட்டீங்க,
0: படுத்திட்டே இருக்கோம். வீட்டுல
2: இருந்து சொந்த வீட்டுக்கு வர்றது பெரும் பிரச்சனை தாங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்களா, ஆணி அடிக்க கூடாது, போட்டா மாட்ட கூடாது,
1: எல்லாருக்கும் நடந்திருக்கு,
2: குழந்தைங்க சத்தம் போட கூடாது, பொருளிங்க வைக்க கூடாது, இது எல்லாமே அனுபவிச்சுங்க.
0: சரி சரி.
2: ஆனா 1993 நான் ஒரு சொந்த வீடு வாங்கினேன். சும்மா ஒரு மண் வீடு குடிசை வீடு மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அது பெரும் பேரானந்தமா இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம சொந்த வீடு இல்லைங்களா, எது வேணாலும் எங்க வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த செவத்துல ஆணி அடிக்க கூடாதுல, உண்மை இல்லைங்க, அது ரொம்ப ரொம்ப இதுங்க.
1: எனக்கு தெரிஞ்ச இது நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் ஃபாலோ பண்றாங்க.
0: நான் கேட்டுட்டேன் வெளிப்படையாவே. ஓ, வந்து இப்போ எப்படி டிவி மாட்டுறதுக்கு வந்து கிரில் போட்டாதானங்க அது ஃபிட் ஆகும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அது மட்டும் தாங்க அலௌடு அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி எது முக்கியமானது அது மட்டும் தான் அலௌடு, மத்தபடி உங்க ஆல்போ உங்களுடைய ஃப்ரேம் எல்லாம் நோ நெவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: அப்புறம் எதுக்குதான் ஒரு வீட்டுல இருக்கோங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா.
0: ஆமா,
1: சோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து யாரும் என்ன சொல்ல போறாங்க? ஹலோ, வந்தாங்க.
0: இன்னொன்னு, நம்ம வாடகை வீட்டுல இருந்து நம்ம சொந்த வீட்டுக்கே நம்ம போறோம் அப்படின்னா அதுல என்ன ஒரு, அந்த வீட்டை விட்டுட்டு வரும்போது என்ன பிரச்சனை வரும்னா, டேமேஜ் ஏதாவது பண்ணிட்டோம்னா பிடித்தம் போகதான் உங்களுக்கு தொகை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
1: ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம்,
0: பெயிண்டிங் சார்ஜஸ், அப்புறம் நீங்க ஏதாச்சும் டேப் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா அதெல்லாம் நாங்க கழிச்சுட்டு தான் தருவோம். நீங்க கிளம்பும் போது அந்த பணம் தர மாட்டோம், எல்லாம் புடிச்சிட்டு உனக்கு அக்கௌண்ட்ல மீதி இருந்தா போடுறமா பின்புறமா போடுங்க, அந்த டப்பாவை தூக்கி கயிறு கட்டி வீசுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸே பெரிய
1: பெரிய ப்ராசஸ். அதுவும் நம்ம வீட்டுல எல்லாம் யாராவது முதியோர்கள் இருந்தாங்க, கொஞ்சம் வயசு இருக்கவங்க, அப்புறம் கால் வலி இருக்கவங்க எல்லாம் அந்த ஃபுளோர் இது பண்றதுக்கு, ஐயோ நான் இங்கே இருந்துக்கிறேன் இல்லன்னா நான் உங்க வீட்டுக்கே வரல.
0: இன்னொன்னு, கிரவுண்ட் ஃபுளோருக்கு ஒரு ரெண்ட், செகண்ட் ஃபுளோருக்கு ஒரு ரெண்ட், தேர்ட் ஃபுளோருக்கு ஒரு ரெண்ட்னு வைப்பாங்க.
1: நீ மொட்டை மாடியிலேயே ஒரு கொட்டா போட்டு இருந்தாலும் அது தனி ரெண்ட்.
0: எப்படி பத்மினி பாயிண்ட் பிடிச்சீங்க பாருங்க. வணக்கம், டீ கடை யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க.
3: ஒரு வீடு முதல்ல ஒரு வீடு என் பேருங்க ஆறுமுகம், நல்லட்டி வழி பட்டத்தில் போகிறாங்க. முதல் வீட்டுல ஒரு குடி இருந்தவங்க, 3 வருஷம் வாடகை குடுக்குறீங்க வேண்டான்ட்டாங்க. அப்புறம் ஒரு வீட்டுல போய் குடி இருந்தவங்க 2 வருஷம் அப்படின்னு வாடகை வேண்டான்ட்டாங்க. 3வது வீட்டுல போய் குடி இருந்தவங்க, அவன் அந்த வீட்டுக்காரு வெளியில் போறாருங்க, குடி வெளியூர் குடி போறாருங்க, எப்பன்னா வீட்டை காலி பண்ணிட்டாங்க. நமக்கு வேற இடம் இருந்துங்களா, ஒரு 5 நாள் பொறுத்து மரம் மாட்டேன்னா போயிட்டு குடியிருக்க மாட்டேன்னு கட்டி குடிக்கணும்.
1: எதனால உங்களுக்கு வாடகை வேணும்னு சொல்லிட்டாங்க?
3: ஆமா, 3 வருஷமா வேற வாங்கலீங்க.
1: வீட்டுக்கார
3: ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு
1: பரவாயில்ல, பெரிய ஸ்டோரி சொன்னீங்க. உங்ககிட்ட வாடகை வாங்கலன்னு இது போல இருக்கக்கூடிய யாருக்காவது பயன் பெறும் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லிக்கலாம்.
0: முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து வாடகை வீட்டுல இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கணும்னா வாடகை வீட்டுல தானே இருக்கும், எதுக்கு ஏசி வாங்குறீங்க, எதுக்கு சோஃபா செட்டு, வேண்டாம் சொந்த வீட்டுல வாங்கி.

0: அது மட்டும் இல்லாம ஐஷு, அந்த வீடோட ஸ்பேஸ் வந்துட்டு ஒருவேளை சின்னதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய தேவைக்குங்கிறதை தாண்டி அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த பொருளை வாங்க ஆரம்பிச்சிருவோம். இன்கேஸ் பெரிய வீட்டுக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல பாக்குறப்ப இது சிறுசா தெரியும்.
1: அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இதை கழிச்சு விட்டுட்டு போயிருக்கீங்க வேற வீட்டுல, அதாவது ஹால்க்கு சின்னதா தான் இருக்கு, அப்ப சோஃபா வேணுங்க ரெண்டு சேர் வாங்கி போட்டுக்கலாம், இதை இங்கேயே வித்துட்டு போயிருவோம், வர்ற காசை வாங்கிட்டு போயிருவோம், அப்படி எல்லாம் நடந்திருக்கு உண்மையிலேயே. அங்க வைக்கிறக்கு இடம் இல்ல, சரி இங்க இருந்து போகும்போதே நம்ம சில பல ஐட்டம்ஸ் விட்டுட்டு போயிடலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம்
2: ஒரு
1: நிமிஷம் சொல்றாரு,
0: டீ குடிச்சுக்கிட்டே பேசுவாரு,
1: எங்களுக்கு இன்னும் டீ வரல, வந்துருச்சுங்களா?
2: ரொம்ப சவுண்டா இருக்கு,
1: சவுண்டா இருக்குங்களா? அப்ப நீங்க தள்ளி வந்துருங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நமது ஆகாஷவாணி 103 கோயம்புத்தூர், FM ரெயின்போ 103 கோவையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேர்களே, நமது FM ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர், டைம் கரெக்டா 7:03 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல டீ கடை நிகழ்ச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நானும் பத்மினியும் எந்தெந்த வாடிக்கையாளர்கள் என்னென்ன டீ குடிச்சிட்டு
4: இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கோம். டீ குடிக்கிறாங்க டாபிக் பேசுறேன், அதை
1: மறந்துட்டு டீயை பத்தி பேசிட்டு இருக்கேன்.
4: அந்த ஷோ வந்துட்டு நம்மள அந்த கூட்டிட்டு போகுது. அது டீங்கிறது ஒரு எமோஷன் இல்ல.
1: ஆமா,
4: பிரியாணி மட்டும் தான் எமோஷனா இருக்கணுமா என்ன?
1: டீயும் எமோஷன் தான். அது வாடகை வீட்டுல இல்லாம சொந்த வீட்டுல உட்காந்து குடிச்சா இன்னொரு எமோஷன் தான்.
4: என்ன ஒரு இது?
1: சரி, இப்ப நம்ம வாடகை வீட்டுல இருக்கும் பொழுது வாடகை வாங்கறதுக்கு வருவாங்க. சரியாக 5ஆம் தேதி, சரியாக 7ஆம் தேதி
4: அல்லது 10ஆம் தேதி,
1: இந்த தேதி இப்பெல்லாம் 10 எல்லாம் வாங்குறாங்களா வாடகை?
4: சில இடங்கள்ல இருக்கு. ஏன்னா அப்பதான் கொடுக்கறேன்
1: பாத்தீங்களா அனுபவம். அந்த மாதிரி நான் 5ஆம் தேதி. அப்போ 5ஆம் தேதினா கரெக்டா 5ஆம் தேதி வந்து அக்கௌண்ட்ல போடுறது கிடையாது, ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கே வருவாங்க.
4: நேர்ல கொடுக்கணும், நேர்ல கேஷா தான் கொடுக்கணும்.
1: கேஷா எப்படி? கேஷா தான் கொடுக்கணும். அந்த மாதிரி வருவாங்க. அப்ப வரும்போது அப்படியே சுத்தி பாப்பாங்க, நம்ம வந்து எப்படி அழகா வீட்டை வச்சிருக்கோமா, மெயின்டைன் பண்றோமா அப்படின்னு. சோ அந்த மாதிரியான அனுபவங்கள் இந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது, அவங்க இந்த வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கிட்ட ஒரு கான்வர்சேஷன் முடிச்சுட்டு போகும்போது, சபா இதுக்குத்தான் ஒரு சொந்த வீடு வேணுங்கிறது அப்படின்னு தோணும்
4: அப்படிங்கறதையும் சொல்லிட்டு
1: போயிட்டு டீ ஏதாச்சும் குடிக்கிறீங்களா, காஃபி டீ கடைக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு விட்டா போட்டுட்டு எப்படியாச்சும் சொந்த வீடு வாங்கணும், கடவுளே கண்ணை திறங்கள் அப்படின்னு சொல்லி தோணும். இப்ப நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கக்கூடிய நேர் வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்,
4: யார் பேசுறீங்க?
5: ராஜவீதி செல்வக்ஷி பேசுறேன். எங்க வீட்டுக்கார பேசினாரு, லைனே கிடைக்கல. அப்புறம் இப்ப 2வது வாட்டி போன் பண்றேன்.
1: உங்களுக்கு கிடைச்சிருக்குல, சந்தோஷமா பேசுங்க. வாடகையா சொந்த வீட்டுல இருக்கீங்களா?
5: வாடகை என்ன சொன்னீங்க மேடம்?
1: வாடகை வீட்டுல இருக்கீங்களா, சொந்த வீட்டுல இருக்கீங்களா?
5: இல்ல அதான் சொல்றேன், வாடகை வீட்டுல இருந்து எல்லாம் வறுத்தெடுக்கிறதுக்காகவே வந்து இருக்கிறாங்க அவசரங்கள்லாம்.
1: சரிங்க,
5: என்ன போய் இருந்து அங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பட்டாச்சு சொல்லிட்டு 20 வருஷமா. அப்புறம் மாமனார் மாமியார் வாங்கின வீடே போதும், 10க்கு 8 ரெண்டு ரூம் போதும்னு வந்தாச்சு.
1: ஆனா
5: எப்படி தெரியுங்களா, வாடகை வீட்டுல வந்து கீழ்த்தளத்துல இருக்கிறவங்க வந்து கேட்டு திறந்து விடணும், மோட்டர் போடணும், அங்க பட்ட சிக்கனமா இருக்கிறதெல்லாம் இப்ப சொந்த வீட்டுக்கு வந்தும் கூட அதை விட 3 மடங்கு நம்ம வந்து கரெக்டா இருந்தாதான் வீட்டுக்கு நல்லதுங்கிறது ஒரு புரியவும் வச்சுது.
1: அங்க அனுபவப்பட்ட பாடம் இங்க வந்து செல்லுபடி ஆகுது,
4: கத்துக்கிட்டாங்க பாருங்க.
1: இதுல உண்மைதான், கீழே இருக்கிறவங்க வந்து எந்நேரம் நைட் 10 மணிக்கு மேல பூட்டிட்டு மேல போகணும், அண்ட் மோட்டார் வந்து போட்டு ஆஃப் பண்ணணும். தண்ணி
4: அதுவும் டேங்க்ல எல்லாம் ஃபில் பண்றாங்கன்னா அந்த டைமுக்குள்ள ஃபில் பண்ணணும்.
1: ஆமா,
4: வேஸ்ட் ஆனிச்சு நம்மள முடிச்சிருவாங்க.
1: அப்புறம் இந்த கேட்டை திறந்த பின் மூடவும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வழி வேதனை வந்து நிறையவே தெரியும். அதே போல இப்போ டிரான்ஸ்பர் ஆகி நம்ம இன்னொரு ஊருக்கே போறோம், ஒரு நல்ல ஜாப் கிடைக்குதுன்னா நம்ம இன்னொரு வீட்டுல இருந்து சொந்த வீட்டை

0: வாடகை வீட்டுல இருக்க அவங்களோட வேதனை இன்னொரு தனிப்பட்ட வேதனையா இருக்கும். நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு.
1: ஐஷா ஆக்சுவலி இந்த டாபிக் பேசியிருக்காங்க
0: அப்படின்னா
1: அதையும் பேசியிருக்கேன் பாருங்க.
0: ஒன்னு விடக்கூடாது,
1: ஒன்னு விடுறது இல்ல. சார் லிசனா இருக்காங்க, பேசலாமா?
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: கோவை ரெயின்போ குடும்பத்தின் தங்க மகள்கள் ஐஸ்வர்யாக்கும் பத்மினி அவர்களுக்கும் பொன் மாலை பொழுது அன்பான வணக்கம்.
0: எங்க என் பேரை மாத்தி ஏதாவது சொல்லிருங்களோன்னு பயந்துட்டேன். சரிங்க, சொல்லுங்க. சொந்த வீட்டுல இருக்கீங்களா, வாடகை வீட்டுல இருக்கீங்களா?
2: ஹலோ,
1: சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது.
0: இல்ல, நடுவில் டூன் டூன் சத்தம் வருது.
1: ஏதோ சொல்ல வர்றார் அடுத்த அழைப்பாளர். ஹலோ,
0: இப்ப டூன் சத்தம் வருது.
1: வந்தாங்க, வந்த வேகத்துல ஓடிறாங்க.
0: இல்ல இல்ல, ஏதோ இணைப்புல உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்க வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு பேசாதீங்க, அப்பதான் நீங்க பேசுறது நிறைய பேர் கேட்கணும்னா நீங்க வந்து ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, அப்புறம் ஆன் பண்ணிக்கங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
2: மேடம், வேடபட்டி பூசாரி படத்துல இருந்து வாசுதேவன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க
2: மேடம். ஒரு 30 வருஷமா வாடகை வீட்டுலதான் மேடம் இருந்தா. இப்ப ஒரு அரசு வீடு வந்து இது குடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம்.
0: சிறப்பு, நிச்சயமா அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும், வாழ்த்துக்கள். இன்னொரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில வீட்டுக்கு போனா நமக்கு தூக்கமே வராது.
1: ஆமா ஆமா, கிட்ட கிட்ட கனவெல்லாம் வரும். நம்மள ஏதோ வந்து ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும்.
0: அமுக்கா போட்டு உங்களை
1: அமுக்கிருச்சு, கையெல்லாம் அசைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அசைக்க முடியாது. இது வந்து ஒரு சில வீடுகள்லயுமே இது இருக்கிறது.
0: அதனாலயே நிறைய வீடுகள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வாடகை வீட்டுல இருக்கு. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? டீ கடை 7:08.
2: ஓடி போய் சொல்லுவாங்க, நானே குடுத்து விடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க கூட போட்டு வாங்கிக்கும் பானா, ஒன்னும் பிரச்சனை
0: இல்லைங்க. அதாவது இவர் நல்ல ஹவுஸ் ஓனர்ங்கிறது பதிவு பதிவு போயிருக்காரு. நம்ம எல்லா ஹவுஸ் ஓனரும் சொல்றது இல்ல, குறிப்பிட்ட ஹவுஸ் ஓனர்களை சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர்களே இப்ப நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்கன்னா
1: பாத்துக்கங்களேன். அதுதான் நம்ம பிரச்சனைகள் என்னங்கறதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வாடகை வீட்டுல
0: பார்த்து பக்குவமா புரிஞ்சு நடந்துக்கங்க, அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: கேம்ப்ல பாருங்க என்னென்னலாம் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது.
0: நீங்க உண்மைங்க, யதார்த்தமான விஷயத்த தானே சொல்றோம். வாடகை வீட்டுல இருந்த மாசமான எண்ணி நம்ம வந்து வாங்குற சம்பளத்தை விட இப்ப கோயம்புத்தூர்ல வந்து வாடகை ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு.
1: இதுக்கு என்ன சொல்றதுங்கிறதே தெரியல. கோயம்புத்தூர்லயே ரெண்ட் ஜாஸ்தி அப்படின்னா இன்னும் வெளி வெளியே ஊர்களுக்கு எல்லாம் போனா
0: உங்களுக்கு 2 BHK அப்படின்னு போகும்போது நியர்லி 20,000 வரைக்கும் கேக்குறாங்க.
1: ஆனா லொகேஷன் பொறுத்து,
0: லொகேஷன் பொறுத்து மெயின்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கிங் இருந்தா ஒரு ரெண்ட், வித் அவுட் பார்க்கிங்ல ஒரு ரெண்ட்.
1: டூ வீலருக்கு தனியா, ஃபோர் வீலருக்கு தனியா
0: பார்க்கிங் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 3,000 நம்ம பே பண்ணணும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கட்டுமான, அதாவது கட்டணங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? டீ கடை.
2: வணக்கம் மேடம், கோத்திலிருந்து சிவகணேஷ்.
0: சொல்லுங்க சிவகணேஷ்.
2: சொன்னா யோசிச்சுட்டே இருந்தேன், இது சொல்லாமா வேண்டாமான்னு, நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சா. கரெக்டா சொல்றீங்க. தனி வீடு பார்த்து கல்யாணம் கொடுத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். போன ஒரு 2 வாரத்துல இருந்து பார்த்தா ஃபேன் சவுண்ட்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், கத்துற மாதிரி ஓடுற மாதிரி
0: பண்ணிட்டு.
2: அப்புறம் பார்த்தா ஒரு சவுண்ட் இருக்காது, இப்படியே பார்த்தா விடிச்சு போச்சுன்னு வைங்களேன். இது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன இன்னொன்னு, அதே அந்த அமுக்கல் வந்து அப்படியே நம்ம என்ன கத்துறோம், எது பண்றோம், கைய கால அசைக்கிறோம், ஒண்ணும் முடியாது. அதுக்கப்புறம் எல்லா சாமிக்கு வேண்டிட்டு கடைசியில முயற்சி பண்ணி அப்படியே பண்ணும்போது விட்டுரும். இந்த மாதிரி நிறைய டைம் அந்த மாதிரி தனி வீடு பாக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். தனி வீடுல நிறைய விஷயம் நடக்கும்.
0: ஓகே, இப்ப வந்து நம்ம இந்த வாஸ்து பார்த்து நம்ம கட்டுறது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம ஒரு நிலம் வாங்கி போட்டுட்டோம், நம்ம ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நம்ம கட்டணும். அதாவது நமக்காக எல்லாத்தையும், நம்ம குழந்தைகள் வந்து சௌகரியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தாய் தந்தையர்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வந்து கட்டி அவங்களுடைய அத்தனை வாழ்க்கையில முழுசா இஎம்ஐ கட்டி கட்டி அவங்க வந்து சொகுசா வாழணும் அப்படின்னு ஒரு தாய் தந்தையர்
1: பண்றாங்க. அதுவும் இஎம்ஐங்கிறப்போ ஹோம் லோன் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா 10 வருஷம், 12 வருஷம், 20 வருஷம் எல்லாம் கட்டுறவங்க இருக்காங்க. இஷு,
0: ஆமா,
1: இது வாழ்க்கை ஃபுல்லா இஎம்ஐ கட்டியே போற மாதிரி.
0: எனக்கு என்ன தோணுனா, இப்ப நம்ம லைஃப்ல பொறுத்த வரைக்கும், நம்ம ஒரு 30-32 வயசுல இருக்கக்கூடிய நம்ம இப்ப வீடு வாங்குறோம் அப்படின்னா ஒரு 30 வருஷம் நம்ம வந்து இஎம்ஐ கட்டிடுவோம். அந்த வீட்டுல நான் அனுபவிக்கிறோம் இல்லையோ, நமக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் இஎம்ஐ இல்லாம ஜாலியா
1: இருப்பாங்க அப்படின்னு.
0: அது வந்து ஒருத்தருக்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கோம், நமக்கு வந்து இனிமே தான் கொடுத்து வைக்க போகுதா, நமக்கு கொடுத்து வைக்காது, நமக்கு அப்புறம் வரவங்க அதை அனுபவிப்பாங்க. நம்ம வந்து கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்காக ஓடியே ஆகணும். சோ அந்த ஒரு பொருளாதார நிலைமை வந்து அனைவருக்கும் கொஞ்சம் மாறணும், நல்ல அவங்க வந்து மேம்பு

0: பட்டு இருக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கறதுதான் நம்மளுடைய செய்தியாக இருக்கு.
1: நமக்கான வாழ்க்கையை நம்மளும் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கு.
0: ஆமா ஆமா.
1: சோ இது ரெண்டு கடையில மாத்திக்கிட்டு முழிக்கிறதுதான் ஒரு சிலரனுடைய நிலைமையா இருக்கு. ஹலோ,
2: ஹலோ,
1: யார் பேசுறீங்க?
2: அனுபவத்துல
0: பேசிருப்பாங்க போல இருக்கு. சரி, ஓகே,
1: இது புதுசா இருக்குதுல்ல.
0: ஆமா, சொத்துக்காக வந்து கேக்குற
1: சில விஷயங்கள் இருக்கு இல்லையா.
0: நம்ம வாடகை வீட்டை யோசிக்கிறோம், சொந்த வீடு வந்து நிம்மதி இல்லங்கறாங்க.
1: அதுதான்,
0: அது ஒரு தனி டாபிக், அது அப்புறமா பேசுவோம். 7:12 ஆயிட்டு கூடிய இந்த நேரத்துல நம்ம டீ கடை நிகழ்ச்சியில
3: இரு தோழிகளுக்கும் வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: மரத்துக்கோ வட்டம் கனியூர்ல இருந்து அண்ணாதுரை மேடம்.
0: சொல்லுங்க அண்ணாதுரை.
3: மேடம், நான் வாரையூர்ல இருந்து மேடம், 10 வருஷம் 2001 மேடம்.
0: சரிங்க.
3: அந்த ஊர் தள்ளம்பட்டி மேடம். கனியூர் வந்து வாடகை இருந்தது மேடம். ஆனா 10 வருஷம் இருந்ததுக்கு இப்ப வீடு எல்லாம் கட்டிட்டு மாடி வீடு கட்டி இருந்த மேடம். ஆனா இருந்தாலும் அந்த நிம்மதி இங்க இல்லைங்க மேடம். அங்க வந்து குழந்தைகள் விட்டுவாட்டு போனாலும் வீட்டுக்காரர் பாத்துக்குவாங்க மேடம். அப்புறம் நம்ம வெளியே போயிட்டாலும் பயம் இல்லைங்க மேடம். வீட்டை பத்தி கவனிக்கிற எண்ணம் இல்லை. இப்ப 2 நாள் வெளியே போனா கூட வீட்டை பத்தி பயம் வருதுங்க மேடம்.
0: வாடகை
3: வீடு அருமையா 10 வருஷம் இருந்த மேடம். அப்ப வீடு கட்டியும் கூட என்னை விடலீங்க.
0: போகாதீங்களே, ஏன் காலி பண்றீங்க, இங்கே இருங்க அப்படின்னு கூட எங்களுக்கும் நடந்திருக்காங்க.
1: அதுதான், நமக்கு எந்த வித சொந்தமும் இல்லனாலுமே அந்த உணர்வால ஒன்று
0: சொந்த வீடு மாதிரி நம்ம பாத்துக்குவோம் இல்லையா அன்பா. அதனால நீங்க இருக்கும் போது நல்லா கிளீனா இருக்கு, இங்கே இருங்க அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லிருக்காங்க.
1: நிச்சயமா, கண்டிப்பா. எஸ், இதே போல அழகான இந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருங்க. 7:13.
0: வாடகை வீட்டுல வந்து இது நம்ம வீடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். ஒரு நாள் உண்மையிலேயே இது நம்ம வீடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வர்ற அந்த மொமெண்ட் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட். சோ அது வந்து ஒரு வேற லெவல் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.
1: கண்டிப்பா.
0: இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா வெளியே யார்ட்டையும் சொல்லாதீங்க, நிலம் வாங்க போறீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்வாங்க. அது உண்மை,
1: உண்மைதான். கண்டிப்பா, ஏன்னா நம்ம நல்ல நல்ல விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றப்ப அது கொஞ்சம் அதான் வெளிப்படும் வரை மறைவாயிரு.
0: அது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அது வந்து ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடும், யார்கிட்டையும் சொல்லாதீங்க.
1: சினிமா ரிலேட்டட் சொன்னு வச்சுக்கோங்களேன், நீ எதையும் ஜெயிச்சு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசாத,
0: ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லு.
1: ஜெயிச்சா அந்த வெற்றியை வந்து நம்ம
0: நம்மளுடைய உண்மையான நலம் விரும்பிகளுக்கு நம்ம சொல்லலாம், அவங்க நமக்காக ப்ரே பண்ணுவாங்க.
1: இதுல ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு ஐஷோ, யாரு நம்மளுடைய நலன் விரும்பிகள்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
0: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையிலேயே நம்மள நேசிக்கிறவங்க இருக்காங்க.
1: இருக்காங்க.
0: அவங்க வந்து நம்ம எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம், அவங்க கிட்ட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மத்தவங்க நமக்கே கடவுள் காமிச்சு கொடுப்பாரு.
1: எஸ், கண்டிப்பா.
0: அவங்க கிட்ட மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல நீங்க கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டா போதும், சில பேர் அது கூட சாமியை கும்பிட்டு நல்லபடியா அந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. 7:14:27
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
0: டீ கடை,
1: இன்னைக்கு வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு சென்று இருக்கக்கூடிய அனுபவம் பத்தி பல நேர்கள் பலவிதமான கோணங்கள்ல பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன்
0: இணைந்திருந்தது நான் உங்க ஐஸ்வர்யா மற்றும்
1: ஆர்ஜி பத்மினி. நேர்களை தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான

0: இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும், இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் தூய்மை பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டுமென்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும் இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமா டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதமடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருவ் ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். நிலை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கம் மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். நேயர்களே, எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில்

இன்றிலிருந்து 26/8/2026 வரை வரக்கூடிய நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21-23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை என்னவென்றால், இன்றிலிருந்து 24/8/2026 வரை இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று மற்றும் மிக கனமழை ஏற்பட வாய்ப்புள்ளது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை: கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள்: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். கோயம்புத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதியும் மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் மழை, அதிக காற்று மற்றும் அதிக ஈரப்பதம் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சாழ்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். தேவைப்பட்டால் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் அளிக்கப்பட வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன் டெசிம் 500 கிராம் அல்லது மான்கோசெஃப் 1000 கிராம் என்றளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்கவும். குறுஞ்செய்தி என்னவென்றால், தக்காளியில் நீண்ட வறண்ட காலநிலையை தொடர்ந்து மழை பெய்யும் போது பழங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளது. எனவே பழங்களின் பழுப்பதற்கு முன் அறுவடை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்து மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த ஒரு நாள் பயிற்சி. பட்டுக்குழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் 28/8/2026 அன்று நடக்க உள்ளது. இந்த பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பற்றி விளக்கம் அளிக்கப்படுகிறது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7-4-1-8-4-7-0-3-4-5 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு எண் 9-4-8-7-7-1-2-2-1-0. சான்றிதழ் உண்டு. சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இனி தொடர்வது

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: FM Rainbow 103 கோயம்புத்தூர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்.
7: ஃபார்ம் டு சிட்டியில இன்னைக்கு மாட்டுப்பண்ணை அமைச்சு பால் வியாபாரம் செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியைச் சேர்ந்த இளம் விவசாயி டி ஓம் பிரகாஷ் அவர்களோட அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
8: வணக்கங்க.
9: வணக்கங்க. என் பேர் ஓம் பிரகாஷ். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காலப்பட்டிங்கிற ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கோம். குடும்பத்தோடு நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம். நாங்கள் வந்துட்டு இப்போ சமீபமாக மாட்டு பண்ணை ஒரு 3 ஏக்கரில் வச்சுருக்கோம். 25 மாடுலேருந்து 30 மாடுக்குள்ளே இருக்குங்க நம்ம கிட்ட.
8: இப்போ உங்களை பார்த்தா சின்ன வயசு மாதிரி தெரியுதுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
9: நான் MBA ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேங்க. 2011 பாஸ் அவுட்டுங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் 15 வருஷமா ஒரு தனியார் வங்கியில் மேலெல்லாம் பணி புரிஞ்சிருக்கேங்க.
8: நீங்க இந்த வங்கி வேலையை விட்டுட்டு மாட்டுப்பண்ணை அமைச்சு இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு எப்படி தோணுச்சுங்க, என்ன காரணங்க?
9: எங்களுடைய பாட்டன் முப்பாட்டனுடைய தொழிலுங்க இது.
8: உங்க பாட்டன் அதுக்கு முன்னோர்கள் எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தா சொன்னீங்க. இப்ப அவங்களும் மாட்டுப்பண்ணை வச்சிருந்தாங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
9: எங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா வந்துட்டு மைசூர், மாண்டியா இது மாதிரி குளிர் பிரதேசம்ல இருந்து கலாச்சி மாடு வாங்கி வந்து இங்க விற்பனை செய்யறதா பாட்டா முப்பாட்டம் நடத்துறதுல. அப்படி எருது இதெல்லாம் வந்துட்டு ஈரோடு சந்தை சேலம் அந்த ஏரியாலேருந்து இங்க கோயம்புத்தூர் கொண்டு வந்து இங்கே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் விற்பனை செய்யறது எங்களோட தொழிலுங்க. அதுக்கான பில் பயிரிடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஊர்ல ஒரு உதவி போகாம இடம் இருந்தது. அதுலேருந்து பில் பயிரிட்டு நாங்கள் வந்துட்டு இதுதான் எங்களோட தொழிலாக இருந்துச்சு. யாரும் வந்துட்டு பால் சார்ந்த தொழில் பண்ணல, எல்லாம் கால்நடை சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த ஊர் டெவலப் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேர் வெளியூர்லேருந்து இங்கே உள்ள வந்து தங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது ஏரியாவில். ஸோ பாலோட தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இந்த வாய்ப்பை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த தொழில் பற்றி எனக்கும் தெரியும். என்னதான் நான் வங்கி மேலெல்லாம் 15 வருஷமாக இருந்தாலும் எனக்கு இந்த தொழில் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இது கூடவே இருந்ததுனால எனக்கு இது அனுபவம் இருக்குது. இப்போ படிச்சுட்டு அனுபவமே இல்லாமல் நிறைய பேர் இது கத்துக்கிட்டு பண்றாங்க. பட் எனக்கு அனுபவம் இருக்கறனால இதை நான் வந்துட்டு பண்றேங்க.
8: எவ்வளவு வருஷமா இந்த நீங்க பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க?
9: கடந்த 2 ஆண்டுகளாங்க பண்ணிட்டு இருக்கேன்.
8: இப்ப மாட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான திட்டமிடல் எப்படி பண்ணீங்க?
9: ஃபர்ஸ்ட் இதுக்கான திட்டங்கள் பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு தீவன மேலாண்மை, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தோட்டல் ரெடி பண்ணேன். அடுத்தது இதுக்கான ஷெல்டர், அதுக்கு ஷெல்டர் ரெடி பண்ணேன். அடுத்தது வந்து மாடுல வந்துட்டு சேர்த்து அப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டிங் பாத்துட்டேன்.
8: முதல்ல மாடுகளை வாங்கினீங்களா இல்ல கன்று குட்டிகளா வாங்கி உங்களுடைய பண்ணையே ஆரம்பிச்சிங்களா?
9: மாட்டு பண்ணை பொறுத்த வரைக்கும் மாடுல வந்து சேர்க்கணுங்க. பண்ணை ஆரம்பிக்கணும் போயிட்டு நம்ம ஒன்னா போய் ஒன்னா வாங்க முடியாது. அது வாங்கணும்னா வந்துட்டு நம்மளுடைய ஃபார்ம்ல வளர கன்றுகளாகட்டும் மாடுகளாகட்டும் கொஞ்சம் நாளாகனா கொஞ்சம் அதுக்கான எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதுக்கு இருக்கும். நீங்க திடீர்னு வெளியிலிருந்து நிறைய வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து இதுக்கு நோய் பரவலாம், இல்ல இங்குள்ள மாட்டுலேருந்து அதுக்கு நோய் பரவலாம். அதனால என்னைக்குமே வந்துட்டு மாடுகளை சேர்க்க வேண்டியதா இருக்கும். மாடுல வந்துட்டு ஆரம்பத்தில் 2 வாங்கணும், அதோட கன்றுகள் வந்துட்டு 10 ஆச்சு. நாங்கள் வெளியே ஒரு 8 மாடு 10 மாடு வாங்கினோம், அப்போ அது 20 மாடு ஆச்சு. அப்படி இப்போ இந்த 3 வருஷம் பீரியடில் பார்த்தீங்கன்னா 30 மாடு இருக்குங்க.
8: இப்போ இது எங்கிருந்து வாங்கினதுங்க இந்த மாடுகள் எல்லாமே?
9: 2 மாடுகளை அப்பா வாங்கினதுங்க, ரெண்டுமே ஹாலஸ்டன் பிரீடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய கன்றுகள் எல்லாமே ஹாலஸ்டன்லே இருந்தது. நாங்கள் வெளியே வந்து மாடுகளாக வாங்கினது எல்லாமே ஜெர்சி, இடவெட்டு மாடுகள், ரெட் சிந்தி இது மாதிரி மாடுகள் வாங்கியிருக்கேங்க. 20 மாடு அப்படி வாங்கியிருக்கோம். இப்போ எங்ககிட்ட வந்துட்டு 30 மாடு இருக்குங்க.
8: இது எங்கிருந்து வாங்கினதுங்க இந்த மாடுகள் எல்லாமே? சந்தையிலிருந்து வாங்கினதுங்களா?
9: நாங்கள் வந்துட்டு சந்தையிலிருந்து வாங்குறத நாங்கள் தவிர்த்துட்டோங்க, எங்களுக்கு அது ஈடுபாடும் இல்லை. மாடுகள் வந்துட்டு ஊர்காட்டில் மாயிற மாடுகள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா சிலர்லாம் கன்றுகள் இருந்து அதை பெருசாக்கி விற்பாங்க, அது ஒரு வியாபாரம் வச்சிருப்பாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்ட வந்துட்டு ஒரு 2 மாடு 3 மாடு எப்பவுமே வச்சிருப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு வந்துட்டு கண்டா இருந்து கொஞ்சம் மாடு ஆக்கி கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்களை தேர்ந்தெடுத்து வாங்கினதான் இந்த மாடு எல்லாமே. அது போக நல்லா கண்ணுக்குட்டி வந்துட்டு பராமரிக்கிறதுல எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. ஏன்னா அது வந்துட்டு வளமா வரும், நம்மளுடைய சூழ்நிலையில ஏற்று வாழும், அதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும். நம்மளோட சூழ்நிலை தாங்கி இருக்கிறதுனால வந்துட்டு வியாதிகள்

0: வந்துட்டு கம்மியாக இருக்கும். இப்படிதான் மாடலை வந்துட்டு நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம். எங்களுக்கு தேவையான கண்ணுகளை நாங்களே வந்துட்டு நல்ல தரமான கண்ணுகளை பார்த்து நாங்கள் அதை ஊக்குவிச்சு அதை நாங்கள் வந்துட்டு ரீடைன் பண்ணிக்குவோம். இல்லை கண்ணுகள் சரியில்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் விற்பனை செஞ்சுருக்கோம் நாங்கள் சந்தைக்கு. ஸோ அது லேட் ஆச்சுங்க, டக்குன்னு நாங்கள் வாங்கலை எதுவுமே. இதுக்கு வந்துட்டு டைம் எடுத்துக்கிட்டோம், ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க மாடலை சேர்த்துருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மாடு வந்து ஆரோக்கியமாக வந்து மாடு வந்துட்டு இந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆயிடுச்சுங்க.
1: இப்போ உங்ககிட்ட ஹாலிஸ்டின் ரக மாடு எவ்வளோ இருக்குது, மீதி ரக மாடுகள் எவ்வளோ வச்சுருக்கீங்க?
0: ஹாலிஸ்டின் மாடுகள் 10 இருக்குங்க, ஜெர்சி மாடு டைப் ஒரு 5 இருக்கும், எடவட்ட மாடு ஒரு 10 இருக்குங்க. இப்போ அதோட கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குங்க. ரெட் சிந்தி இருக்குது, நாட்டு மாடு இருக்குது.
1: இப்போ நாட்டு மாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நாட்டு மாடு வந்து என்ன ரக மாடுங்க?
0: நாட்டு மாடு காங்கேய மாடு தாங்க, அது வீட்டுக்கெல்லாம் வச்சுருக்கோம்.

0: FM Rainbow 103 Coimbatore. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்.
1: ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு கோயம்புத்தூர் காலப்பட்டி பகுதியில மாட்டுப்பண்ணை அமைச்சு பால் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிற இளம் விவசாயி டி ஓம் பிரகாஷ் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு மாடு வச்சிருந்தாலே நம்மளுக்கு மாட்டு செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதுவே சரியா இருக்கும். இப்போ நீங்க ஒரு பண்ணை வச்சு 30 மாடு வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அன்றாட வேலைகள் எப்படி இருக்குங்க இந்த பண்ணையில?
2: எங்களுடைய நேரங்கள் பாத்தீங்கன்னா காலையில 2 மணிக்கு ஆரம்பிக்கும். நாங்க வந்து எந்திரிச்சு முதல் வந்துட்டு மாடுகள்லாம் வந்து வெளியே மண்றையில் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு சிமெண்ட் தரை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் மாடுகள் கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க ஆரம்பிப்போம். கேன்ல கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு நாங்கள் பால் கொண்டு வந்து சேமிச்சு கொண்டு வந்து வச்சு எங்களுக்கு 50 லிட்டர் கண்டெய்னர் இருக்குதுங்க, அதில் போட்டுருவோம். அதுலேருந்து டேப் மூலியமாக பாட்டிலில் வந்துட்டு நாங்கள் ஃபில் பண்ணிடுறோம். அதுலேருந்து அப்படியே கேப் பண்ணி அப்படியே போயிட்டுருது கஸ்டமருக்கு. 4 மணிலேருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும், ஒரு 7 மணிக்கு டெலிவரி முடிஞ்சிருங்க. நாங்கள் ஆரம்பிக்கும் போது 20 லிட்டரில் ஆரம்பித்தோங்க. இன்றைக்கி 450 லிட்டர் இங்கே சுற்றுலாவில் நாங்கள் வந்துட்டு பால் வந்துட்டு மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்.
1: இப்போ மாடுகளுக்கான தீவனங்களுக்கு நீங்க என்ன மாதிரி பயிர்கள் பண்ணியிருக்கீங்க?
2: மாட்டு பண்ண ஆரம்பிக்கும் நினைக்கும் போது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உணவு, அதுக்கான திட்டமிடுதலுங்க. எங்களுக்கு தோட்டம் 4 ஏக்கர் இருக்குது, ஒரே மாதிரி பயிர் பண்ணாமல் அதில் வந்துட்டு மக்காச்சோள பயிர், சூப்பர் நேப்பியருங்க, கோ 4 கோ 5 வெரைட்டி, அப்புறம் சோளத்திலே வந்து அறுக்கும் போது மறுபடி திரும்பி வர மாதிரி 5 ஆண்டுகள் பயிர். அதுபோக அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போயிட்டு இப்போ ரீசெண்டாக மாடுகளுக்கான தீவன பார்த்தீங்கன்னா சிறு தானியங்கள், குதிரை மசால், வேலி மசால், இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். இதெல்லாமே வந்துட்டு புரசத்துக்களை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதெல்லாமே வந்துட்டு அளவளவாக போட்டிருக்கோங்க. 4 ஏக்கர் ஒன்றா பயிரிடாமல் இது எல்லா தானியங்களும் கலந்து போட்டிருக்கோம். ஏன்னா மாடுகளுக்கு ஒரே மாதிரி உணவு போடக்கூடாதுங்க, அது வந்துட்டு சளிச்சு போயிடும். அதனால் பல வகையான உணவுகள் இருந்தால் தான் அது விரும்பி சாப்பிடுங்க, அதுக்காக போட்டிருக்கோம் நாங்கள். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம்.
1: நீங்கள் மாட்டுக்கு வேற என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க?
2: அப்புறம் தட்டு வைக்கப்பல் ஒரு நேரத்துக்கு, வரமை ஒரு நேரத்துக்கு, பச்சைமை ஒரு நேரத்துக்கு போடுறோம். அதுபோக வந்துட்டு கான்சென்ட்ரேட்டட் ஃபுட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பெல்லட் யூஸ் பண்ணுறோம். தனியார் கம்பெனி இதுக்குனே இருக்குதுங்க. பெல்லட்டுங்கிறது வந்துட்டு பருத்திக்கொட்டை, நெல்லந்தவிடு, உளுந்த குருணை, சோயா, மக்காணி, இதெல்லாம் கலந்து பெல்லட்டுங்கிற ஃபார்மெட்டில் வருதுங்க. அது வந்துட்டு வரமைவாக வச்சுருவோம் நாங்கள். அது கூட அரைச்ச பருத்திக்கொட்டை இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டு ஒரு மாடு 10 லிட்டர் கறக்குது ஒரு நேரத்துக்குன்னா 5 கிலோ அது கொடுக்கணும். அது கான்சென்ட்ரேட் ஃபுட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ருங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் அது கூடவே வந்து மினரல் மிக்சர் நிறைய பேர் கிடைக்குதுங்க. நம்மளுக்கு எப்படி ஒரு மினரல்ஸ் தேவைப்படுது, நம்ம மினரல் மிக்சர் அது வடிவத்தில் இருக்குங்க, அதை நம்ம கொடுக்கணும். அது வந்து கான்சென்ட்ரேட் ஃபுட்லேயே நமக்கு தூவி விட்டுருவோம். ஸோ மாடு வந்துட்டு சினையை பிடிக்கிறதுக்கு, பால் நல்லா வரக்கு, குவாலிட்டியாக வரக்கு இது உபயோகமாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் மாடில் வந்துட்டு பச்சைப்பில் போடுவோம், கோ 4 கோ 5 கணப்பில் மக்கானியில் அறுத்து வச்சிருப்போம், நைட்டே அறுத்து வச்சிருப்போம், அதை போடுவோம். போட்டு முடிச்சோன்னே 6-7 மணிக்குள்ள அது முடிஞ்சிருங்க. அப்புறம் 2 மணி நேரம் ரெஸ்ட்டுங்க. 9 மணிக்கு மடியம் வந்து தண்ணி கொடுப்போம். தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை தண்ணி, அதில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஊற வச்சிருப்போம். அந்த தெளிஞ்ச தண்ணி வந்து அதுக்குள்ளே ஒரு 100 ml 150 ml எல்லா மாட்டுக்கும் கொடுப்போம். ஏன்னா அதுதான் கால்சியம் சத்து மாட்டுக்கு. இது வச்சுட்டோம்னா 9 மணி 10 மணிக்கு முடிஞ்சிருங்க. 10 மணிக்கு மடியம் டைம் தீவனம் போட்டுட்டு வைக்கப்புள்ளோ ட்ரை ஃபீடு போட்டுட்டு 11 மணிக்கு காலையில் வேலை முடிஞ்சிருங்க. மறுபடியும் 2 மணிக்கு ஆரம்பிப்போம். அது 11 மணிலேருந்து மாடி 1:30 to 2 மணி வரைக்கும் மாடு வந்து அசைப்போட்டு படுத்துட்டு இருக்கும். 2 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா இதே காலையில் செஞ்ச வேலையே தான், ஏன்னா கழுவ மாட்டோம். மறுபடியும் பால் கறந்துட்டு மாட்டுக்கான தீவனம் கான்சென்ட்ரேட் போட்டு தண்ணி வச்சுட்டு 6 மணிக்கும் போது மறுபடியும் வந்துட்டு பச்சைமையை வச்சுருவோம். இடையில வந்துட்டு சாணி வலிக்கிறது, மாடுடைய கோமியம் இதெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணுறது வந்துட்டு ரெகுலர் டியூட்டிங்க. அதுக்கு வந்து டைமிங்கே கிடையாது, நம்ம பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டே தான் இருக்கணும். அது

0: FM Rainbow 103 Coimbatore. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்.
1: ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு கோயம்புத்தூர் காலப்பட்டி பகுதியில மாட்டுப்பண்ணை அமைச்சு பால் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிற இளம் விவசாயி டி ஓம் பிரகாஷ் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறோம். பாலை வந்து நீங்க பேக்கெட் பண்ணி கூட கொடுக்கலாம், பாட்டில் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்னங்க?
2: ஒரு 500 கஸ்டமருங்கும் போது இது நிறைய சாத்தியம் பாட்டில் பண்ணி கொடுக்கறதுங்க. இன்னொன்று, பாட்டில் பண்ணி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா பாலுடைய கொழுப்புத்தன்மை வந்துட்டு உடையாமல் போகுங்க.
1: வாடிக்கையாளருக்கு நீங்கள் எவ்வளோ பால் ஊற்றுறீங்க?
2: நாங்கள் 60 ரூபாயிலிருந்து 65 ரூபா, சில இடத்துல 70 ரூபாய்க்கு ஊற்றுறோம். எங்களுடைய டிஸ்டன்ஸ் பொறுத்து நாங்கள் ஊற்றுறோங்க. பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு 60 ரூபாய்க்கு ஊற்றுறோம். ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் 5-6 கிலோமீட்டர்னா 70 ரூபாய்க்கும் போகிறோம். அதுக்குள்ளே 2.5 கிலோமீட்டர்னா 65 ரூபாய்க்கும் ஊற்றுறோம்.
1: நீங்கள் ஒரு வங்கி வேலையில் இருந்திருக்கீங்க, அப்போ அதில் உங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு வருமானம் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு இந்த மாட்டுப்பண்ணை அமைச்சு இந்த பால் வியாபாரத்தில் ஈடுபடும் போது இதை எப்படி லாபகரமாக கொண்டு வர முடியுதுங்க?
2: அது வந்துட்டு கரெக்டாக டைரெக்டாக கன்சியூமருக்கு போகணுங்க. எந்த தொழிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிக்கிற உணவாகட்டும் தயாரிக்கிற பொருளாகட்டும் அது வந்துட்டு கடைசியாக வாடிக்கையாளருக்கு போய் சேரணும், டைரெக்டாக போயிடணுங்க. நாம் தயாரிக்கிறோம், டைரெக்டாக வந்துட்டு சப்ளை நாம் தான் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த தொழில் லாபகரமாக இயங்கிட்டு இருக்குதுங்க. இதில் வந்துட்டு குவாலிட்டி நீங்கள் சரியாக தரல அப்படின்னா இதில் ப்ராப்ளம் வருங்க. அதே மாதிரி டைமிங் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த தொழிலுக்கான முக்கிய அம்சங்கள். நீங்கள் வந்து தரத்தை வந்துட்டு எந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு விட்டு கொடுக்க முடியாது. சுத்தமான பாலை கலந்து கரெக்டாக சுகாதாரமாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இங்கே மக்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மாட்டு

0: வங்கி மேலாளர் வேலையை விட்டுட்டு மாட்டுப்பண்ணை அமைச்சு பால் வியாபாரத்தை கையில் எடுத்து ஒரு இளம் விவசாய வெற்றியாளரா விவசாய தொழிலையும் இளைஞர்கள் சாதிக்கலாம் அப்படிங்கறத உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களுடைய தொழில மேலும் வளர ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 வாழ்த்துக்களுங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 என மனமார்ந்த நன்றிகள்ங்க.
0: ஃபார்ம் டு சிட்டில இன்னைக்கு மாட்டுப்பண்ணை அமைச்சு பால் வியாபாரம் செய்யக்கூடிய கோயம்புத்தூர்

0: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மூன்று அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு

உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக்கா கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர் சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்புக்கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். துருஜூரல் 7 ரன்னுடனும் சாரணாஷ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: आकाशवाणी।
1: सागर की गहराइयों से

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடைய விருப்பமான பாடல்களோடு மனதோடு ரெயின்போ. ஸோ நீங்கள் வந்து 1981 1992 வரைக்கும் வெளிவந்த திரைப்பட பாடல்களை வந்து நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்கறாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? பகல் நிலவு
2: பூமாலையே தோல் சேரவா அந்த பொண்ணு அனுப்பி
1: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பேரூர் பக்கம்ங்க.
0: சரிங்க, உங்களுடைய பெயர்?
3: சுப்பிரமணி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் தரலாம்?
3: உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து வந்தால் மகளிர்.
0: உங்களுக்காக அந்த பாடல்.
3: ஓகே, தேங்க்யூ.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து பி என் புதூர் சிவசுப்பிரமணியன் வந்து பாடல் கேட்டிருக்கிறாரு. கொம்பேரி முகன் திரைப்படத்திலிருந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நிறம் அந்த பாடல் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இது வந்த பாடல். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நமது ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இந்த நைட் டைம்ல. இப்ப நிகழ்ச்சியில நீயக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் தரலாம் உங்களுக்கு?
3: ராவத்தூர் அங்கமுத்து பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க.
3: சின்ன பசங்க நாங்க பாடுறேன் மேடம். மனம் உள்ள பொண்ணு இல்ல மதுரை கேட்டேன்.
2: அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: மாமரத்து பூவை எடுத்து
1: உங்களுக்காக அந்த பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம். நன்றிங்க.

0: கேட்ட பாடல் சிகரம் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. தடாகத்திலிருந்து ஆறுசாமி மற்றும் காஜா மைதீன் காந்திபுரம் பகுதியிலிருந்து வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக பாடலை கேட்டு ரசித்தோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்கிறாருங்கிறத கேட்டுருவோம். வணக்கம், மனதோடு ரெயின்போ, யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: ஒரு வருஷமா டிரைவ் பண்றேங்க மேடம்.
0: ஒரு வருஷமா டிரைவ் பண்ணி ஒரு

0: தினமும் காலை மணி 8:50 சைபாளின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டைம் இப்போ 10:33 ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கூட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக யார் விருப்பமான பாடலை கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், அன்பு சகோதரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பநாயம்பாளையம் கிராமத்துல இருந்து ரத்னம் என் பேர்.
0: ரத்னம் இல்லையா? அதுக்கு முன்னாடி பெருசா சொன்ன கட்டிக்கு ஒரு பேரு வீதி அப்படின்னு சொல்லுங்க. என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: எனக்கு பிடித்த பாடல் வந்து தேவர் மகள் வந்து போட்டி பாடடி பெண்ணுங்கிற பாட்டுக்கு அந்த பாட்டு போடுங்க.
0: அந்த பாடல் இப்ப போட போறேன்.
1: நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். 10:39 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். உங்களுடைய விருப்பமான பாடல்களோடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: நான் சுமதி பேசுறேன், சொல்லோபுரத்துல இருந்து.
2: சொல்லுங்க சுமதி, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
3: அண்ணாமலை படத்துல இருந்து அண்ணாமலை. அண்ணாமலை படம்
2: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்போம்.
3: தேங்க்யூ.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 10:45 மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார் பேசுறீங்க? ஒரே காத்து சவுண்டா கேக்குது. வணக்கம், மனதோடு ரெயின்போ இணைந்திருக்கிறீர்கள்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: நான் காங்கேயத்துல இருந்து சாரதி பேசுறேங்க.
2: சொல்லுங்க சாரதி.
3: எங்களுக்கு சிவப்பு மலையில இருந்து ரெண்டு கிண்ணம் சந்தன கிண்ணம் பாட்டு வேணுங்க.
2: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டாக 10:50 ஆயாச்சு. நம்மளோட நிறைவான நேரத்தில் இருக்கும் நம்ம நிகழ்ச்சியில். இப்போ நிறைவு நேயர் என்ன பாடல் கேட்குறாருங்கிறத கேட்டுருவோம். சரி, ஓகே. நிறைவான நேயர் அப்படின்னு சொன்னோம். நிறைவான நேயர் வேற யாரும் இல்லை, நம்ம தான். நம்ம எல்லாரும் தான் நிறைவாக சூப்பரான ஒரு சாங் கேட்க போகிறோம். யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாமா? நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாங்க ராமசாமி காளியப்பன், அன்னூர்லேருந்து. அதே போல் சுப்பிரமணியன், கிருஷ்ணவேணி இவங்களாத்துக்காகவும், அதே போல் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா நம்மளுடைய போஸ்டரை லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும், அதாவது உமா கணேஷ், அதற்கு பிறகு பாபு, ராமசாமி, கார்த்திகேயன், வாசுதேவன், பாலசுப்ரமணியம், அஜு, எழில் முத்துசாமி, இவங்க எல்லாருக்குமாகவும், இப்போ நம்ம எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்கிற எல்லா நேயர்களுக்குமாகவும் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. நிகழ்ச்சி தொகுப்பில் இது வரைக்கும் உங்கள் கூட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா. தொடர்ந்து உங்களை இன்னொரு நாளில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற நேயர்களே, சந்தோஷமாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த இரவு இனிமையாக அமையட்டும்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அதிகாரம் நடுவு நிலைமை. அதனைத் தொடர்ந்து சான்றூர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி தீபா அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் தர்மபுரம் பி சுவாமிநாதன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வாணிஜெயராம், ராஜ் சீதாராமன், எம் ஏ ஜாஃபர், டி எம் சவுந்தரராஜன், கே வீரமணி ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக விளம்பரதார நிகழ்ச்சி, 6:55 தமிழில் செய்திகள், 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 மணிக்கு BWF 2026 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட வானொலி அறிக்கை, 7:30 மணிக்கு யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள், 7:55 நம்மை சுற்றி வானிலை அறிக்கை தொடர்ந்து சேவை செய்திகள் ஆகியன இடம்பெறும், 8:02 ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இது உங்கள் சாய்ஸ், 10:02 போவோமா ஊர்கோலம், 10:30 மணிக்கு கவிதையும் கானமும், 11:02 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 வசந்த இல்லம் தொடரும், 1 மணிக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று மற்றும் வானிலை அறிக்கை இடம்பெறும், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, கோபர்தன் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம், 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரீஹப் யசீர் நைனார் அவர்கள், 3:02 கிராமபோனும் 103, 3:30 மணிக்கு NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி

குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி மாலை 4:02 மயக்கும் மாலை, 5:02 சித்திர செவ்வானம், 6 மணிக்கு பூச்செண்டு, 6:30 மணிக்கு மாநில செய்திகள், 6:40 டீ கடை, 7:15 மணி வரை, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி, 8:05 மியூசிக் பை தி வே, 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ, 10:55 நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்புகள். நேயர்களே, இவை அனைத்தும் நாளை நமக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து சென்னை மெட்சென்டிலிருந்து வந்துள்ள தகவலின்படி, கோயம்புத்தூரில் 26 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோடு 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஊட்டியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நேர்களே, இரவு 11 மணி முதல் காலை 5:51 மணி வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்

ஜாலம் காட்டும் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு நான் சகா பார்த்திபன். 11:01 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் கேட்க போறோம். நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓ எஸ் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகள்ல தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில, என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற பாட்டு தான் காதல் தேசம் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையோடு.

எஸ், 11:08 அழகான பாடல் காதல் தேசம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சுள்ளா. தொடர்ந்து உங்களுக்காக எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல, வாலி அவங்களுடைய அழகான வரிகள், தேவா அவங்களுடைய இசையில தான் உங்களுக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். காதல் கோட்டை படத்திலிருந்து சிவப்பு லோலாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:14 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல். அம்மம்மா ஹம்சம்மா ஆன மேல போறாமா அப்படின்னு சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குதுன்னு நம்ம பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். மனோ சித்ரா மற்றும் குழுவினர் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். பாடலாசிரியர் பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் சிற்பி அவங்களுடைய இசையில தான் அடுத்த பாடல் காத்துட்டு இருக்கு. மேட்டுக்குடி படத்துல இருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அப்படின்னு மேட்டுக்குடி படத்துல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு, பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில், பிரவீன் கார்த்திக் அவங்களுடைய இயக்கத்துல தான் இந்த படம் வந்தது, ஏ ரஹ்மான் அவங்களுடைய இசையில. இட்ஸ் ரைட். என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீந்துகிட்ட நீந்திக்கிட்ட நெய்வளக்கு ஏத்தி வச்ச உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான். ஸ்டார் படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு, கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:26 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுக்கேன். நேர்ந்துகிட்டேன் அப்படிங்கிற பாட்டு ஸ்டார் படத்துல இருந்து. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பாட்டு, ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரல்ல ஏரகமான அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஜோதா அக்பர் படத்துல இருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் அப்படின்னு. ரொம்ப அழகான பாட்டு, கேட்டு நினைச்சிருங்க இசையில.

எஸ் 11:32 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரலில் முழுமதியா வல்லது முகமாகும் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் அழகான பாட்டாக இன்னொன்று எடுத்து வச்சிருக்கேன். எஸ் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்ரா அவங்களுடைய குரலில் தான் அந்த பாட்டு. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ரகமானவங்களுடைய இசையில் பாட்டு காத்துட்ருக்கு. எஸ் பாம்பே படத்துல இருந்தால் பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். கண்ணாலனே எனது கண்ணினேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

11:38 ரொம்ப அழகான பாடல் கண்ணாரனை கேட்டு முடிச்சோம். பாம்பே படத்துல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். உன்னி கிருஷ்ணா அவங்களுடைய குரல்ல வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்கள் தான் அடுத்த பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? காதலன் படத்துல இருந்து என்ன விலை அடி என்ன விலை அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையோட.

11:45 ரொம்ப அழகான பாடல். என்ன விளையாடி என்ன விளையை கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கபிலன் அவங்களுடைய அழகானவர்கள் ஏராளமானவர்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியான் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

11:50 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்ல கண்ணே அப்படின்னு விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் ரெண்டு பேரும் பாடின பாடல் கேட்டோம் இல்லையா. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப மெலடியான பாடலும் கிட. பாடலை தொடர்ந்து பாரதிய தமிழ் பண்பலின் 102.3 முகநூல் பக்கத்துல நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கறத பாக்கலாம். முள்ளக்காடு பாபு ஒரு பெரிய வணக்கத்தோட போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து கிருஷ்ணன் ஏனிந்த கைகள் மலையோரும் பாடல் அப்படின்னு பாடல் கேட்டிருக்காரு. இந்த பாடல் நேர விருப்ப பாடல் நிகழ்ச்சி இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் கிருஷ்ணனுக்காக. தொடர்ந்து கிருஷ்ணகிரியில இருந்து ஹொசூர்ல இருந்து பண்ணிருக்காரு செல்வராஜ், நாமக்கல் செல்வராஜ், இனியிரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பர்வதவர்தினி, இனியிரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒலித்த முதல் பாடலே காதல் தேசம் படத்திலிருந்து ஒலித்த பாடல், உன்னை காணவில்லை நேற்றோட பாடல் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லிருக்காங்க. தொடர்ந்து அள்ளி நகரம்ல இருந்து மகாதேவன் மெசேஜ் பண்ணிருக்காரு, இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவரும் ஒரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கலீல் அகமது அப்படிங்கிறவர் பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, இனிய இரவு வணக்கம் நண்பரே, பாடல்கள் அருமையா போடுறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைவருக்கும் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்ல இருந்து ரங்கராஜன். ஹரி ராம், தேனி ஹரிராம் மெசேஜ் பண்ணிருக்காங்க, இனியிர வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் பி கங்கா வேப்பம்பட்டுல இருந்து, இனியிர வணக்கம் நண்பா, நலம் தானே, மகிழ்ச்சியோடும் நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் நான் அப்படின்னு சொல்லிருக்காரு, ரொம்ப அருமை. தொடர்ந்து அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி அவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, அன்பு அறிவிப்பாளர் சா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரராகவன், சகலவித பாடல்கள் கலவை, சகாக்கள் பதிவிடும் அறுசுவை, செவிகளுக்கு விருந்து பாடலிசை, செம்மை தரும் பண்பல இயலிசை, சிறப்புமிகு மனசு மயங்கும் தேனிசை, செந்தமிழ் உச்சரிக்கும் குரலிசை, வாழ்த்துக்கள் பேஸ்புக் வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகா இருந்தது இவர்கள். தொடர்ந்து பாலு விசாலாட்சி, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் புரசைவாக்கம்ல இருந்து சவுந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சார். சர்வராஜன் பேட்டை, தீனா ரமேஷ் கடலூர் மாவட்டம்ல இருந்து பண்ணிருக்காங்க. திருஞானம் தீனா ரமேஷ் சாந்தி

ஞான சாரதி பவித்ரா இவங்க எல்லாருக்காகவும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா, இரவு வேளையில குடும்பத்தோட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே நன்றி. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கல இருந்து ஒரு பெரிய உற்சாகத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பூலுவபாளையம் ஆனந்த முருகன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அன்பு அறிவிப்பாளர் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். தொடர்ந்து அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், இனிய இரவு வணக்கம் சார், கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் தான் என்ன பாடல் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாம்பழம்ல இருந்து ராமகிருஷ்ணன். தொடர்ந்து சாந்தி ரமேஷ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலட்சுமி, நிகழ்ச்சியின் முதல் பாடலே என்னை காணவில்லை, நேற்றோடு ரொம்பவே அற்புதமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.

தொடர்ந்து சாந்தி ரமேஷினி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியின் முதல் பாடலே என்னை காணவில்லை நேற்றோடு ரொம்பவே அற்புதமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி அவங்க நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க. நேரமின்மை காரணமா நம்மளால படிக்க முடியல, இருந்தாலும் இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருந்த பாடல்கள் கேட்டுட்டு இருந்த நேர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு ஹரிஹரன் மற்றும் சாதனா சரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை காத்துட்டு இருக்கு. கேட்டிருங்க, திரும்பவும் நான் உங்களை காலையில 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் முகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க முழு பின்னு பின்னு பின்னு பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத ஒரு நிறமயத்தை

0: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.
2: Mm. Five, eight.

கண்டோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு.

பந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாத எண்ணாத எண்ணாத போரே ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. கடிக்கும் தலை கடிக்கும் தலை கடிக்கும் தலை கடிக்கும் தலை கடிக்கும் தலை கடிக்கும் தலை கடிக்கும்

இடையை ரசிப்பது உண்டு. எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவதும் உண்டு. தொட்டு காட்டலாம் மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டலாம் வட்டம் போடவா.

ஆசையை துறந்தவன் ஞானி. அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தை.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரங்க இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

जग जग जग जग जग जग जग

வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தல குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக திருப்புறசுந்தரி என்னும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்

நேரம் 4:04 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுந்தரமூர்த்தி நாயனார் திரைப்படத்திற்காக தொல்லை வாழ் அந்தனர் எனும் பாடலை கேட்கலாம். சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் மில்சனக்குப்பம் எம் எம் நாராயணன் நாகஸ்வரம், சூலூர் ஆர் சவுந்தரராஜன் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கஜவதனா எனும் பாடல், ஹம்சத்வானி ராகம் ஆதிதாளம், புரந்ததாசர் தேவர்நாமா.

நான்கு மணி 22 நிமிடம். பொங்கு மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜனனி நின்னு வீணா எனும் பாடல், ரித்தி கவுலை ராகம், மிஸ்ர சாபுதாளம், சுப்பராய சாஸ்திரி சாகித்யம்.

4:35 நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலாக மங்கம்புதி ஹனுமந்தா என்னும் பாடல், தர்மாவதி ராகம் ஆதிதாளம் அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

4:57 நிமிடம். பொங்குமங்கலம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தில்லானா எனும் பாடல், இந்தோளம் ராகம், ஆதிதாளம், டாக்டர் ஆர் எம் பாலசுப்ரமணியம், பாலமுரளி கிருஷ்ணா சாகத்யம்.

நேரம் 5 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரலில்.